நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 அஸ்வின மாதம் முதல் நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 23 தேதி இன்று புதன்கிழமை மதியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 44 நொடி.

நாலொரு குரல். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு, எண்ணாற்றும் கொள்ளோ உலகு. ஒப்புரவர் இதழ் எனும் அதிகாரத்தில் 211வதாக அமைந்துள்ள இக்குரட்பாவின் பொருள், இந்த உலகத்தார் தமக்கு உதவும் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர்? மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை. மீண்டும் இக்குரட்பா நம் நினைவிற்கு. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு, எண்ணாற்றும் கொள்ளோ உலகு. நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழாவினை கொண்டாடுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவரிய சதீஷ்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து வழங்குகிறார் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தமிழ் அமுது, தமிழ் அகத்தினை மாண்பு என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்களின் உரை கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ. தலைவலி குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டம் மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். ஒன்பது மணிக்கு அரங்கிசை டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலகாவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம். நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். மரச்சிற்ப விளையாட்டு பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் பயிற்சி ஆசிரியர் கைவினை கலைஞர் புதுச்சேரி சாரம் ஏ மணிமாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். சிறப்பு குழந்தைகளை கையாள்வது எப்படி குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இன்று பிற்பகல் 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் மல்லாடி சகோதரர்களின் பாட்டு இடம்பெறும். 4:00 கட்ட பஞ்சாயத்து திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை திரைக்கதை வசனம் டி கே போஸ். இயக்கம் ரகு. 5:00 பொன்மாலை பொழுது நேரம் என்ற தலைப்பில் திரைசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரைசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: through both physical and digital mechanisms. He said instead of setting up separate offices of different departments at various locations, integrated offices will help businesses access multiple services at a single point. India has strongly condemned Pakistan airstrikes on Afghanistan's Kunar and Paktika provinces. Addressing media in New Delhi yesterday, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said such instances of aggression against a sovereign neighbour go against regional peace and security.
1: We strongly condemned the attacks from Pakistan, the airstrikes which were launched on Afghanistan in their Kunar and Paktika province. In this airstrikes, several civilians have been killed. We deeply offer our condolences on the precious lives lost. Such instances of aggression against a sovereign neighbor goes against the regional peace and security. We also reaffirm our support for Afghanistan, for their independence, for their sovereignty, for their territorial integrity.
0: The Ministry of Ayush will host the 11th Ayurveda Day in Nagpur, Maharashtra today under the theme Ayurveda for a Healthier Tomorrow. The Ministry said Ayurveda institutions, practitioners and stakeholders will participate in the celebrations across India and worldwide. The Ministry said that the celebrations will bring together key stakeholders from across the Ayurveda ecosystem, providing a platform for knowledge exchange and wider engagement. At the Asian Games in Aichi, Nagoya, Japan, double Olympic medalist Manu Bhakar and Tokyo 2020 silver medalist Mirabai Chanu will headline India's Day 4 campaign today with several medal opportunities in the offing. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
4: அன்னதானத்தின் சிறப்பை பற்றி சிந்திப்போம். எல்லா வகையான ஒழுக்கங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது உயிரும் உடம்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கை. உயிரும் உடம்பும் சேர்ந்து அமைந்திருப்பதனால்தான் உலகமே வாழ்கிறது. உயிர் தனித்து நில்லாது, உடம்போடு சேர்ந்தே நிற்கும். இந்த உடம்பு சோற்று பிண்டம். சோறு இல்லாவிட்டால் சோர்ந்துவிடும். உயிர் வாழ உடம்பு வேண்டும். உடம்பை உணவால் ஓம்புதல் வேண்டும். சோறில்லாவிட்டால் பசி நோய் உண்டாகும். எல்லா நோய்களையும் விட கொடியது பசி நோய். அது வந்துவிட்டால் எல்லா வகையான அறங்களும் ஆசாரங்களும் அழிந்து போகும். தானம் தவமாகிய இரண்டும் உலகத்தில் நிற்க வேண்டும். இல்லறத்தார் தானத்தால் சிறப்படைகிறார்கள், துறவரத்தார் தவத்தினால் சிறப்படைகிறார்கள். இந்த இரண்டும் நிற்க வேண்டுமானால் பசிப்பிணியானது போக வேண்டும். பசிப்பிணியை போக்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மழை. அதனால் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் என்று பாடினார் திருவள்ளுவர். நமது நாட்டில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அன்னதானம் இல்லாமல் இருக்காது. பசித்து வந்தவர்க்கு அன்னமளிப்பது ஒரு சிறந்த தானம். ஒருவன் ஈட்டிய பொருளை பாதுகாப்பாக வைக்கின்ற இடம் பசித்தவர் வயிறு என்கிறார் திருவள்ளுவர். இடம்பட வீடு எடேல் என்று அவ்வைப்பாட்டி சொல்லியிருக்கிறான். விளைநிலம் அழிந்து போகிறது, உடம்பை வளர்த்தற்குரிய அன்னத்திற்கு உரிய நெல் விளையாமல் போகின்றது. இது கூடாது. நிறைய நெல் விளைந்தால்தான் அறம் செய்ய முடியும். பழைய காலத்தில் எல்லா மக்களும் சோம்பல் இல்லாமல் வேளாண்மை செய்தார்கள். பிச்சை கேட்கிறவன் ஒரே ஒருவன்தான், அவன் துறவி. எத்தனை தொழில்கள் வளர்ந்தாலும் மனிதனுடைய மூலத் தேவையாகிய சோறு கிடைக்கவில்லை என்றால் மற்ற தொழில்களினால் பலனில்லை. சடையப்ப வள்ளல் பலருக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அவரிடம் பரிசு பெற்று போக ஒரு புலவர் வந்தார். அப்போது சடையப்ப வள்ளல் நெல் மூட்டைகளை தம்முடைய வீட்டுக்குள் கொண்டு போய் அடுக்கிக் கொண்டிருந்தார். வரும் வழியில் வண்டியிலே இருந்து நெல்மணிகள் சிந்தி வழியில் கிடந்தன. வள்ளல் அந்த நெல்லை பொறுக்கி தமது மேல் துண்டில் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்த்த புலவர் ஒருவர், வீதியில் சிந்தி கிடக்கிற நெல்லை பொறுக்கும் கருமியாக இருக்கிறாரே

0: இவர் நமக்கெங்கே பரிசு கொடுக்கப் போகிறார் என்று சடையப்ப வள்ளலை பற்றி எண்ணினார். புலவருடைய முகத்தை பார்த்தபோது சடையப்ப வள்ளலுக்கு அவருடைய எண்ணம் விளங்கிப் போனது. சடையப்பர் அந்த புலவரை தம் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று இனிமையாக பேசி சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்லி இலையை போட்டு உட்கார வைத்தார். ஆனால் இலையில் சோற்றை வைப்பதற்கு பதிலாக கை நிறைய பொன்னை கொண்டு வந்து வைத்தார். அதை பார்த்த புலவர் முகத்தை சுளித்தார். அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நெல்லை விட பொன் உயர்ந்தது அல்ல என்று காட்டவே பொன்னை கொண்டு வந்து இலையிலிட்டார் சடையப்ப வள்ளல். புலவருக்கு உண்மை விளங்கியது. பொன்னால் உடம்பு வளராது, அரிசிதான் உடம்பை வளர்க்கும் என்பதை உணர்ந்தேன் என்றார் அந்த புலவர். என்னிடம் பொருள் சேர்ந்தால் நானும் அன்னதானம் செய்யலாம், அதற்கு வழியில்லை, எப்படி அன்னதானம் செய்ய முடியும் என்று சிலர் நினைக்கலாம். அத்தகைய எண்ணமுடையவர்களுக்கு வாழ்க்கையில் அனுபவபூர்வமான உரையில் ஒரு தந்திரத்தை அருள்கிறார் அருணகிரிநாத பெருமான். நீங்கள் கொஞ்சம் சோறு கொடுத்தாலும் அது பெரிய சோறு ஆகிவிடும். ஒரு பிடி சோறு கொடுத்தால் மலையளவு சோறாகிவிடும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் போக வேண்டிய தொலையா வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியில் இப்போது நீங்கள் கொடுக்கும் பிடிசோறு கட்டுச்சோறாகி வந்து உங்களை சேரும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். பசி என்று தெருவில் வந்து நிற்பவனை பார்த்து நாளைக்கு வா, பாயாசத்தோடு அமுது படைக்கிறேன் என்று சொல்வதை விட நொய்யாக இருந்தாலும் வெறும் கீரையாக இருந்தாலும் இருக்கிறதை இருக்கிற போதே முதலில் அவனுக்கு ஒரு பிடி கொடுத்துவிட்டு உண்ணுவதுதான் உயர்வு. இப்போது செய்கிற அறம் சிறிதாக தோன்றினாலும் அது பயனாக விளைகிற போது பெரிதாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அன்னதானத்தை செய்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. நேரம் 6:15:18. நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழாவினை கொண்டாடுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளிவுலா வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பக்தி மனம் வீச ஒளிவுலா வருகிறது வாணிஜெயராம் அவர்கள் பாடிய பாடல்.

0: நேயர்களே, இதுவரை உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளி உலா வந்தது தெய்வீக ராகம்.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02 முப்பதுக்கும்
2: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 6 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, சைக்கிளில் வர்றது கருத்தமுத்து மாதிரி தான் இருக்கு. கருத்தமுத்தே தான், எப்பா நில்லுப்பா கருத்தமுத்த.
1: என்னப்பா
0: காலையிலயே எங்க போயிட்டு வர, ஏதோ காட்டு பக்கத்துல இருந்து வர்ற மாதிரி இருக்கு.
1: காதமுத்த, என் மாமனாருக்கு மஞ்சள் காமால நோய்ப்பா, அவருக்கு கஷாயம் செஞ்சு கொடுக்கறதுக்காக கீழாநெல்லி போய் பார்த்துட்டு வரம்பா.
0: ஓஹோ, கீழாநெல்லியை தேடி நம்ம காப்பு காட்டுக்கு போனியா?
1: ஆமா,
0: கீழாநெல்லி, சீரகம், பூவரச, அந்த பழுத்த இலை, கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் அரைச்சி கஷாயம் செஞ்சு காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த காமால நோய் குணமாகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ தான் கிடைக்கலங்கிறிய.
1: அலைஞ்சு திரிஞ்சு காடெல்லாம் தேடிட்டோம்பா, எங்கேயுமே கிடைக்கல.
0: ஓஹோ, கீழாநெல்லி கிடைக்கல.
1: ஆமா,
0: ஆனா காட்டு முள்ளி அங்கங்க பூத்திருந்தது. அதான் பாட்டு பாடிட்டு வந்த.
1: ஆமாங்க காதமுத்த.
0: ஓஹோ, சரி சரி கருத்தமுத்த, முதல்ல சைக்கிள் இருந்து இறங்கு, இப்படி வந்து மதுவில் உட்காருப்பா.
1: சரிப்பா சரிப்பா.
0: நான் ஒரு மருத்துவம் சொல்றேன், இந்த மஞ்சக்காமால வந்திருக்குல்ல,
1: ஆமா,
0: அவங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளிச்ச கீரையை அரைச்சி சாறு எடுத்து மோரோட கலந்து இந்த மாதிரி காலையிலயும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மஞ்ச காமால நோய் கண்ட்ரோல் ஆகும்.
1: ஓஹோ,
0: சரியா.
1: காதமுத்தா, இந்த புளிச்ச கீரை நம்ம ஊர்ல எங்கப்பா கிடைக்கும்?
0: எப்பா டவுனுக்கு போனா புளிச்ச கீரைய 20 ரூபா ஒரு கட்டுன்னு குடுக்கறாங்க.
1: ஆமா,
0: எல்லா கீரையும் மாதிரி புளிச்ச கீரையும் நம்ம வாங்கிட்டு வந்து.
1: சரி சரி.
0: இந்த மாதிரி மருத்துவத்துக்கு மட்டும் இல்லப்பா, பலவித சத்துக்கள் உடையதுப்பா இந்த புளிச்ச கீரைங்கிறது.
1: ஓஹோ,
0: இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குதுப்பா, அதனால சாப்பாட்டுலயே நம்ம நிறைய சேர்த்துக்கணும்.
1: காதமுத்த, மருத்துவ குணங்களும் இருக்குதுன்ற புளிச்ச கீரையில, அப்ப உணவே மருந்துங்கிற.
0: ஆமாப்பா, புளிச்ச கீரை நம்ம சாப்பிடணும்.
1: ஏன் காதமுத்த, ஏன் என் கொள்ளையில புளிச்ச கீரை பயிரிடக்கூடாது?

0: தாராளமா பண்ணலாம்ப்பா. எல்லா மண்ணுலயும் வரக்கூடிய கீரை தான் இந்த புளிச்சக்கீரை.
1: அதானே,
0: தாராளமா புளிச்சக்கீரைய நீ சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: காதுமுத்தா, அப்ப புளிச்சக்கீரை சாகுபடி செய்வதற்கான அந்த தொழில்நுட்பங்கள் பத்தி எனக்கு விளக்கமா சொல்லுப்பா.
0: நல்ல மண்ணு, அப்புறம் கொஞ்சம் மணல் கலந்த அமிலத்தன்மை, இந்த மாதிரி இருபாடு மண் இருக்குல்ல.
1: ஆமா,
0: உன் வயல்ல அப்படிதானப்பா இருக்கு?
1: ஆமாங்க முத்தா.
0: அங்கேயும் பயிர் பண்ணலாம். செம்மண் நிலம் இருந்ததுன்னு வச்சுங்க, அதுவும் இந்த கீரை சாகுபடிக்கு உகந்ததுதான்ப்பா.
1: ஓஹோ,
0: அதனால தாராளமா உன் நிலத்துல நீ பயிர் பண்ணலாம்.
1: சரி சரி.
0: புளிப்பு சுவை மிகுந்த கீரைப்பா இந்த புளிச்சக்கீரை, உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா அது. இந்த புளிச்சக்கீரையில வெள்ளை பூ புளிச்சை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது, வெள்ளை கலர்ல பூ பூக்கும். இன்னொன்னு செவப்பு பூ புளிச்சை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது.
1: அதை நான் பாத்துக்கிறேன்.
0: ஆமா, அந்த வெள்ளை பூலையும் நல்லா காய் காய்க்கும், நல்லா பெருசா. இந்த செவப்பு பூல கொஞ்சம் சின்னதா இருக்கும், காய் கொஞ்சம் செவப்பு கலர்ல இருக்கும்,
1: செவப்பா இருக்கும்.
0: ஆமாப்பா, சின்ன வயசுல இந்த காயெல்லாம் நம்ம கடிச்சு தின்னு
1: கடிச்சு சாப்பிடும்.
0: ஆமாப்பா, எல்லா மண்ணிலையும் நல்லா வளரக்கூடியது இந்த புளிச்சக்கீரை. ஆந்திராவில் அதை வந்து கோங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோங்கரா துவையல், கோங்கரா சட்னி, அதெல்லாம் வந்து அங்கே ஃபேமஸ்ப்பா.
1: ஆமாம் ஆமாம், திருப்பதிக்கு போகிற வழியில் கூட அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் பண்ணி சொல்லுங்க.
0: அப்புறம் என்னப்பா, சரியா
1: எந்த பருவத்தில் பயிரிடலாம், அதை உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லலாம்.
0: சரிப்பா, சித்திரை ஆடி மார்கழி மாசிப்பட்டம்,
1: ஓஹோ,
0: இதெல்லாம் வந்து இந்த புளிச்சக்கீரை சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற பருவம்ப்பா.
1: காத்துமுதா, இந்த புளிச்சக்கீரை பயிரிடுவதற்கான அந்த விதைகள் எல்லாம் எங்க வாங்கணும், எப்படி சாகுபடி செய்யணும், அதை பத்தி விவரமா சொல்லலாம்.
0: எப்பா, ஏற்கனவே சாகுபடி செய்யறவங்க அதை கொஞ்சம் காயெல்லாம் முத்த விட்டாங்கன்னா காயிலே விதை கிடைச்சிரும், அல்லது வெளியில மார்க்கெட்லயும் கிடைக்குது, தனியார் கூட கொடுக்கறாங்க. நமக்கு இதுக்கெல்லாம் வழி இல்லைன்னா நம்ம திண்டிவனம் கேவிக்க, இல்லைன்னா விருதாச்சலம் கேவிக்க, இவங்களை தொடர்பு கொண்டோம், நாம விதைகளை பெற்றுக்கலாம்ப்பா.
1: சரி சரி.
0: ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படும்.
1: எதனா சந்தேகம் இருந்தா நம்ம ஊர்ல இருக்கிற உழவர் விவசாய ஆபீசர் கிட்ட கூட கேக்குறான்.
0: தாராளமா கேக்கலாம்ப்பா, அவங்களே எல்லா ஆலோசனையும் சொல்லுவாங்க.
1: சரி சரி. காதுமுத்தா, இந்த கீரை பயிரிடுறதுக்கு நிலத்தை எப்படி அமைக்கணும், நிலத்தை எப்படி உழணும், அடி உரம் ஏதாவது போடணுமா, பார் கட்டி தான் விதைக்கணுமா, இது போல சில சந்தேகங்களுக்கு சொல்லுப்பா.
0: சரிப்பா சரிப்பா. நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழவு செய்யணும். ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் கலந்து பரவலாக கொட்டி நல்லா உழவு செஞ்சு மண்ணை பண்படுத்தணும்ப்பா.
1: ஓஹோ,
0: மண்ணை அப்படி கையால் அள்ளி பார்த்தோம்னா அப்படியே பொல பொலன்னு கொட்டணும். அந்த மாதிரி வச்ச பிறகு பாத்திகள் அமைக்கணும்.
1: ஓஹோ,
0: அந்த பாத்திகளுடைய பக்கவாட்டில் தான் நம்ம விதைகளை ஊன்றணும். விதைகளை வந்து நம்ம அப்படியே மேலாப்பில் ஒரு நீர்ப்பாசனம் கொடுத்தோம்னா 3ஆம் நாள் அது முளைக்க ஆரம்பிக்கும். உயிர் தண்ணி 3ஆம் நாள் நம்ம விடணும், அப்புறம் 4 நாளைக்கு 1 முறை நம்ம தண்ணி பாய்ச்சணும்ப்பா. சரியா?
1: சரி காத்துமுத்தா.
0: அப்புறம் வேற என்ன உனக்கு சந்தேகம் இருக்கு?
1: மேலூரம் ஏதாவது போடணுமாப்பா. அப்புறம் பூச்சி நிர்வாகம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: ஜீவாமிருத கரைசல் மாசத்துக்கு 2 முறை பாசன நீர்ல கலந்து விடணும். இதனால கீரைகளோட வளர்ச்சி சீரா இருக்கும். இந்த பூச்சி தாக்குதல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும்ப்பா. அதையும் மீறி பூச்சி தாக்குதல் தென்பட்டா நொச்சி பரண்ட சோத்து கத்தாழை, இந்த 3ஐயும் சமமா எடுத்துக்கிட்டு அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியத்தில் கலந்து அப்படியே 1 நாள் வச்சிடணும்ப்பா.
1: ஓஹோ.
0: அப்புறம் அதுலேருந்து 300 மில்லி எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாம் செடிகள் மேலே நல்லா படுற மாதிரி நம்ம அடித்தோம்னா பூச்சிகளுக்கு இந்த வாடை பிடிக்காமல் வரவே வராது.
1: ஓ, இந்த புளிச்சக்கீரை பயிரிட்டு எத்தனை நாட்களுக்குள்ள களை எடுக்கணும், அதை பற்றி சொல்லலாம்ப்பா.
0: 1 வாரத்துக்குள்ளே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிரும்ப்பா.
1: சரி.
0: அப்புறம் 10-15 நாள் கழித்து நாம் களை எடுக்கணும். களைகளை நீக்கின பிறகு பயிர் இடைவெளி நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம்ப்பா.
1: சரி சரி. கருத்தமுத்தா, இந்த புளிச்சக்கீரை எப்போ அறுவடை பண்ணி விற்பனை பண்ணலாம், அதை பற்றி சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, இந்த புளிச்சக்கீரையை கீரைகள் முற்றி விடாமல் நாம் அறுவடை செய்யணும்.
1: ஓஹோ,
0: கீரை முத்தி போச்சு, நல்லா காய் வச்சு போச்சு, செடி ரொம்ப இதாகி போச்சுன்னா அந்த கீரை வந்து அந்த அளவுக்கு விலை போகாது. அதனால கீரை தள தளன்னு இருக்கும் போதே நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும்ப்பா. இதை வந்து சில பேர் காசிலி கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: ஓ, காசிலி கீரை தானே?
0: ஆமாம்ப்பா, கடையல் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். எப்படி இந்த முளைக்கீரை நம்ம வந்து சிறுகீரை எல்லாம் கடைஞ்சி சாப்பிட்றோம்ல, அதை மாதிரி இந்த புளிச்சக்கீரைய கடைஞ்சி சாப்பிடலாம்.
1: மஞ்சள் காமாலை நோய் கட்டுப்படுத்த ஒரு மருத்துவ குணமுள்ள பயிராகவும் இருக்குது பாருங்க.
0: ஆமாங்க கருத்த முத்து, தாராளமா நீ பயிர் பண்ணு.
1: சரி சரி சரி.
0: நீ இன்னுமே

0: காப்பு காட்டுக்கெல்லாம் போயிட்டு நீ தேடிட்டு இருக்காத. ஆமா கத்தமுத்த, இந்த கீழா நல்லி கிடைச்சதுன்னா நானும் அதை பறிச்சுட்டு வந்து உனக்கு குடுக்கறேன்பா.
1: சரி சரி சரி,
0: ஏன்னா அதுவும் நல்ல மருத்துவ குணம் உடையதுப்பா.
1: கத்தமுத்த, அரை ஏக்கர் இடம் இருக்குல்ல, அதுல நான் பயிரிடுறேன்.
0: சரிப்பா,
1: இன்னைக்கு இப்ப டவுனுக்கு போயிட்டேன், எங்க மாமனாருக்கு புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்துட்டேன், சாறு எடுத்து மோரோட கலந்து காலையிலயும் மாலையிலயும் அவருக்கு கொடுத்து மஞ்சள் காமால நோய குணப்படுத்துற வழிய பாக்குறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா. கர்த்தமுத்த, நீ தாராளமா டவுனுக்கு போயிட்டு வா.
1: சரி சரி சரி,
0: நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன், போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வா கர்த்தமுத்த.
0: சரிப்பா சரிப்பா.
2: இன்றைய உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை புளிச்சக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நேற்று 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி அவர் பேசினார். திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக விளங்குவோர் மக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். திரையுலக கலைஞர்கள் மக்களிடையே குறிப்பாக இளையோர்கள் மத்தியில் பிரபலமாக திகழ்வதுடன் அவர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களிடையே ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை திரையுலகினர் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திரைப்பட கலைஞர்களின் கருத்துக்களை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டு அவற்றை பின்பற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய திரைப்படத்துறையின் செழுமையான பாரம்பரியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் விருது பெற்ற கலைஞர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் அவர்களின் தேர்வு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களின் அயராத உழைப்பை நல்கிய நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த அனைவருக்கும் தமது பாராட்டுக்கள் என்றும் அவர்களின் பயணத்தில் இந்த விருது மேலும் ஊக்கமளிக்கட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மை பாரத் அமைப்பின் சார்பில் நேற்று வந்தே மாத்திர முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்களால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக உள்ளனர் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவற்றில் 30க்கும் மேற்பட்ட குற்றங்களில் தாவேக்காவினர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம்

0: அருகே ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகியின் தம்பியை தட்டி கேட்டவர்களை காவலர் முன்னிலையில் அந்த நிர்வாகியின் குடும்பத்தினர் மிரட்டியதாக வெளியான காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய கட்சியினருக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரின் கட்டுப்பாட்டில் அவர் செயல்படுவார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் தெரிவிக்கும் புகார்களை கட்சி பாகுபாடின்றி அதிகாரிகள் கேட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தூய்மை பணியாளர்களின் பங்குதான் மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்களுடன் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று தமது துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு ஆதோ அர்ஜுனா, அரசால் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு பணிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் தரமானதாகவும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒப்பந்த விதிமுறைகள், அரசாணைகள் மற்றும் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு ஆதோ அர்ஜுனா குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திராவை ஒட்டி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான ஆயுதங்களை அந்நாட்டு அதிகாரிகள் பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகளுக்கான தூதர் ஓல்கர் டர்க் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆட்சியர் திரு நல்லசிவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை

0: தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை சிந்தாதிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுருச்சி சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தவிர்க்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
3: இருளில் ஒளிரும் ஆபத்து.
2: வழங்குபவர்
3: சி சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம். காற்று மாசு, நீர் மாசு, நில மாசு, பிளாஸ்டிக் மாசு பற்றி நாம் அதிகம் பேச கேட்டிருப்போம். ஆனால் வெளிச்ச மாசு, நாம் தினமும் கண்களால் பார்த்து கொண்டே அதன் ஆபத்தை உணராமல் கடந்து செல்லும் ஒரு விசித்திரமான மாசை பற்றியது. இது பற்றி எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? ஆம் நேர்களே, இரவில் மிளிரும் நமது நகரங்களின் வண்ண விளக்குகள் வெறும் அழகு மட்டுமல்ல, அவை இயற்கையின் தாளத்தை, இந்த பூமித்தாயின் இயல்பு சுழற்சியையே மெல்ல மெல்ல சிதைத்து கொண்டிருக்கும் ஒரு பூதகரமான ஆபத்து. இருளில் ஒளிரும் ஆபத்து, இயற்கையின் தாளத்தை மாற்றும் வெளிச்ச மாசு. வெளிச்ச மாசு என்றால் என்ன? நேர்களே, இரவில் இருள் சூழ்வது என்பது வெறும் பொழுதின் மாற்றம் மட்டுமல்ல, அது இயற்கையின் மறு உற்பத்திக்கான நேரம். ஆனால் மனித நாகரிகத்தின் வளர்ச்சியால் இரவு நேரங்களில் நாம் பயன்படுத்தும் அதீத மற்றும் முறையற்ற செயற்கை விளக்குகளின் ஒளியே வெளிச்ச மாசு என்று அழைக்கப்படுகிறது. இரவை பகலாக்கும் இந்த அதீத வெளிச்சம் வானத்தை நோக்கி சிதறி ஸ்கைக்ளோ எனப்படும் செயற்கை ஒளி மண்டலத்தை உருவாக்குகிறது. இதனால் நவீன நகரங்களில் வாழும் குழந்தைகளுக்கு இரவில் வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும் பாக்கியமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த இழப்பு வெறும் அழகியல் சார்ந்தது மட்டுமல்ல, உயிரியல் சார்ந்தது. மனிதர்களின் உடலியல் கடிகாரச் சீர்குலைவு. நேர்களே, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் சூரியனின் உதயத்தையும் அஸ்தமானத்தையும் அடிப்படையாக கொண்டே தங்களின் வாழ்க்கையை தகவமைத்து கொண்டுள்ளன. மனித உடலிலும் 24 மணி நேர சுழற்சியை கட்டுப்படுத்தும் சிர்காடியன் தாளம் எனும் உயிரியல் கடிகாரம் இயங்குகிறது. இருள் சூழும்போதுதான் நமது மூளையில் உள்ள பீனியல் சுரப்பி மெலட்டோனின் என்னும் ஹார்மோனை சுரக்கிறது. இந்த ஹார்மோன் தான் நமக்கு ஆழ்ந்த உறக்கத்தை தருகிறது, உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது, இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறது. இரவில் நாம் பார்க்கும் மொபைல் திரைகள், தெருவிளக்குகள் மற்றும் வீட்டின் பிரகாசமான விளக்குகள் நமது மூளையை இன்னும் பகல்தான் இருக்கிறது என்று ஏமாற்றி விடுகின்றன. இதனால் மெலட்டோனின் சுரப்பு நின்று போகிறது. தொடர்ந்து இரவு நேர வெளிச்சத்தில் வாழ்வது தூக்கமின்மை, மன அழுத்தம், உடல் பருமன், நீரிழிவு, இதய நோய்கள் மற்றும் புற்றுநோய் போன்ற கடுமையான பாதிப்புகளுக்கு

0: மனிதர்களை தள்ளுகிறது என்று மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. திசை மாறும் புலம்பெயர் பறவைகள். நேயர்களே, பறவைகளின் வாழ்க்கையில் இந்த வெளிச்சமாசு எந்த மாதிரியான துயரத்தை ஏற்படுத்துகிறது தெரியுமா? உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான பறவைகள் இனப்பெருக்கத்திற்காகவும் உணவிற்காகவும் பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் புலம்பெயர்ந்து செல்கின்றன. பெரும்பாலான புலம்பெயரும் பறவைகள் இரவு நேரங்களில்தான் தங்கள் பயணத்தை மேற்கொள்கின்றன. ஏன் தெரியுமா? இரவில் காற்று அமைதியாக இருக்கும், பெரிய பறவைகளின் அச்சுறுத்தல் இருக்காது. முக்கியமாக நிலவு மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை வைத்து அவற்றால் துல்லியமாக திசையை கணிக்க முடியும். ஆனால் வழியில் இருக்கும் பிரகாசமான நகரங்களின் வெளிச்சம் அவற்றை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. நிலவின் ஒளியை விட தெருவிளக்குகளின் ஒளி அதிகமாக இருக்கும்போது பறவைகள் திசை மாறி நகரங்களுக்குள் நுழைகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து. வழங்கியவர் சி. சுரேஷ் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:04. தொடர்வது சிந்தனை மலர். ஆழமான கருத்துக்களுடன் நம் சிந்தனையை மலரச் செய்ய இதோ இன்றைய சிந்தனை மலர். நாளை செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே செய்ய ஆரம்பியுங்கள். இன்று செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை இப்பொழுதே செய்ய ஆரம்பியுங்கள். இது கபீர்தாஸ் அவர்களின் சிந்தனை. மீண்டும் இச்சிந்தனை நம் நினைவிற்கு. நாளை செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே செய்ய ஆரம்பியுங்கள். இன்று செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை இப்பொழுதே செய்ய ஆரம்பியுங்கள். நாமும் சிந்திப்போம், சிந்தித்து செயல்படுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இன்றைய சிந்தனை மலரில் மலர்ந்தது கபீர்தாஸ் அவர்களின் சிந்தனை. நேயர்களுக்கோர் இனிய செய்தி, ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழாவினை கொண்டாடுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது
2: தங்கே முழங்கு.
1: தமிழ் அமுது. இதில் தமிழ் அகத்தினை மாண்பு குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
3: தமிழ் அகத்தினை மாண்பு. சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை உடையது. இது அகத்திணை புறத்திணை என இரு வகைப்படும். மாந்தர்களின் காதலும் இல்லற வாழ்க்கையும் இத்தன்மையது என இயம்புவதுதான் அகத்திணை. பன்மொழி புலமையுடைய அறிஞர்கள் அகத்திணை இலக்கியம் தமிழுக்கே உரிய தனிப்பெரும் பெருமை உடையது என தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அகத்திணை தமிழ் இனத்தின் தனிப்படைப்பு என்பர் பேராசிரியர் வாசுவ மாணிக்கனார். குறிஞ்சிப்பாட்டு ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுக்க பாடியது என்பர். தமிழ் சொல்லிக் கொடுப்பது என்றால் என்ன? பிற மொழிகளில் இல்லாத அகத்திணை கல்வியை மன்னாயத்துக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் தமிழ் கற்பித்தலாகும் என்று சொல்லலாம். மாணிக்க

வாசகர் தமிழ் அகத்துறையை உயர்மதிர்கூடலின் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் இன்துறை என்கிறார். திருக்குறளின் காமத்துப்பால் களவியல் கற்பியல் என இரண்டையும் சொல்லும் அகத்தனையாகும். சங்க இலக்கிய பாடல்கள் மொத்தம் 2381. இதில் அகத்தினை மட்டும் 1862 பாடல்கள். சங்க நூல்களை அடுத்து வந்த அருட்சி பாடல்களிலும் சிற்றிலக்கியங்களிலும் நாட்டுப்புற பாடல்களிலும் இக்காலத்து திரை இசை பாடல்களிலும் ஏனைய காதற்பாட்டுகளிலும் அகத்தணையின் சாயல் படிந்தேதான் இருக்கும். ஆணும் பெண்ணும் கொள்கின்ற காதல் பாலிணைவு பற்றி எல்லா மொழிகளிலும் கவிதைகள் இருக்கத்தானே செய்கின்றன. அவ்வாறு இருக்கும்போது தமிழ் அகத்தணைக்கு மட்டும் அப்படி என்ன தனிப்பெருமை வந்துவிடப் போகிறது என்ற கேள்வி எழலாம். காதலை பாடும்போது ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு கட்டுப்பாடோடு பாடுவதுதான் அகத்தணையின் தனிச்சிறப்பு. நெறி பிறழா காதல்தான் அகத்தினை சுட்டும் களவியல். காதல் பொருளிலும் கட்டுப்பாடு, அதனை கவிதை நயம் தோன்ற எடுத்துச் சொல்லும் முறையிலும் கட்டுப்பாடு என்பதே அகத்தணி நெறியாகும். காப்பிய இலக்கியங்களில் மணிமேகலை, கண்ணகி, சீதை, கோவலன், ராமன், முருகன் என்று பாத்திர பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அகத்தணை பாடல்களில் பெயர் சொல்லக்கூடாது என்பது கட்டுப்பாடு. அகத்தணையின் உயிரான இலக்கணம் இதுதான். மக்கள் நுதலிய அகனைந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்பறார் என்பது தொல்காப்பியம். காதல் மாந்தர்களின் பெயர் தாங்கி வரும் பாடல்கள் வெறும் காதற்பாட்டுக்கள் தான். அவற்றை அகப்பாட்டு என்று சொல்ல முடியாது. அகப்பாட்டு எல்லோருக்கும் பொதுவானது. தம்முடைய அனுபவங்களையும் உணர்வுகளையும் நினைவு கூர்ந்து அப்பாட்டின் தலைவன் தலைவியராக தம்மையே நினைத்து பொருத்தி பார்க்கும் தன்மை உடையது. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவென்றே, சாரர் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிழைக்கும் நாடனொடு நட்பே. இது ஒரு குறுந்தொகை பாட்டு. இது தலைவன் தலைவி இவர்களின் காதலின் மேன்மை தன்மையை சொல்லுகிறது. தலைவி சொல்கிறாள், என்னுடைய காதலனுடைய நட்பு நிலத்தை காட்டிலும் அகலமானது, கடலை காட்டிலும் ஆழமானது, வானத்தை காட்டிலும் உயரமானது, எந்த வகையிலும் அளவு கூற முடியாது, நிறையும் பெருமையும் உடையது. பெயர் சொல்லாமல் வரும் இப்பாட்டு படிப்பவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே உடமையாதல் காணலாம். அருளியல் பாடலிலும் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள். இத்தேவார பாடலில் ஆரூர் என ஊரின் பெயர் சுட்டப்பட்டாலும் பாத்திர மாந்தர் பெயர் எதுவும் சுட்டப்படவில்லை. பெயர் சுட்டப்படாத இந்த பெருநெறி நெடுநல்வாடை அகப்பாட்டா என்ற ஆராய்ச்சிக்கே வித்துட்டுள்ளது. வேம்புதலையாத்த நோன்காழகம் என்ற தொடர் நெடுநல்வாடையில் இடம்பெற்றுள்ளது. சேரனுக்கு பனம்பூவும், சோழனுக்கு ஆத்தி மாலையும், பாண்டியர்க்கு வேப்பம்பூ மாலையும் உரிமை மலர்களாய் இருத்தலால் இத்தொடர் வேம்பு என சுட்டுவதை வெளிப்படையாக இல்லாமல் குறிப்பால் பாண்டியர் என்ற இனத்தை குறிக்கிறது என கொள்ளலாம். எனவே இது அகப்பாட்டு ஆகாது என ஆய்வாளர் கருதுவர். சேரர் பாசறையாயினும், சோழர்தம் பாடி வீடுகளாக இருந்தாலும், பாண்டியர் களமாயினும் எல்லா இடங்களிலும் வேப்பிலை இருப்பது வழக்கம்தான். எனவே வேம்பு என்ற ஒரு சொல்லால் அது பாண்டியர் என்ற இனத்தை குறித்தது என்று கூறுவது பொருந்தாது என்று தமிழ் அறிஞர்கள் தடைவிடை நிகழ்த்தி ஓரளவு சமாதானம் கூறுவர். அகத்தினை பெயர் சுட்டா நிலை தொல்காப்பியர் காலம் தொடங்கி இன்றளவும் பெயர் சுட்டாத தமிழ் பண்பாடு பேணி காக்கப்படுதல் பற்றத்தக்கதாகும். சங்க புலமை சான்றோர்கள் இயற்கை சூழ்நிலையில் வாழ்ந்தனர். மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு முதலிய இயற்கை உயிர்களின் வாழ்வியலை அவர்கள் அறிந்திருந்தனர். அன்பு என்பது மக்களுக்கு மட்டும் உரியதன்று எல்லா உயிர்க்கும் உயிராக விளங்கும் குணம் அன்பாகும். ஆனால்தான் திருவள்ளுவ பேராசான் அன்பின் வழியது உயர்நிலை என்றார். பறவை, விலங்கு போன்ற உயிர்கட்கும் அன்பு வெளிப்பாடு உண்டு என சங்க அகத்தணை பேசுகிறது. ஆண் யானையாகிய களிரும் பெண் யானையாகிய பிடியும் உணவு தேடி மலைப்பக்கம் சென்றன. ஓரிடத்தில் வாழை மரங்களும் சுரை உன்னையும் வளர்ந்து செழித்திருந்தன. அந்த மலைச்சாரலில் அவற்றை உண்டு மகிழ களிறு வேகமாகச் சென்றது. தின்னச் சென்ற களிறு அறியாமல் கால் வழுக்கி பக்கத்தில் இருந்த படுகுழியிலே விழுந்து விட்டது. அதனாலே களிற்றினாலே ஏறி வர இயலவில்லை. இல்லறக்காதலும் நுட்பமான திறமையும் உடைய பெண் யானை சிறிதும் அஞ்சவில்லை. பக்கத்தில் இருந்த பெரிய பெரிய மரக்கிளைகளையெல்லாம் முறித்து போட்டு தன்னுடைய யானை கணவன் ஏறி வருவதற்கு படிகள் அமைத்து கொடுத்தது. களிரும் தப்பி பிழைத்து தன் காதற்பிடியோடு புறப்பட்டது. இது அகநானூற்று பாட்டில் வரும் அன்புடைய யானை குடும்பத்தை நினைத்துத்தான்
காதன் மடப்பிடியோடு களிறு வருவன.

கண்டேன் என்று அப்பரடிகள் பாடினார் போலும். தலைவன் தலைவியை பிரிந்தான், பொருள் தேட நெடுந்தொலைவு சென்றான். சென்ற வேலையை செவனம் முடித்து திரும்புகிறான். கார்காலம் வந்துவிட்டது, தேரில் விரைந்து வருகிறான். ஊரும் நெருங்கிவிட்டது. மாலை பொழுதுக்குள்ளாக வீட்டுக்கு போய் தலைவியை கண்டு இன்புற வேண்டும் என்று அவன் மனம் வேகப்படுகிறது. மனத்தின் வேகத்திற்கு ஏற்ப குதிரையும் விரைவாக ஓடுகிறது. இத்தலைவன் வருகின்ற பெரும்பாதையும் கடும் காடு. காடும் காடு சார்ந்த இடமாகிய அந்த பெரிய பெரிய சோலைகள் சூழ்ந்த நெடுவழி. வண்டிகள் மலர்களிலே பிணைந்து கிடக்கின்றன. திடீரென ஒரு சிந்தனை பொறிதட்டினாற்போல் அவன் மனத்தை நெருடுகிறது. ஓடுகின்ற தேரிலே கிண் கிண் என்ற ஓசையை உண்டாக்கும் மணிகள் ஆடுவதை பார்க்கிறான். ஓசைப்படுத்தும் மணியின் நாவினை கயிற்றால் கட்டி அடக்குகிறான். குதிரை பறக்கிறது, தேர் ஓடுகிறது, ஆனால் மணி ஒலிக்கவில்லை. தலைவன் ஏன் இந்த வேலையை செய்தான்? தன்னுடைய இன்ப வேட்டைக்காக பூஞ்சோலையிலே பிணைந்து இன்புறும் வண்டுகளின் இன்பத்தை கலைக்கலாமா? அவற்றுக்கு தொல்லை கொடுக்கலாமா? இந்த உலகத்திலே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் துய்க்கும் உரிமை உண்டல்லவா? இந்த அன்பு சிந்தனை தோன்றியவுடன் தலைவன் மணியின் நாக்கை கட்டினான். நான்கு அறிவை உடைய வண்டி நினத்தை மதித்ததனால் அத்தலைவன் ஆறு அறிவு உடைய மனிதன் ஆனான். இல்லிஹவா பருவத்து வீட்டை விட்டு வெளியே செல்லாத இளமங்கை. அவள் காதல் வயப்பட்டு விடுகிறாள். முன்பின் அறியாத ஆடவனை காதற்கணவன் என்று நம்பி விடுகிறாள். சீராட்டி பாராட்டி வளர்த்த பெற்றோர் தம் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தலை அவள் மனம் ஏற்கவில்லை. பெற்றோரை துறந்து கரடுமுரடான காட்டு வழியிலே காதலனோடு உடன்போக்குக்கு துணிகின்றாள். இன்று புறந்தந்து பால் நினைந்து ஊட்டி பருவ வயது வரை காத்த அன்னை அறம் இல்லாதவளாம். அவள் உறக்க பேசுவதால் ஊர் மக்கள் அலர்த்தூற்றுகின்றனராம். இந்நாள் வரையில் அவள் ஆடி திரிந்து மகிழ்ந்த வீடு இனி அவளின் வீடு இல்லையாம், தாய் வீடாம். மிகுந்த செய்நன்றிக்கு உரிய தாயை விட்டுவிட்டு மனவாழ்வு தொடங்க தலைவனுடன் புறப்பட்டு விடுகிறாள் தலைவி. இதனை ஊர் அலரழ சேரி கல்லன ஆனாது அழைக்கும் அரணில் அன்னை தானே இருக்க தன் மனையானே நெல்லி தின்ற முள்ளையிறு தயங்க உடலாய் திரிந்திசினியால் அறவுடு செய் நாட்டு விண்தொட நிவந்த விலங்கு மலைக்கவான் கரும்பு நடு பாத்தி என்ன பெருங்கழிற்று அடிவழையை நிலவிய நீரே என்ற குறுந்தொகை பாடலால் அறியலாம். இவ்வாறு உடன்பொக்கு செல்லும் தலைவனும் தலைவியும் இணையற்ற பண்பாட்டு செல்வர்களாய் இருக்க வேண்டும் என்பதை சங்கக இலக்கியங்கள் வலியுறுத்துகின்றன. திருக்கோவையாரும் இத்தகைய காதற்காட்சி ஒன்றை படம் பிடித்து காட்டுகிறது. பெற்றோர் இசைவு கிடைக்காமல் வெளியூருக்கு போய் மனம் புரிந்து வாழ துணிந்த காதல் இருவர் உடன்போக்கு மேற்கொண்டனர். நற்றாய் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்துகிறாள். செம்முது செவிலித்தாய் தேடிச் செல்கிறாள். வெகு தொலைவிலே இருவர் வருவது போன்ற நிழற்காட்சி புலனாகிறது. ஓ, நம்முடைய மகளும் அவள் மனங்கவர்ந்த நாயகனும் தான் உழந்திருந்தி தம் ஊருக்கு திரும்புகின்றார்கள் போலும் என எண்ணிக்கொண்டாள். அவசரம் அவசரமாக அருகே ஓடிச் சென்று பார்க்கிறாள். வந்தவர்கள் அவள் தேடிச் சென்ற காதலர்கள் அல்லர். அடுத்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு வந்து மணந்து வாழலாம் என்று நினைத்து புறப்பட்ட வேறு இரு காதல் பறவைகள் அவர்கள். ஏமாற்றத்தை மறைத்து கொண்டாள் செவிலித்தாய். அவளை பார்த்து எம் மகளும் அவள் காதலன்தான் மீண்டு வருகிறார்களோ என நினைத்தேன். நல்லது, நீவர் வாழ்க. உமை போல் இந்த நல்ல செயலை செய்து உடன்போகிய இருவரை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டாள். அந்த ஆடவன் பதில் சொன்னான், ஆம் கண்டேன், ஆண் சிங்கம் போன்ற ஆடவன் ஒருவன் இவ்வழியே சென்றான் என்கிறான். செவிலித்தாய் கேட்டதோ இருவரை பார்த்தீரா என்பதுதான். ஆனால் அந்த ஆடவன் அவள் கேட்ட கேள்விகளில் ஒன்றுக்குத்தான் பதில் சொன்னான். ஆடவனை கண்டேன் என்று மறுமொழி கூறிய தலைவன் தன் அருகே வரும் காதலியை பார்த்து, என் தலைவியே, என் இல்லத்துக்கு வந்த ஒளி விளக்கே, தூண்டா விளக்கு போன்றவளே, இந்த அன்னை கேட்ட இன்னொரு கேள்விக்கு நீ பதில் சொல் என்கிறான். இருவர் எதிரே வருகின்றனர். தலைவனை மட்டும்தான் அந்த ஆடவன் பார்த்ததாக சொல்கிறான். உடன் வந்த பெண்ணை பற்றி தன் தலைவியை உசாவி தெரிந்து கொள்ளுமாறு சொல்கிற நனி நாகரிகம் இங்கே ஒலிவிட்டிருக்க காணலாம். இவ்வாறு தலைவனும் தலைவியும் ஊரை துறந்து வேறொரு ஊரில் களவு வாழ்க்கை வாழ்வதுதான் தமிழர் வாழ்வியலா? களவு வாழ்வுதான் குறிக்கோளா? இல்லை இல்லை, ஒரு குறிக்கோளை முடிந்த பயனை அடைவதற்குரிய நல்ல வழிதான் களவு. அது கற்பாக திருமண உறவாக முடிய வேண்டும். அப்போதுதான் அது நல்வழி என போற்றப்படும். இல்லாவிட்டால் கள்ளத்தனம் என்று தூற்றப்படும். களவு காதலின் காலம

0: மாதங்கள் மட்டுமே. அதற்குள் காதலர் கரணமோடு கூடிய மனவாழ்க்கை வாழ தலைப்பட வேண்டும். களவின் முடிவு கற்பு என்பது அகத்திணை அறங்களுள் தலையாய அறமாகும். கற்பனப்படுவது கரணமோடு புணர, குளற்குறி மரவின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரவினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று தொல்காப்பியம் தமிழ் சமுதாயத்தின் திருமண முறையை அற வாழ்வை சுருங்க கூறி விளக்குகிறது. மனிதகுலத்தின் கட்டுப்பாடான குடும்ப வாழ்வுக்கு அடிப்படை அன்பு ஒன்றுதான். அதுவே தமிழர்தம் வாழ்விலக்கணமாகிய அகத்திணை இலக்கியம் சுட்டும் வாழ்வியல் நெறி எனலாம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழ் அமுது. இதில் தமிழ் அகத்திணை மாண்பு குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அங்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் அத்தோக்ஷஜ் மடத்தின் விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் மற்றும் குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது பத்ம விபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ விஸ்வேஷ் தீர்த்த சுவாமியின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் இலச்சினையை பிரதமர் வெளியிட்டார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், அனைத்து முக்கிய நகரங்களிலும் வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குவதற்கு ஏதுவாக பன்முக அரசுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். ஒருங்கிணைந்த அலுவலகங்களாக அவை செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அலுவலகங்களை அமைப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த அலுவலகமாக அமைப்பதன் மூலம் ஒரே இடத்தில் வர்த்தகத்திற்கான சேவைகளை வழங்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஜப்பான் விடுதலை ஜனநாயக கட்சித் தலைவர் டாரோ கோனோ தலைமையிலான அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினர் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இருதரப்பிலும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பொருளாதார பாதுகாப்பு, விநியோக சங்கிலியை நிலையாக வைத்திருத்தல், வர்த்தகம், முதலீடு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்றும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளைய உடல்நலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளுடன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். ஆயுர்வேத சூழலியல் நடைமுறையை ஒருங்கிணைக்க இந்த கொண்டாட்டம் வழிவகுக்கும் என்றும் ஆயுர்வேதம் தொடர்பான

0: அறிவுசார் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வகை செய்யும் என்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டம் உட்பட பீகார் மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் 12 மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர் சேவை உதவி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் கூடுதல் தலைமை செயலாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள செய்தியாளர்கள் குழு பாட்னாவில் தொழிலாளர் வளங்கள் மற்றும் இடம்பெயர்வு பணியாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் திரு செந்தில்குமாரை சந்தித்து கலந்துரையாடினர். கடந்த 5 ஆண்டுகளில் பீகாரில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு இந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு செந்தில்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தியிருப்பதன் மூலம் பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்வியை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குறை கூறினார். ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் அந்நாட்டின் சுதந்திரத்திற்கு இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஜப்பானில் கேண்டோ மற்றும் ஈசூ தீவுகளில் பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டோக்கியோவின் கிழக்கு பகுதியில் உள்ள சீபா என்ற இடத்தில் மட்டும் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும், கனாகுவா என்ற இடத்தில் 1 உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் மீட்புக் குழுவினரும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்கரை பகுதியில் நேற்று ஏற்பட்ட கடும் சூறாவளியை தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஏற்ற சூழல் தற்போது உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்வது அல்லது தாக்குதலை தீவிரப்படுத்துவது என்ற நிலைப்பாட்டையும் அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நியூயார்க் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டிரம்பை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெலன்ஸ்கி, 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உதவும் என்று தாம் நம்புவதாக கூறினார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் யுக்ரைன் உறுதியாக இருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக முடிவெடுப்பதை உலக நாடுகள் கைவிடக்கூடாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் தங்களுக்குள் பரஸ்பர சார்புத்தன்மை அடிப்படையில் கூட்டாண்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநாவில் இடம்பெற்றுள்ள 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஈரான், யுக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் அன்டோனியோ குட்ரஸ் பதவி முடிவடைய இருக்கும் நிலையில் ஐநா சபையில் அவருடைய உரை இறுதியானதாக அமைந்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா மாநிலங்களிலும் கடலோர ஆந்திரா மாவட்டங்களிலும் இன்று கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகத்தின் உள்பகுதி, கேரளம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களில் இடி

0: மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் மேலும் கூறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்ற மனு பாகர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுரூச்சு சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தலைவலி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து தலைவலி, ஹெட்ஏக். ஸோ நம்மளோட அனைவரோட வாழ்க்கையிலையும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது தலைவலின்றது வந்திருக்கும். தலைவலின்றது பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்கு வந்து மைல்டாக இருக்கும், சிலருக்கு மாட்ரேட், சிலருக்கு சிவியர்னு சொல்லிட்டு பலவிதமான தலைவலிகள் இருக்கும். 100 to 1000 காரணங்கள் வரைக்கும் தலைவலிக்க சொல்லலாம். பட் காமனாக நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தூக்கமின்மை, மன அழுத்தம், நீர் சத்து குறைவு, உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்காமல் இருக்கிறது, சில சமயம் வந்து ஒரு சில மருந்துகள் அதிகமாக சாப்பிட்றது, ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி டீ, அது திடீர்னு நிறுத்துறது, இதுமாதிரி பலவிதமான காரணிகள் வந்து தலைவலியை நம்மளுக்கு தூண்டலாம். பொதுவாக வந்து மக்கள் வரது பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றை தலைவலின்னு சொல்லிட்டு வருவாங்க, அதாவது மைக்ரைன் ஹெட்ஏக். இந்த மைக்ரைன் ஹெட்ஏக் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக ஒரு மிடில் ஏஜில் மோஸ்ட்லாக மேல்ஸோட ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். அது அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரத்தம். இந்த ஒற்றை தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும்போது கொஞ்சம் பயங்கரமாக அதிகமான வலியோடு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சிலருக்கு வந்து கொமட்டல், வாந்தி, சில பேர் வந்து வெளிச்சம், சவுண்டு, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எரிச்சல் தன்மை, இந்த மாதிரியான அறிகுறிகளோடு வரும். யூஸ்வலாக 4 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும் இந்த தலைவலி நீடிக்கலாம். யூஸ்வலாக வந்து மனல்ஜெஸ்டிக்ஸ், அதாவது வந்து பாராசிட்டமால் போன்ற மாத்திரைகள் எடுக்கும்போது சிலருக்கு தலைவலி குறைஞ்சிடும். இது ஒரு குறிப்பிட்ட அளவு ஏஜ் மாறும்போது இந்த தலைவலி வந்து ஃபுல்லாக சரியாயிடும். இந்த மாதிரி தலைவலிகளுக்கு வந்து நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்ல. சில சமயம் தலைவலி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அறிகுறிகள் தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து கண்ணில் வந்து மங்கலாக இருக்கிறது, கண்ணில் கலர் கலராக தெரிகிறதோ, இல்லை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு மாதிரி கலர்ஸ் ஜிக்ஸாக் லைன்ஸ் தெரிகிறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அறிகுறி இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்து மாத்திரை எடுத்துக்கும்போது ரொம்ப அதிகமான தலைவலியிலிருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும். இது ஒரு விதமான ஹெட்ஏக். அனதர் ஹெட்ஏக் பார்த்தீங்கன்னா டென்ஷன் டைப் ஹெட்ஏக். இதான் வந்து காமனாக இருக்கிறது. டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னும் போது அந்த தலைவலி ரொம்ப அதிகமாக தெரியும். அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம வெளியில் வரும்போது நம்மளுக்கு தலைவலி வந்து கம்மியாயிடும். இந்த மைக்ரைன், டென்ஷன் டைப் ஹெட்ஏக், இதுக்கெல்லாம் வந்து மாத்திரைகளோடு சேர்த்து ரெகுலராக கரெக்டாக தூங்குறது, அப்புறம் ரொம்ப நேரம் வந்து டிவி, செல்ஃபோன், அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து பார்க்காம இருக்கிறது, ப்ளஸ் கரெக்டான யோகா அந்த மாதிரி பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கும் போது தலைவலி இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ப்ரெஷர். ஸோ எப்பவுமே தலைவலி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு முறையாவது பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பிபி கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது தண்டர் கிளாப் ஹெட்ஏக்னு சொல்லுவோம், அதாவது தலையில் இடி விழுந்த மாதிரி வாழ்க்கையிலே ஒரு மோசமான தலைவலின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தலைவலி இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ரத்தக்குழா பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ மூளையில் ஏன்னா ரத்தக்குழா கசிவு இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுக்காக உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துக்கிறது நல்லது. இது இல்லாமல் வந்து சிடி ஸ்கேன் எப்போ எல்லாத்துக்கும் எடுக்கணுமா, சில தலைவலிக்கு எடுக்கணும், சில தலைவலிக்கு எடுக்கக்கூடாது, ஸோ அது நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து எதுவும் முடிவெடுக்க தேவையில்லை. மருத்துவரோட ஆலோசனை கேட்டு ஒரு சில மோசமான தலைவலிகள், ஏற்கனவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க, இல்லாமல் கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை ஒரு சில வயசானவங்களுக்கு வந்து திடீர் என்று ஏற்படக்கூடிய தலைவலிகள், இந்த மாதிரி தலைவலிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும்.

0: சில சமயங்கள் வந்து ஒரு சில ரத்த டெஸ்ட்டும் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். டெம்பரல் ஆர்டைட்டிஸ் சொல்லுவோம், அதாவது தலையில் வந்து ரத்த குழாய் வந்து பிரிவடையாதனால ஏற்படக்கூடிய ஒரு விதமான தலைவலி. ஸோ இந்த மாதிரி தலைவலிகள்லாம் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள், முக்கியமாக யோகா, அப்புறம் வந்து டென்ஷன் ஆகாமல் தடுக்கிறது, ஒரு சில தெரப்பீஸு, அதுக்கப்புறம் வந்து சமசம் பெயின் பாம் அப்ளை பண்ணுறது, சில பேர் ரெகுலரான டைமில் காஃபி டீ அது மாதிரி குடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக தலைவலியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இது இல்லாமல் வந்து ரெகுலராக வந்து கனது மூக்கு தொண்டை பிரச்சனைகள், இல்லை கண்ணில் எதனா பிரச்சனை, இல்லை தலையில் வந்து மூளைக்காய்ச்சல், இல்லை வேறு ஒரு சில பிரச்சனைகள்னால செகண்டரி காசஸ் ஆகும் நம்மளுக்கு தலைவலி வரலாம். அந்த மாதிரி தலைவலிகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில அறிகுறிகள் தெரியும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது நம் மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்து கொள்வது நல்லது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தலைவலி குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தலைவலி குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இருட்டு நேரம், ஒருத்தன் ஓடி போய் விளக்க கொளுத்திட்டு வந்தான். என்ன செய்யறேன்னு கேட்டார் ஒருத்தர். இருட்டை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன். இல்லாத ஒன்றை எப்படி விரட்ட முடியும் அப்படின்னு கேட்டார் இவர். இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க, இருட்டுங்கிறது இல்லாத ஒன்றா அப்படின்னு கேட்டான். இப்போ அவர் விளக்கம் கொடுத்தார். இருட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது, வெளிச்சம் இல்லாத நிலைமை இருக்குதே அதுதான் இருட்டு. ஒரு இடத்துல வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சமாக இருக்குங்கிறோம், அந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுங்கிறோம். ஆக அந்த இடத்துல இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் வெளிச்சம்தான். இருட்டுன்னு ஒன்று தனியாக ஓடி வந்து உட்காந்துக்கிறது இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். நாம் தான் விளையாட்டுத்தனமாக நினைக்கிறோம், இருட்டுன்னு ஒன்று ஏற்கனவே இருக்கிறதாகவும் வெளிச்சத்தை கண்ட உடனே அதை எழுந்திரிச்சு ஓடி போகிறதாகவும் நினச்சிக்கிறோம். இதில் வந்து இருட்டை விரட்டுறேன்னு வேற வீரவசனம் பேசுகிறவங்க சில பேர். வெளிச்சம் இல்லாமல் தான் இருட்டுங்கிறத நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ள பயம்னு சொல்கிறோம் பாருங்கள், அது கூட இருட்டு மாதிரி தானே. ஞானிகள் சொல்கிறாங்க, வெளிச்சம் இல்லாமல் இருட்டுங்கிறோம்ல அது மாதிரி அன்பு இல்லாமல் தான் பயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அன்பு இல்லாத ஒரு நிலை தான் பயம். அன்புங்கிற விளக்க அங்கே ஏற்றி வச்சுட்டா பயம்ங்கிற இருட்டு அங்கே இருக்காது. சுஃபி இலக்கியத்தில் ஒரு சம்பவம் வரும். அதாவது முல்லா நஸ்ருதீனுக்கு காலையில் கல்யாணம். அன்றைக்கு மாலையில் அவரும் அவருடைய இளம் மனைவியும் உறவினர்களோடு ஆற்றை கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு புயல் வெள்ளம் படகு அப்படியும் இப்படியும் ஆட ஆரம்பிச்சுட்டுது. எல்லாருக்கும் பயம், முல்லா மட்டும் பயம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஏங்க உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அவருடைய மனைவி. ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. இதுக்கு முல்லா நஸ்ருதீன் பதிலே சொல்லலை. இடுப்பில் இருந்த ஒரு கத்தியை எடுத்தார், மனைவியின் கழுத்துக்கு நேராக நீட்டினார், குத்த போகிறது மாதிரி ஓங்கினார். அந்த அம்மா முகத்தில் எந்த வித சலனமும் இல்லை. இப்போ முல்லா கேட்டார், கத்தின்னா உனக்கு பயமா இல்லையன்னார். இதுக்கு அவங்க, கத்தி வேணும்னா அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை பிடிச்சிருக்கிறவர் என் பேரில் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிற என்னுடைய கணவர், அதனால் நான் பயப்படலன்னாங்க. இப்போ முல்லா சொன்னார், அதே மாதிரி தான் எனக்கும், இந்த அலைகள் வேணும்னா ஆபத்தானதாக இருக்கலாம், ஆனால் இதை ஆட்டுவித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் அன்புமயமானவர், அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னார். அவருக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால் அன்பு இருந்தது. நம்பிக்கை இல்லைன்னா அன்பு இருந்திருக்காது, அன்பு இல்லைன்னா பயம் வந்திருக்கும். படகில் இருந்த மற்றவங்க மாதிரி அவரும் பயந்து நடுங்கிட்டு இருந்திருப்பார். இந்த உண்மையை நம்ம வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்க்கணும். நமக்கு பயம் ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பேர்லேயே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் கடவுளுக்கு பயந்தவன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது ரொம்ப அபத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம். அங்கே செலுத்த வேண்டியது அன்பே தவிர பயம் இல்லை. நம்ம உபனிஷத்துக்கள் சொல்லுகிற மிகப்பெரிய விஷயமே பயமில்லாமல் இரு அப்படிங்கிறது தான். பயப்படுகிறவர்களுக்கெல்லாம் பெரியவங்க சொல்கிற அறிவுரை என்ன தெரியுமா? எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடுங்கோ, தப்பு இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ங்கிற கற்பனைகளில் பயந்துக்கிட்டு இருக்காதிங்கோ, அதனால் உங்கள் மகிழ்ச்சி தான் பாழாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் டாக்டர்கிட்ட வந்தாராம். டாக்டர், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை உங்ககிட்ட வைத்தியத்துக்கு வந்தேன், காலில் அடிபட்டு வந்தேன், காலில் கட்டு போட்டு தண்ணி படாமல் பார்த்துக்க சொன்னீங்க அப்படின்னார். அதனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டார் டாக்டர். இனிமேல் நான் குளிக்கலாமான்னு கேட்குறதுக்காக வந்தேன் டாக்டர் அப்படின்னாராம் இவர். 15 வருஷமாக அப்படியே கற்பனையிலேயே காலத்தை ஓட்டியிருக்கிறார். அதனால் வாழ்க்கைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டால்

0: நாம வந்து எப்பவும் மகிழ்ச்சிகரமா வாழலாம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வா. நேரம் 7:35 5:00. நேயர்களுக்கு ஒரு இனிய அறிவிப்பு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழாவினை கொண்டாடுகிறது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இனி போகலாம் நகருலா. இன்றைய நமது நகர்வுலா நிகழ்ச்சியில் இப்போது நாம் பயணம் செல்ல போகும் இடம் மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான நகரம். அதுதான் திருமங்கலம். தென் மாவட்டங்களின் நுழைவு வாயில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மதுரையோடு நெருக்கமான தொடர்பையும் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் கொண்ட நகரம் இது. திருமங்கலம் தற்போது மதுரை மாவட்டத்தின் 3 நகராட்சிகளில் ஒன்றாக உள்ளது. திருமங்கலம் மதுரை மாவட்டத்தின் சந்திப்பு நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு புகழ்பெற்ற ஊர். திருமங்கலம் என்று பெயர் வந்த காரணம் மதுரை மீனாட்சி திருமணத்திற்கு இங்கு திருமங்கலியம் செய்யப்பட்டதால் இப்பகுதியை திருமங்கலியபுரம் என்றும் திருமங்கலியம் எனவும் அழைத்தனராம். காலப்போக்கில் திருமங்கலியம் திருமங்கலம் என பெயர் மாறப்பட்டுள்ளது. இன்றும் மதுரை நெல்பேட்டை பகுதியில் திருமங்கலியம் செய்வதற்கென்றே பிரத்யேகமாக பொற்கொள்ளர்கள் வாரிசுகள் இருக்கின்றனராம். நகருலா தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் சுபலாஷினி, அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அசல் கோலார் இணைந்து பாடிய ஒரு பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நடிகர் கருணாகரன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: ஹாய் எல்லோருக்கும், வணக்கம். 60ஆவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலை முதல் இரவு வரை ஒளிபரப்பும் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. இவர்களின் சேவைகள் தொடரட்டும். வாழ்க பல ஆண்டுகள். நன்றி.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நடிகர் கருணாகரன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் உலா வந்து கொண்டிருப்பது திருமங்கலம் நகரம். திருமங்கலம் என்ற பெயரை சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது பரபரப்பான சாலைகள், சந்தைகள், வணிக நிறுவனங்கள், விவசாய பகுதிகள், அதைவிட முக்கியமாக எளிமையான மனம் கொண்ட மக்கள். கீழத்தெரு, பழைய ஜும்மா பள்ளிவாசல் முகலாய பேரரசர் நவாப் இருந்த காலத்திற்கு முன்பே கட்டப்பட்ட திருமங்கலத்தின் ஒரு பெரிய பள்ளிவாசல் ஆகும். இப்போது அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் கட்டப்பட்டுள்ளது. திருமங்கலம் நகரத்தின் இன்னொரு சிறப்பு அதன் வணிக முக்கியத்துவம். சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு திருமங்கலம் வட்டத்தின் தொடர்புடைய கப்பலூர் தொழிற்பேட்டை மதுரை மாவட்டத்தின் தொழில்துறை அமைப்பில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. கப்பலூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. நகருலா தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஏஆர் ரஹ்மான் இசையில் வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீகோபாலன் மற்றும் ஆதித்யா ஆர்கே இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்கலாம். தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com.

0: ஆம் என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

0: நேரம் 7:50.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
2: வணக்கம், நான் உங்கள் காமெடி நடிகர் யோகி பாபு பேசுறேன். 60வது வருஷம் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். காலை முதல் இரவு வரை ஒலிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இவர்களுடைய சேவைகள் இன்னும் பல ஆண்டுகள் தொடரட்டும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
0: இன்றைய நமது நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் வலம் வந்து கொண்டிருப்பது திருமங்கலம் நகரம். திருமங்கலத்திலும் பக்தி சார்ந்த பண்பாட்டிற்கு தனி இடம் உண்டு. நகரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் மாரியம்மன் திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் கோயில் திருவிழாவாக பூச்சொறிதல், கொடியேற்றம், காப்பு கட்டுதல், ஆக்கி வைத்தல், முளைப்பாரி, சாமி வீதி உலா முதலான தினசரி பூசைகள், பொருட்காட்சி மற்றும் பாட்டு கச்சேரி சேர்த்து 13 நாட்கள் வைகாசி திருவிழாக கொண்டாடப்படுகிறது. நகரத்தின் இன்னொரு முக்கிய அம்சம் அதன் போக்குவரத்து தொடர்பு. மதுரை மாநகரத்துடன் திருமங்கலம் கொண்டிருக்கும் நெருக்கமான தொடர்பு இந்த நகரத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று. நாள்தோறும் வேலை, கல்வி, வணிகம் என பல்வேறு காரணங்களுக்காக மதுரை நோக்கியும் திருமங்கலம் நோக்கியும் பயணிக்கும் மக்களை பார்க்க முடியும். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடிய ஒரு பாடல் கேட்கலாம். ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் வலம் வந்து கொண்டிருப்பது திருமங்கலம் நகரம். ஆயிரத்தி எட்நூத்தி 1875 மதுரை மாவட்டத்தில் தொடருந்து சேவை தொடங்கியது. எதிர்வரும் காலங்களில் மதுரையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை கணக்கிற்கொண்டு மாவட்டத்தில் உள்ள தொடருந்து நிலையங்களின் நிலை உயர்த்தப்பட்டது. அவ்வாறு ஆங்கிலேயர் ஆட்சியில் மதுரையிலிருந்து திருமங்கலம் வழியாக செல்லும் அனைத்து நீராவி தொடருந்துகளுக்கும் நீர்பிடிப்பு பகுதியாக திருமங்கலத்தை தேர்வு செய்து 20 அடி உயர இரும்பு சாரங்கள் அமைத்து அதன் மீது இரும்பிலான ஒரு நீர்த்தேக்க தொட்டியையும் நிறுவினர். பின்னர் டீசல் என்ஜின்கள் புழக்கத்தில் வந்ததால் இதன் பயன்பாடு இழந்து ஆங்கிலேயர் ஆட்சியின் அடையாளமாக இன்றும் நிற்கிறது இரும்பிலான ஒரு நீர்த்தேக்க தொட்டி. இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் திருமங்கலம் நகரின் சில முக்கிய இடங்களை தெரிந்து கொண்டோம். இத்தனை அழகான திருமங்கலம் நகரின் பயணம் இத்துடன் முடிகிறது. இயற்கையை நேசியுங்கள், பயணத்தை ரசியுங்கள். ஆகாஷ்வாணியுடன் இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே. பாடல் கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து குழுவினருடன் பாடிய ஒரு பாடல் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெறும் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் 2026 ஐநா உயர்மட்ட வாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்தியா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், இந்தியாவிற்கும் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளின் கூட்டமைப்பிற்கும் இடையே வலுவான பொருளாதார மற்றும் வளர்ச்சி கூட்டாண்மைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 11வது ஆயுர்வேதா தினத்தின் தொடக்க விழா ஆரோக்கியமான நாளைய தினத்திற்கான ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நாக்பூரில் உள்ள கவிவரியா சுரேஷ் பட் அரங்கில் காலை 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் சிறப்பு தூதர் சையீத் அகமது பாபா மிசோரம் மாநிலம் சாய்துவால் மாவட்டத்தில் உள்ள அரசு துறை தலைவர்களுடனான கூட்டத்தில் உரையாற்றினார். இக்கூட்டத்தில் மனித உரிமைகள் குறித்து பொதுமக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பாளர் ஆகாஷ்வாணி 1967 ஆண்டு புதுச்சேரியில் தொடங்கப்பட்டு இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் வேளாண்மை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சுகாதார கல்வி மற்றும் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. காரைக்காலில் மின் நுகர்வோர் குறைத்தீர்ப்பு முகாம் இன்று புதன்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8:02. தினமும் பல புதுமையான தகவல்கள், எல்லாவற்றையும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களிடம் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் தகவல் தளம்.

வணக்கம் நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நமக்கு மிகவும் சிறப்பான ஒரு தருணத்தை நினைவு கூறுகிறது. ஆம் நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு குரல் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 6 தசாப்தங்களாக நம் வாழ்வோடும் நினைவுகளோடும் அன்றாட நிகழ்வுகளோடும் இணைந்து பயணித்து வரும் ஒரு குரல், காலை எழுந்ததும் கேட்கும் ஒரு குரல், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கும் கேட்கும் ஒரு குரல், பயணம் செய்யும் இளைஞர்களோடு பயணிக்கும் ஒரு குரல், வீட்டு வேலைகளுக்கு இடையே துணையாக இருக்கும் ஒரு குரல், வயல்வெளியில் உழைக்கும் விவசாயிக்கு நண்பனாக இருக்கும் ஒரு குரல், மாலை நேரத்தில் குடும்பத்தையே ஒன்று சேர்க்கும் ஒரு குரல், இரவின் அமைதியில் நினைவுகளை தாளாட்டும் ஒரு குரல், அந்த ஒரு குரல் நமது ஆகாஷ்வாணியின் குரல். அன்றாட நினைவுகளோடு இணைந்து பயணித்து வரும் புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் சேவை தொடங்கி 59 ஆண்டுகள் நிறைவடைந்து 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒரு சிறப்பு நாள் இன்று.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் ஒரு வாழ்த்து செய்தி. நேரம் 8:05.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் 1969 சென்னை விதிப்பாளர்களுடைய முதல் வர்த்தக ஒளிபரப்புடைய முதல் விளம்பரம் செய்தது நான் தான். அதற்கு முன்னாடி 275 ஒளிச்சித்திரங்கள் ரேடியோ கிலோமீட்டர். அப்படிப்பட்ட நான் இன்று புதுச்சேரி வானொலியினுடைய 60ஆவது ஆண்டு விழாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வேலை செஞ்சாலும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வானொலி. அப்படிப்பட்ட வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்றும் இது 60 இருப்பது 75 ஆகும், 100 ஆகும், தொடர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
0: இனி ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம். முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திலிருந்து.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்று 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் சேவை குறித்த தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புதுச்சேரி வானொலி நிலையம் 1967ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி தனது ஒலிபரப்பு பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இது அப்போதைய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் நந்தினி சட்பதியால் பீச் ரோட்டில், தற்போது குபேத் அவென்யூ எனப்படும் இடத்தில் திறந்து வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் பழைய கலங்கரை விளக்கத்திற்கு அருகில் இயங்கி வந்த நமது நிலையம் 1989 அக்டோபர் 2 அன்று தனது நிரந்தரமான பிரத்யேக வளாகத்திற்கு, அதாவது இப்போது உள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையம் யூனியன் பிரதேசம் மற்றும் அண்டை தமிழ்நாட்டின் மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் பரந்த கேட்போர் வட்டத்தை சென்றடைகிறது. இது பல அலைவரிசைகள் வழியாக ஒளிபரப்பாகிறது. ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் என்ற நடுத்தர அலை அதிர்வெண்ணில் ஒளிபரப்பப்படுகிறது. 102.8 MHz அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ புதுவை என்ற பெயரில் உள்ளூர் விளம்பரங்கள், பொழுதுபோக்கு தகவல்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை வழங்குகிறது. இந்த பிராந்திய வலையமைப்பில் காரைக்காலில் உள்ள அகில இந்திய வானொலியில் 100.3 FM அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் ஒரு பிரத்யேக நிலையமும் அடங்கும்.

0: 11th Ayurveda Day being observed across the country today. Forecast of heavy to very heavy rain in Chhattisgarh, coastal Andhra Pradesh, Odisha and Telangana today. And at Asian Games in Japan, Indian rowers qualify for finals of men's, singles and doubles sculls event. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேரம் 8:30 தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில இன்று 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் சேவை குறித்த தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலை பொழுதின் முதல் வணக்கத்திலிருந்து விவசாய தகவல்கள் முதல் கல்வி நிகழ்ச்சிகள் வரை, கலை இலக்கியம் இசை முதல் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரை மக்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் புரிந்து கொண்டு அவர்களின் மொழியில் அவர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி. வானொலி என்பது வெறும் ஒலிபரப்பு சாதனம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் குரல். ஒரு காலத்தில் செய்திகளை தெரிந்து கொள்ளவும் உலகத்தை அறிந்து கொள்ளவும் பொழுதை பயனுள்ளதாக கழிக்கவும் மக்களுக்கு முக்கியமான ஊடகமாக இருந்தது வானொலி. இன்று இணையம், சமூக ஊடகங்கள், பலவிதமான டிஜிட்டல் தளங்கள் என தகவல் தொடர்பு உலகம் பல்வேறு பரிமாணங்களை பெற்றிருந்தாலும் வானொலி என்ற அந்த நெருக்கம் மட்டும் இன்னும் மாறவில்லை. ஏனென்றால் வானொலி கேட்கப்படுவதோடு நின்று விடுவதில்லை, அது உணரப்படுகிறது. புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் 59 ஆண்டு பயணத்தை நினைத்து பார்க்கும்போது எத்தனையோ குரல்கள் நம் நினைவுக்கு வருகின்றன. தொகுப்பாளர்களின் குரல்கள், அறிவிப்பாளர்களின் குரல்கள், கலைஞர்களின் குரல்கள், வல்லுநர்களின் குரல்கள், முக்கியமாக நேயர்களின் குரல்கள். கடிதம் எழுதி தங்கள் விருப்பங்களை பதிந்த நேயர்கள், தொலைபேசி வழியாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நேயர்கள், தங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்த நேயர்கள், இப்படி ஆகாஷ்வாணியும் நேயர்களும் இணைந்து உருவாக்கியதுதான் இந்த 59 ஆண்டு பயணம். பல தலைமுறைகளின் நினைவுகள், பல மாற்றங்களை சாட்சியாக இருந்த ஒரு ஊடக பயணம். அதனால்தான் புதுச்சேரி ஆகாஷ்வாணி 59 என்பது நம் நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு கொண்டாட்டம்.

0: பலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: இனி கேட்கலாம் ஒரு வாழ்த்து செய்தி. நேரம் 8:35.
1: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி வீர தமிழச்சி திரைப்பட இயக்குனர் சுரேஷ் பாரதி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
2: வணக்கம். அகில இந்திய வானொலி மக்களுக்கான அருமையான சேவையை செய்து கொண்டிருந்தது. தற்போது அந்த வானொலி நிலையம் நிகழ்ச்சிகளாக உறவுகளுக்கான செய்திகள், நலமாய் வாழ, நகர் உலா, தகவல் தளம் போன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிட்டு வராங்க. தற்போது புதுமையான நிகழ்ச்சிகளாக முகநூல் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள், திரையிசை பாடல்கள், உழவர் உலகம், புதின பக்கங்கள், தாளத்தரங்கம், பன்னிசை மாலை என இப்படி சுவையான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. இந்த வானொலி நிலையம் இந்த ஆண்டு 23ஆம் தேதி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதுச்சேரி ஆகாஷவாணி வானொலி நிலையத்திற்கு என்னுடைய வைரவிழா வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி வீர தமிழச்சி திரைப்பட இயக்குனர் சுரேஷ் பாரதி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்று 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி ஆகாஷவாணியின் சேவை குறித்த தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலம் மாறியது, தொழில்நுட்பம் வளர்ந்தது, வாழ்க்கை முறை மாறியது. ஆனால் ஒரு வானொலி பெட்டியை சுற்றி அமர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்ட அந்த இனிய அனுபவம் பல தலைமுறைகளின் நினைவுகளில் இன்றும் பசுமையாகவே இருக்கிறது. அந்த பயணத்தில் புதுச்சேரி ஆகாஷ்வாணிக்கும் தனிச்சிறப்பான இடம் உண்டு. காலை முதல் இரவு வரை, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவருக்கும் ஆகாஷ்வாணி எப்படி ஒரு நண்பனாக இருந்தது என்பதை பார்ப்போம். காலை புதுச்சேரியின் ஒரு அழகான காலை. இனிய காலை வணக்கம் என்று ஒலிக்கும் அந்த குரலோடு ஒரு புதிய நாள் தொடங்கும். வந்தே மாதரம், மங்கள இசை, நாளொரு குரல், தெய்வீக ராகம், சிந்தனை மலர், நலமாய் வாழ, சூழல் அறிவோம், நாடகம், சித்திரம், செய்திகள், அன்றைய நாள் பற்றிய தகவல்கள், வானிலை அறிக்கைகள், விவசாய செய்திகள், பன்மொழி பாடல்கள், பயனுள்ள அறிவுரைகள், ஆன்மீகம், இசை, இப்படி ஒரு நாளைக்கு தேவையான தகவல்கள் அனைத்தையும் மனதுக்குள் விதைத்து கொண்டே ஆகாஷ்வாணியும் காலை விழித்து கொள்ளும்.

0: இனி கேட்கலாம் ஒரு வாழ்த்து செய்தி.
1: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலைய உதவி இயக்குநர் சிவப்பிரகாசம் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வைரவிழா கொண்டாடும் இத்தருணத்தில் புதுச்சேரி வானொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புதுச்சேரி வானொலியின் 60 ஆண்டு சிறப்புமிக்க மக்கள் சேவையில் நானும் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன் என்பதில் பெருமிதம் அடைகிறேன். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை பகுதி வாழ் மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை மேம்பாட்டிற்காக புதுச்சேரி வானொலி மிகவும் சிறப்பான முறையில் தொய்வின்றி பணியாற்றி வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்ததே. குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, மகளிருக்கு, உழவர் பெருமக்களுக்கு என பலதரப்பட்ட மக்களுக்காக பல நிகழ்ச்சிகளை பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து ஒளிபரப்பு வருகிறது. இவை தவிர கர்நாடக இசை, தமிழ் இசை, நாட்டுப்புற இசை, ஆன்மீக நிகழ்ச்சிகள், நாடகம் என்று நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இலக்கிய நிகழ்ச்சியின் வாயிலாக நம் வாழ்வியல் நெறிமுறைகளையும் உங்களிடையே சென்று சேர்ப்பதில் புதுச்சேரி வானொலியின் பங்கு மகத்தானது. மிக முக்கியமாக புயல், பெருமழை போன்ற பேரிடர் காலங்களில் சிறப்பான முறையில் புதுச்சேரி வானொலி சேவை செய்து வருவது அதனுடைய சிறப்பு. இப்படி பல நிகழ்ச்சிகளின் வாயிலாக புதுச்சேரி வானொலியின் மக்களுக்கான சேவை அளப்பரியது. புதுச்சேரி வானொலி வைரவிழா கொண்டாடும் இத்தருணத்தில் நேயர்களாகிய உங்களுக்கும், நிலையத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றி வருவோருக்கும், இதற்கு முன்பு பணியாற்றியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலைய உதவி இயக்குநர் சிவப்பிரகாசம் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
0: இனி கேட்கலாம் சித்த ஸ்ரீராம் மற்றும் பத்மலதா இணைந்து பாடிய ஒரு பாடல், தடம் திரைப்படத்திலிருந்து.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்று 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் சேவை குறித்த தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணியின் மிகப்பெரிய பொறுப்பு நம்பகமான செய்தி. உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள், தேசிய செய்திகள், உலக செய்திகள், விளையாட்டு செய்திகள், சேவை செய்திகள், வானிலை அறிக்கைகள், முக்கிய அறிவிப்புகள், இப்படி உலகம் எங்கே செல்கிறது என்பதை நம் வீட்டின் வாசலுக்கே கொண்டு வருவது நமது வானொலி. புதுச்சேரிக்கென தனித்த குரல், தனித்த தகவல், தனித்த செய்தி பார்வை என்பது புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. காலை வேலைகள் முடிந்து வீட்டில் ஒரு சிறிய அமைதி, அந்த நேரத்தில் வானொலி மீண்டும் ஒரு நண்பனாக மாறும். சமையல், ஆரோக்கியம், குடும்ப நலம், குழந்தை வளர்ப்பு, பெண்கள் முன்னேற்றம், சுயதொழில், சமூக பிரச்சனைகள், பயனுள்ள ஆலோசனைகள் என்று வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையான தகவல்களை தருகிறது நமது வானொலி நிலையம். வானொலியின் சிறப்பு என்ன தெரியுமா? நாம் வேறு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அது நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வானொலி ஒரு மீடியா மட்டுமல்ல, ஒரு வீட்டின் இன்னொரு உறுப்பினர். மதிய நேரம் சற்று அமைதியான நேரம், அந்த நேரத்தில் வானொலி நம்மை அழைத்து செல்லும் உலகம் இலக்கிய உலகம். புதினம், கவிதை, கதை, கட்டுரை, நாடகம், தமிழ் மொழியின் இனிமை, இசையின் நயம், கலைஞர்களின் குரல், சிந்தனையாளர்களின் கருத்து என வானொலி மக்களை வெறும் கேட்பாளர்களாக வைத்திருக்கவில்லை. கேட்கவும் வைக்கிறது, சிந்திக்கவும் வைக்கிறது, கற்பனை செய்யவும் வைக்கிறது. பள்ளி முடிந்து வீடு திரும்பும் குழந்தைகளும், வேலை முடிந்து வீடு திரும்பும் பெரியவர்களும், வீட்டில் எல்லாரும் ஒன்றாக அமரும் மாலை நேரம், அந்த நேரத்திலும் வானொலி. இப்போது நிகழ்ச்சிகளின் சுவையும் மாறும். இசை, திரைப்பட பாடல்கள், நேயர் விருப்பங்கள், நகைச்சுவை, கலைஞர்களுடனான உரையாடல்கள், சிறப்பு நிகழ்ச்சிகள், மாலை நேரத்தை ஒரு குடும்ப நேரமாக மாற்றியதும் வானொலி தான். சின்னஞ்சிறு கிளிகள், சிறுவர் பூங்கா குழந்தைகளுக்காக உருவான ஒரு இனிய உலகம். அறிவும் விளையாட்டும் சேரும் இடம். கதையோடு ஒரு கருத்து, பாடலோடு ஒரு செய்தி, விளையாட்டோடு ஒரு கல்வி, அதுதான் வானொலியின் அழகு. இளைய பாரதம் இளைஞர்களின் எண்ணங்கள், அவர்களின் திறமைகள், கல்வி, வேலைவாய்ப்பு, போட்டித் தேர்வுகள், தொழில் முனைவு.

0: அறிவியல், சமூகம், தேசம், எதிர்காலம் இவை குறித்து சிந்திக்கவும் பேசவும் தூண்டும் ஒரு தளம். இனி கேட்கலாம் ஒரு வாழ்த்துச் செய்தி.
1: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள்.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சந்திரசேகரன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
3: நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரி வானொலி நிலையத்திலே நிகழ்ச்சி அமைப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். புதுச்சேரி வானொலி நிலையம் 59 ஆண்டுகளை நிறைவு செய்து 60ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த நிலையம் மிக சிறப்பாக இதுவரையிலும் பணியாற்றி வந்துள்ளது. தற்பொழுது 60ஆம் ஆண்டு துவக்கத்திலே இந்த வானொலி நிலையம் காலடி எடுத்து வைப்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். எனது வாழ்த்துக்கள்.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சந்திரசேகரன் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஒரே வானொலி. குழந்தைகளுக்காக சின்னஞ்சிறு கிளிகள், சிறார்களுக்காக சிறுவர் பூங்கா, இளைஞர்களுக்காக இளைய பாரதம், விவசாயிகளுக்காக உழவர் உலகம், காத்துமுத்து கருத்துமுத்து உரையாடல், பெண்களுக்காக மகளிர் நேரம் ஹாய் ஸ்நேகிதியே, மாணவர்களுக்காக கல்வி மற்றும் அறிவு தகவல்கள், கலை ஆர்வலர்களுக்காக இசை, இலக்கியம், நாடகம், செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புவர்களுக்கு செய்தி அறிக்கைகள். ஒரே வானொலி, ஆனால் கேட்போர் பலர். இன்று 59 ஆண்டுகள் கடந்து 60வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி. ஒரு நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கும் புதுச்சேரி ஆகாஷ்வாணிக்கு

0: இனிய 59வது ஆண்டு நிறைவு நாள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் மீண்டும் ஒரு இனிய சந்திப்பில் சந்திக்கலாம். அதுவரை ஆகாஷ்வாணியுடன் இணைந்திருங்கள். வணக்கம் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கானமூர்த்தி ராகம், தேசாதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியிலினி துளசி தல முளச்சே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் மாயாமாளவ கவுளை ரூபகதாளம்

நிகழ்ச்சி நிறைவாக பஞ்சாஷட் பீட்ட ரூபிணி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி, ராகம் தேவகாந்தாரம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 10 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உலக ஆன்மீக அரண்மனையை திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது உலக மறுமலர்ச்சிக்கான ஆன்மீக விழிப்புணர்வு திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் 11வது ஆயுர்வேத தின விழா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியமான நாளைய தினத்திற்கான ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. மிசோரம் மாநிலம் சாங்கவ் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ட்ராபெரி விவசாயி இசட்டி லால்ரி தாங்கி என்பவர் வேளாண் உணவு முறைகள் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டில் சிறப்பாக பங்களித்ததற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பான FAO-வின் 100 பெண் நாயகிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். 2026 ஆண்டை

0: சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக கடைபிடிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச சைகை மொழிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காது கேளாதோர் மற்றும் செவித்திறன் குறைபாடுடையோரின் மனித உரிமைகளை உறுதி செய்வதில் சைகை மொழிகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் காது கேளாதோரின் மனித உரிமைகளை உறுதி செய்தல் என்பதாகும். இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பாளர் ஆகாஷ்வாணி 1967 இதே நாளில் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டது. பொது சேவையில் சிறப்பாக பங்காற்றி வரும் புதுச்சேரியின் ஆகாஷ்வாணி இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா ஆண்டை கொண்டாடுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மற்றும் நிலைய உதவி இயக்குநர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:01:52. நேயர்களுக்கோர் இனி அறிவிப்பு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழாவினை கொண்டாடுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி கேட்டு ரசிக்கலாம் நேயர்களின் அபிமான நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்று புதிதாக பதிவிடும் புதிய நேயர்களுக்கும் நேற்றைய முன்தினம் ஒளிபரப்பப்பட்ட பாடலை பதிவிட்ட நேயர்கள் அல்லாது இன்று பதிவிட்ட நேயர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு நேரம் இருப்பின் மற்ற நேயர்களின் விருப்ப பாடல்களும் ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காரு ராஜன் சுப்பிரமணியன் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

0: நினைவுத்துகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம். நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி அவர்கள்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மணிவாசகன் ஆர் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
2: புதுச்சேரி வானொலி நிலையத்தின் 59 ஆண்டுகால வரலாற்றில் சுமார் 25 ஆண்டுகள் அதனுடன் பயணித்து பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பல நிகழ்ச்சிகளை வழங்கியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கினாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் என் நினைவில் உள்ளது. அதிலும் முதல் முதலாக நான் தயாரித்த நிகழ்ச்சி குறித்து சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வாகி 1994 ஆண்டு ஜனவரி மாதம் பணியில் சேர்ந்த சில நாட்களிலேயே ஒவ்வொரு நாளும் காலையில் நடைபெறும் நிகழ்ச்சி குறித்த கலந்தாய்வு கூட்டத்தில் அப்போதைய நிலைய இயக்குநராக இருந்த மறைந்த திரு வேணுகோபால் ரெட்டி ஐயா அவர்கள், மணிவாசகன், இன்று வந்து தேசிய அறிவியல் தினம், இது குறித்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தயாரித்து இன்று ஒளிபரப்பு செய்ய வேண்டும், அதுவும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று பணித்தார். அவர் கூறி முடித்து ஒரு 2 மணி நேரத்திற்குள் தேசிய அறிவியல் தினம் குறித்த ஒரு ஒலிக்கீற்று ஜிங்கல் ஒன்றை தயாரித்து, அதுவும் அந்த ஜிங்கலின் முதலில் தொடக்கத்தில் ஒரு திரைப்பட பாடலை இணைத்து பொதுமக்கள் கேட்கும் வகையாக மதியம் 1:55 ஒளிபரப்பானது. அந்த ஒளிபரப்பை கேட்டு சக நண்பர்கள் எல்லாம் பாராட்டிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் பின்னால் வந்து என் முதுகை தட்டி தனது இடது கையால் என் கையை குலுக்கி, மிக நன்றாக இந்த நிகழ்ச்சி இருந்தது, இதை தொடர்ந்து நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று என்னை பாராட்டிவிட்டு சென்றார் அப்போதைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மற்றும் நிலைய இயக்குநர் திரு வேணுகோபால் ரெட்டி அவர்கள். அவர் சென்ற பிறகு அவர் ஏன் வலது கையால் கை கொடுக்காமல் இடது கையால் வந்து கை குலுக்கினார் என்று நான் யோசித்து போகும்போது, அவர் உணவு அருந்திக் கொண்டிருந்த நிலையில் பாதியிலே உணவு உண்பதை நிறுத்திவிட்டு வந்து என்னை வாழ்த்தி விட்டு சென்று மீண்டும் அவரது அறையில் அமர்ந்து உணவு உள்ள தொடங்கியிருக்கிறார். இவ்வாறு பழைய நிகழ்வுகள் நமது புதுச்சேரி வானொலியில் நான் பணியாற்றிய காலத்தில் எனக்கு நினைவில் உள்ளது. இந்த 60வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலி நிலையத்தின் மூலம் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மணிவாசகன் ஆர் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.

காற்றாலை நீக்கும் முகநூல் வழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக எடப்பாடி பூலாம்பட்டியிலிருந்து தங்கவேல்ன்றவர் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இவரின் விருப்ப பாடல் நாமும் கேட்கலாம்.

0: பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நெல்லை எல் சங்கர சீனிவாசன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம். வங்க கடலோரம் 1967 ஆண்டு பூத்த புதுச்சேரி வானொலி என்ற மலரின் வாசம் 60 தொடக்கத்திலும் வாடா மலராக மனம் வீசுவதில் வியப்பேதும் இல்லை. இந்த மலர் மஞ்சரியில் எத்தனையோ நிகழ்ச்சி மலர்கள் பூத்து குலுங்கி இன்னமும் வான் அலைகளில் வாசம் வீசி வருகின்றன. இந்நிலையத்தின் நிரந்தர அறிவிப்பாளராக 35 ஆண்டுகள் 10 மாதங்கள் என நீண்ட பணி அனுபவத்தில் எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள், நேரலை நிகழ்வுகள், பேரிடர் கால அறிவிப்பு பணிகள், நாடகங்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் பரிணமித்தன. வாழ்வு தந்த வானொலியே வாழிய பல்லாண்டு.
0: நேயர்களே, இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60 அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தேர்வு நிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நெல்லை எல் சங்கர சீனிவாசன் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம். நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி அவர்கள். கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு கடலூர் மாவட்டம் நாச்சியார்பேட்டை கோ அன்பழகன் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. தூத்துக்குடி சி. பாலசுப்ரமணியம் அவர்களின் விருப்ப பாடலாக ஜோதி மலர் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கங்காமணி அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: 60ல் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு அதில் பணியாற்றிய மகிழ்ச்சியுடன் சிரம் தாழ்ந்த வணக்கமும் சீர்மிகு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றியுடனே வழங்குகிறேன். புதுவைக்கு மகுடம் சூட்டியது போன்று சிகரமாக அனைத்து மக்களையும் கவர்ந்து தன் காலடியில் இருத்தும் புகழ் பெற்றது புதுச்சேரி வானொலி. இன்று 60ஐ காணும் அதன் சிறப்பை போற்றுவதில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய 35 ஆண்டுகள் புதுச்சேரி வானொலி என்னை சுவீகரித்து நிகழ்ச்சிகள் வாயிலாக நேயர்களுடன் இணைத்து அறிவிப்பது போன்று பலவற்றை என்னையும் அறிய வைத்தது எனக்கு கிடைத்த பெரும் பேறு புதுச்சேரி வானொலி. மழலையர் முதல் முதியோர் வரை அனைவருக்குமான பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், ஆகாஷவாணி விருதுகள் பல பெற்ற பெருமை கொண்டதும் நம் புதுச்சேரி வானொலி. 60ஆவது ஆண்டு தொடக்கம் இனிவரும் நாட்களிலும் பல்வேறு வகையில் பல சிறப்புகளை பெற்று அனைவரையும் மகிழ்விக்கும் நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் வழங்கும் என புதுச்சேரி வானொலி நிலையத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கங்காமணி அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் கே.பி. ராஜோதரி அவர்களின் விருப்ப பாடலாக ரீதம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மூத்த அறிவிப்பாளர் வி. சிதம்பரம் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் எனது வணக்கம். புகழ் மணக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் புதுச்சேரி வானொலியின் வைர விழாவிற்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்று புதுச்சேரியை பற்றி கூறுவார்கள். எண்ணற்ற ஆன்றோர்களாலும் சான்றோர்களாலும் பெருமை பெற்றிருக்கும் புதுச்சேரியின் மற்றொரு பெருமை நமது புதுச்சேரி வானொலி நிலையம். கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, தொழில், விளையாட்டு என எல்லா துறை சார்ந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புகளுக்கும் சம வாய்ப்பு அளித்து சமுதாய முன்னேற்றத்திற்கு அமைதியான உறுதியான பங்களிப்பை அளித்து வருகிறது நமது புதுச்சேரி வானொலி நிலையம். புதுச்சேரி வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்த நாட்களை நான் மகிழ்ச்சியாக நினைவு கூறுகிறேன். சிறுவனாக இருந்தபோது சிறுவர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நான் பின்னர் அறிவிப்பாளர் பணியில் சேர்ந்து வானொலி அண்ணாவாக சிறுவர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ஒளிபரப்பு செய்தது மறக்க முடியாத நிகழ்வாகும். 1980ஆம் ஆண்டு புதுச்சேரி வானொலியில் முதன் முதலாக சிறுவர் வானொலி நாடக விழா ஒளிபரப்பானது. 30 நிமிட நாடகமாக 7 நாட்கள் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இது புதுச்சேரி வானொலி வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். சின்னஞ்சிறு கிளிகள், வானம்பாடி போன்ற சிறுவர் நிகழ்ச்சிகளை சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே தொகுத்து வழங்கியது இத்தகு பெருமை பெற்ற நம் புதுச்சேரி வானொலி நிலையம். மேல்மேலும் பல தலைமுறைகளை கடந்து மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அன்புடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மூத்த அறிவிப்பாளர் வி. சிதம்பரம் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள் கேட்டிருக்கும் பாடல் எனக்காக காத்திரு திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நடாதூர் வி திருமகள் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன நேயர்களே, நலம்தானா? புதுச்சேரி வானொலியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முதுநிலை அறிவிப்பாளராக பணியாற்றி தற்போது 2024ஆம் ஆண்டு நான் பணி ஓய்வு பெற்றேன். புதுச்சேரி வானொலி 1967ஆம் ஆண்டு இதே செப்டம்பர் 23ஆம் தேதி பழைய கடற்கரை சாலையில் ஒரு வாடகை கட்டிடத்தில் அமோகமாக இயங்கி வந்தது. அப்பொழுது முதலே நான் புதுச்சேரி வானொலியின் தீவிர ரசிகையாக, அதாவது பிள்ளை பருவத்திலேயே தீவிர ரசிகையாக இருந்தேன். அந்த மாதிரி இப்போ வந்து புதுச்சேரி வானொலியை வந்து இன்னும் சொல்ல சொல்ல பெருமை வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது, ஆலமரம் மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அவ்வளோ புதுச்சேரி வானொலிக்கு அவ்வளோ பெருமைகள், பண்புகள், அப்புறம் எல்லா நிகழ்ச்சியுமே அந்த காலத்தில் விரும்பி கேட்பாங்க.

0: நாடகம், ஒலிச்சித்திரம், திரைப்பட பாடல்கள். திரைப்பட பாடலாம் புதுச்சேரி வானொலிதான். பழைய பாடல்லேருந்து புது பாடல் வரைக்கும் எல்லாமே இப்போ வரைக்கும் திரைப்பட பாடல் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மனதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ரேடியோக்குள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா, அது வந்து நம்ம வேலையை கெடுக்காது. ஒரு அற்புதமான ஒரு ஊடகம், இதில் மகத்தான சேவையை செஞ்சுட்டு வருது. புதுச்சேரி வானொலியின் பகுதி நேர அறிவிப்பாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் நிலை இயக்குனர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவருடன் ஒத்த கருத்தோடு ஒருமித்த சிந்தனையோடு பணியாற்றி வரும் திரு ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், இப்படி பலரும் வந்து தங்களுடைய அயராத உழைப்பினால் இடைவிடாத சலிப்பில்லாத புது புது விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய அனைத்து புதுச்சேரி வானொலி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்து, 60 மட்டும் இல்லை, இன்னும் பல பல நூற்றாண்டுகள் கடந்து புதுச்சேரி வானொலி எல்லா விதத்திலும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ள வகையில் இன்னும் ஒரு ஆலமர விருஷம் போல செயல்பட்டு எல்லாரையும் அரவணைச்சி நல்லபடியாக மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுத்து மகத்தான சேவையாற்றி இன்னும் மேலும் முன்னேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60 ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நடாதூர் வி திருமகள் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம். நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி அவர்கள். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை கைத்தறி நகர் சூரிய நாராயணன், குமரன், ஸ்ரீதேவி ஆகியோரின் விருப்ப பாடலாக வருகிறது சந்திப்பு திரைப்படத்திலிருந்து.

கேட்டாலே நீக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு கோவை மாவட்டம் புதூர் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய நேயர்கள் கேட்ட பாடல்கள் ஒளிபரப்ப முடியல. அவங்கெல்லாம் யாருன்னா கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள், வேட்டவலம் குமார் அவர்கள், காட்டூர் எஸ் சிவகுமார் அவர்கள், கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாம்லா அவர்கள், ஜடேரி வேல்முருகன் அவர்கள், இவர்களுக்காகவும் இந்த நிறைவு பாடல் வழங்கலாம்.

0: சிலை வடிப்பார், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார், அந்த இயற்கையும் அவள்.
1: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஏஆர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பாகும். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, ஆயுஷ்மான் பாரத் பிரதமர் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு சுகாதார சேவைகள் கிடைப்பதை மாற்றியமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 8வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தரமான மருத்துவ சேவையும் நிதி பாதுகாப்பும் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்கும் வகையில் இத்திட்டம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில், நாடு முழுவதும் 60 கோடிக்கும் அதிகமான மக்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும், உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமாக இது திகழ்வதாகவும் திரு JP நட்டா குறிப்பிட்டுள்ளார்.

0: கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் டிசம்பர் மத்தியில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டிற்குள் பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்ய இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி இன்று ஈகோ பார்க் காவல் நிலையம் அருகில் பிதா நகர் போலீஸ் கமிஷனரேட்டால் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் மாநிலம் தழுவிய நஷமுக்தா பாரத் 2029 என்ற போதைப்பொருள் இல்லாத இந்தியா 2029 என்ற முன்முயற்சியை தொடக்கி வைக்கிறார். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று வர்த்தகத்தை சிறிய அளவிலான ஏற்றத்துடன் தொடங்கின. ஆரம்ப வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 194 புள்ளிகள் உயர்ந்து 74732 புள்ளிகளிலும் நிப்டி 49 புள்ளிகள் அதிகரித்து 23378 புள்ளிகளிலும் வர்த்தகமானது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11 மணி 1 நிமிடம் 57 நொடி.

0: நேயர்கள் கேட்டு பங்கேற்கும் மற்றும் ரசிக்கிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம் நிகழ்ச்சியில நான் உங்கள் உமா. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்பு பற்றி பேச போறோம்னா, வானொலியை வாழ்த்துவோம் என்ற தலைப்பில் உங்க கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. கைபேசியில் அழைப்பவர்கள் மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டெண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம். நேயர்களே, உங்களோட இந்த தலைப்பில் பேச நான் ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க. வானொலியை வாழ்த்துவோம். கண்ணுக்கு தெரியாமல் காதுகளுக்கு இனிமையாக எங்கிருந்தாலும் நம்மை தேடி வந்து தகவலையும் அறிவையும் பொழுதுபோக்கையும் வழங்கும் அற்புத ஊடகம் வானொலி. செய்தி முதல் இசை வரை, அறிவு முதல் பொழுதுபோக்கு வரை, மக்களின் மனங்களோடு மகிழ்ச்சியையும் தகவலோடு அறிவையும் இசையோடு இனிமையும் ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கிய நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு இன்று தனது பயணத்தில் 60வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மக்களின் மனதில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கும் வானொலி இன்று அன்புடன் வாழ்த்துவோம். இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில வானொலியை வாழ்த்துவோம் என்ற தலைப்புல உங்க கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ள நேர் ஒருத்தர் இணைப்புல இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும் சார். சொல்லுங்க சார், இன்றைய
1: மகிழ்ச்சி இன்னைக்கான தலைப்பு ஒரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: வானொலியை வாழ்த்துவோம். வானொலி வந்து இன்றையோட 60வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிற தினம். புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் வந்து இன்றைக்கு 60வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. சோ அதனை பற்றிய
1: என்னுடைய மனமார்ந்த இனிய இனிய வாழ்த்துக்கள் முதற்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். வானொலி அப்படிங்கறது ஒரு சிறந்த ஊடகம், அதுவும் புதுச்சேரி வானொலி அப்படிங்கறது ஒரு தரமான அகில இந்திய வானொலி நிலையம் அப்படின்னு சொல்லுவேன். சின்ன பிள்ளையில இருந்து நான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். அப்பெல்லாம் நம்ம நிரந்தர அறிவிப்பாளர்கள் நம்மளோட பயணிச்சாங்க, மறக்கவே முடியாது இல்லையா? LSS சாரா இருக்கட்டும், உமா மோகன் மேமா இருக்கட்டும், திருமகள் மேமா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எவ்வளவு நம்ம அவங்க குரலை கேட்டு கேட்டு வளர்ந்த பசங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த வானொலியை எடுத்துட்டு போகக்கூடிய விதம் அப்படிங்கறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா தலைப்பு கொடுத்து பேசுற நிகழ்ச்சி, அப்போ அப்பதான் ஒரு மணிக்கு பாத்தீங்கன்னா அழகா அந்த விடுகதை நிகழ்ச்சி, அந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி வைப்பாங்க 1:45 வரைக்கும். அப்புறமா காலையில பாடல் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் தினமும் வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம புதுச்சேரி வானொலியில சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த செய்திகள் சொல்லுவாங்க, அப்புறமா டாக்டருக்காக ப்ரோக்ராம் வைப்பாங்க, விளையாட்டுக்காக ப்ரோக்ராம், சிறுவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட நிகழ்ச்சி அப்படிங்கறத ரொம்ப சிறப்பாக நம்ம வானொலியில கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்த விட மேம், நம்ம வானொலி இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அந்த வெவ்வேறு பரிணாமங்களையும் புதுசா புதுப்பிச்சு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் கூட நேயர் நேரம் அப்படிங்கறது நம்ம வானொலியினுடைய ஒரு மனைமகுடமான ஒரு நிகழ்ச்சி. அது நடுப்புற ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, நீர்கள் எல்லாரும் கேட்டாங்கன்னு மறுபடியும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? அதெல்லாம் மறக்கவே முடியாது.

0: மொத்தத்துல பார்க்கும் பொழுது வானொலி அப்படிங்கிறது புதுச்சேரி ஆகாஷ்வாணி வந்து ரொம்ப தன்னுடைய அளப்பரிய சேவைய கோவிட் டைம்ல மக்களுக்கு நல்ல தகவல்களை சொல்லி எந்த உணவுகள்லாம் சாப்பிடணும், எப்படி இருக்கணும், சமூக இடைவெளியெல்லாம் எப்படி விடணும், அதெல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணி நம்ம மக்களுக்கு ஒரு அறிவுரை
1: கொடுத்து தோழியாவோ தோழனாகவோ இந்த வானொலி வந்து நமக்கு நமக்குடைய
0: நிறைவா பயணிச்சிருக்கு. ஆமா, தமிழ வளத்திற்கு, தமிழ் சார்ந்த விஷயங்களை வளத்திற்கு, இலக்கியம் வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு இலக்கியம் சார்ந்த நபரை தேர்ந்தெடுத்து அவங்க பண்றோம் இல்லையா, அது அப்புறமா வானொலியில நாடகம், அதெல்லாம் எவ்வளவு நிகழ்ச்சிகள் கேட்க கேட்க தெவிட்டாத நிகழ்ச்சிகளை படித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாள்ல மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்த்துக்கும் உங்களுடைய உறுதிக்கும்.
0: கண்டிப்பா, நன்றி
1: நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: ஓம் சக்தி. வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரெட்டிக்குப்பம் பாரதி.
1: ரெட்டிக்குப்பம் பாரதி.
2: குடும்பத்தில்
1: கும்பாபிஷேகம் மலரும் நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க
2: நன்றி.
1: ஹலோ, வணக்கம். ஹலோ,
3: 90 வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம நடத்தி முடித்த இந்த நேரத்துல வானொலி
1: இடையூறுக்கு மன்னிக்கிறோம். உங்களுடைய பெயர், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்றது மட்டும் சொல்லுங்க.
3: மா கலையரசு, நல்லாப்பாடு.
1: சொல்லுங்க சார்.
3: வானொலி 60 பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இன்னைக்கு காலையில இருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு.
1: ஆமா சார்.
3: வானொலி அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல நான் ஒரு 10-15 வயசு சிறுவனா இருக்கிற போது அப்ப கடற்கரை சாலையில வானொலி இருந்தது. அதுக்கு பிற்பாடு இந்த வானொலி அப்படிங்கிற ஒரு ஊடகத்துல இணையணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை எனக்குள்ள இருந்தது. அதுக்கு பிற்பாடு அந்த கடற்கரை சாலையில இருந்த அகில இந்திய வானொலி இந்திரா நகருக்கு மாற்றம் பெற்று வந்தது. அந்த இந்திரா நகருக்கு மாற்றம் பெற்று வந்த பிற்பாடு வானொலி எனக்குமான ஒரு ஒரு தொடர்புங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது.
1: சூப்பர்.
3: இந்த வானொலியில தை பொங்கல்ல வாழ்த்து சொல்றது, தீபாவளியில வாழ்த்து சொல்றது, அந்த ரமலான் தினத்துல வாழ்த்து சொல்றது, கிறிஸ்துமஸ்ல வாழ்த்து சொல்றது சொல்லி இந்த வாழ்த்து பரிமாற்றங்கள் இருந்தது. வானொலி கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கு ஏன் நம்ம ஏன் கடிதம் எழுதக்கூடாது, இந்த கடிதங்கள் வந்து வானொலிக்கு நிறைய ஊக்கம் கொடுக்கற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தோட முதல்ல சுலாக்கோல் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நான் கடிதங்களை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு
1: இருந்தேன்.
3: அந்த கடிதங்களை வந்து மரியாதைக்குரிய உமாமோகன், திருமகள், நெல்லை சங்கர சீனிவாசன் இது போன்ற அறிவிப்பாளர்கள் இருக்கிற போது என்னுடைய கடிதங்கள் படிக்கப்பட்டன. அதுக்கு பிற்பாடு பாரம் ஒரு கேள்வி, மங்கையர் உலக மாடல் அப்படி சொல்லி கடிதங்கள் நிறைய அனுப்பி வானொலிய ஒரு நல்ல ஒரு ஒரு ஊக்கம் கொடுக்கற இடத்துக்கு நான் கொண்டு வந்திருந்தேன்.
1: ஆமா, நம்மளுடைய நினைவுகளை அந்த கடிதத்து மூலமா நம்ம பகிர்ந்துக்கும் போது நமக்கு ரொம்ப எப்படி சொல்றது, அந்த காலத்துக்கே போய் நம்மளுடைய ஆற்றலை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும்.
3: இப்ப கைபேசி வந்த பிற்பாடும் சில

0: எதிர்பாராத சில சில காரணங்களாலும் இந்த கடிதம் எழுதுங்கிறது எங்களுக்கு ஒரு சின்ன தடைகளா இருக்கு.
1: கண்டிப்பாக
0: வானொலியில கடிதங்கள் எழுதிட்டு இருந்த எனக்கு ஏன் வானொலியில நாம ஏன் பேசக்கூடாது, தலைப்புகள் இல்ல நம்ம வானொலியில பாடல் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாழ்வு தொற்றுக்கிற போது 1960 தொடக்கம் 2020 கடந்தோ இன்னமும் என்னுடைய வானொலிங்கிற பயணம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு.
1: சூப்பர் சூப்பர்.
0: வானொலி அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல தூங்குற நேரம் தவிர வீட்டுல இருக்கிற போது வானொலி தொடர்ந்து பாடிக்கே இருக்கும். கட்டாச்சத்துல இருக்க இப்ப கூட அருகாமையில வானொலி இருக்கு. உணவை மறப்பேன், உறக்கத்தை இழப்பேன், வானொலி இன்றி நான் எது, வானொலி இன்றி என் வாழ்வு எதுன்னு கூட நான் சொல்லி இருக்கிறேன்.
1: சூப்பர்.
0: வானொலி அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல மற்ற ஊடகங்களை விட மிக சிறப்பான இடத்துல கால் தடம் பதிக்கிறது அகில இந்திய வானொலி நிலையம் மட்டும்தான். புதுமைகள் பல படைக்கும் புதுச்சேரி வானொலி கூட நான் சில நேரங்களை நான் சொல்லியிருக்கேன். இந்த புதுமைகளை புகுத்தி நுழைச்சி மாறுபட்ட கோணத்தில் நிகழ்ச்சியை வடிவமைச்சு கொடுக்கிற எங்களுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், எங்களுடைய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், எங்களுடைய தொழில்நுட்ப உதவியாளர்கள், எங்களுடைய மரியாதைக்குரிய நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள், எங்களுடைய நேயர்கள் சொல்லி அத்துணை பேருக்கும் என்னுடைய 60வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி.
0: இன்னொரு 75வது பிறந்த நாள் கொண்டாடும் போது கூட நான் உயிரோட இருக்கணும் நான் ஆசைப்படுறேன். 65 வயசு கடந்து இருக்கிறேன்.
1: கண்டிப்பாக
0: அந்த 75வது பிறந்த நாள் வரும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும்.
1: ஆமா,
0: அந்த மாற்றங்கள் வரும்போது இதுவும் கடந்து போகணும், பயணிக்கிற காலங்கள் கூட வரும்.
1: கண்டிப்பா
0: ஒரே ஒரு தேடல் என் மனசுக்குள்ளே இருக்கு. எனக்கு பிற்பாடு என்னுடைய பேருங்களை யாருன்னா ஒரு வானொலிக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப நான் ஆசைப்படுறேன்.
1: கண்டிப்பா உங்களுடைய ஆசை நிறைவேறும்.
0: காலங்கள் கணித்து வரும், நம்ம எதிர்பார்க்க கூட நம்ம காத்திருப்போம்.
1: கண்டிப்பாக
0: அது மாதிரி காத்திருக்கிற நேரங்கள்ல நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மன மாற்றங்கள் கூட அவங்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா மற்ற ஊடகங்கள் கொடுக்காத செய்திகளை பைசா செலவு இல்லாம கொடுக்கறது வானொலி.
1: கண்டிப்பா
0: மின் தடைகள் இருந்தாலும் கூட அந்த காடு மேடு வயல்வெளி வீடுன்னு சொல்லி எங்கேயுமே தடை இல்லாம கொடுக்கறது வானொலி. இன்னைக்கு ஒரு நாள் இல்ல, 2 நாள் வானொலி மின் தடை பழுதுபட்டு இருந்தா கூட மாற்று வழியில எங்களுக்கு வானொலியில மட்டும்தான் இதை கேட்க முடியுமே தவிர மற்ற எந்த ஊடகங்களுக்கு இதுக்கு வழியே கிடையாது. மின்சாரங்களால் தடைப்பட்டு போச்சுன்னா தொலைபேசியில பேச முடியாது, தொலைக்காட்சியில படம் பார்க்க முடியாது, கணினி செயல்படாது. ஆனா வானொலி மட்டும் மாற்று 2-3 வழிகள்ல தடையின்றி பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் வாழ்த்துக்கு மிக்க நன்றி.
0: நேரம் மிக சரியான தருணம். வானொலியே இப்ப இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் நிறைய கேட்கணும். வானொலி பக்கம் வந்து அவங்க நிறைய செவிகளை செய்திகளை செவி மடுக்கிற நேரங்கள்ல மிக சிறப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க, வாழ முடியும்.
1: கண்டிப்பாக
0: அதுக்கான ஒரு படித்தளத்தை அமைச்சு கொடுக்கறது அகில இந்திய வானொலி மட்டும்தான் சொல்லி இன்னமும் இன்னமும் அதனுடைய சேவை மிக சிறப்பா நிரப்பா தொடரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சில மாற்றங்களை கூட நாங்க இந்த நேரத்துல எதிர்பார்க்கிறோம். அதை மட்டும் சொல்லி
1: முடிச்சிடுறேன்.
0: இந்த 10 மணிக்கு கொடுக்கற அந்த அந்த முகநூல் செய்தியை கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் நேர்கள் பாட்டு கேட்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி
1: அவசியம் உங்க கருத்துக்களை நாங்க பதிவு பண்றோம்.
0: அது மாதிரி இன்னமும் நிறைய நிகழ்ச்சிகளை புதுமையா இன்னமும் நிறைய கொடுக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். புதுச்சேரி வானொலி திருச்சி வானொலிக்கு இணையா மிக சிறப்பா செயல்படுது. அது போன்ற நிகழ்ச்சிகளை அளவின்றி கொட்டி கொடுப்பாங்கன்னு நாங்க காத்திருக்கோம்.
1: கண்டிப்பா
0: இது எங்க நாங்க நீண்ட நாள் நேயருங்கிற அந்த உரிமையில நாங்க கேட்கிறோம்.
1: அவசியம் அவசியம் உங்க கருத்துக்களை நாங்க பதிவு பண்றோம். கண்டிப்பாக உங்கள் அன்புக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.
0: வானொலி நேயர்களாலேயும் வானொலி நிலையத்தாலும் தான் வானொலி மிக சிறப்பா செயல்படுது. நன்றி.
1: நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அம்மா அம்மா வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: ஆம் சொல்லுங்க சார். இன்றைய தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க.
2: ஆமா, சுருக்கமா பதிவு பண்ணிடுறேன்மா. அதாவதுமா வானொலியை வாழ்த்துறதுக்கு வேற செய்தியே வேண்டாமா. நம்ம நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வானொலி வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ஆமா ஆமா
2: ஆமா. அதுக்கு அந்த வானொலி வாயிலா சொன்னது யாருன்னா பூர்ணம் விஸ்வநாதன்.
1: ஆமா.

0: அவர் தான் சொன்னது. இதை விட வானொலியை வாழ்த்துறதுக்கு என்னமா செய்வீங்க?
1: சூப்பர் சூப்பர் ஒரு ரத்தின சுருக்கமா உங்களுடைய வாழ்த்த வந்து சூப்பரா அழகா பதிவு பண்ணிட்டீங்க.
0: நன்றி
1: வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: மேடம்
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு போகும்.
1: சொல்லுங்க சார்.
2: 60 ஆண்டு மணி விழாக்கான நம்ம வானொலிக்கு எனது நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் மேடம். நேயர்கள் அனைவருக்கும், இலக்கில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் மேடம்.
1: மிக்க நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க சார், உங்கள் இன்றைய தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம், உங்களுடைய இதை வந்து கருத்தை பதிவு பண்ணுங்க.
2: சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வானொலி கேட்டுன்னு இருக்கேன் மேடம்.
1: சார்,
2: குறிப்பாக திருச்சிராப்பள்ளி, சென்னை, நம்ம புதுச்சேரி. எனக்கு சென்னை வந்து தந்தை வானொலி, திருச்சிராப்பள்ளி அன்னை. இது எங்களுக்கு சகோதர சகோதரிகள் வானொலி மேடம், நம்ம புதுச்சேரி.
1: சூப்பர் சூப்பர், அழகா விவரிக்கிறீங்க.
2: இதுல இந்த பேரு காலங்க மேடம், 2011, 2004, இது போன்ற காலகட்டம் நம்ம வானொலி அர்ப்பணித்து நல்லா செயல்பட்டு மேடம். எவ்வளவு இடையர்கள் இருந்து கடந்து நம்மளுக்கு வந்து அந்த பேரிடர் காலங்கள் வந்து நம்ம நில இயக்குனர் ஐயா, நம்ம ஊழியர்கள் அனைவரும் செயல்பட்டாங்க மேடம். நான் வந்து அப்ப குடிசை வீட்டுல இருந்தாலும் நான் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றினேன், பேட்டரி ஏரியா இப்பயும் அந்த பேட்டரி ஏரியா தான் நான் கேட்டுருந்துருக்கு மேடம்.
1: சூப்பர் சூப்பர்.
2: காலங்களை மாறினாலும் நம்ம வானொலி மாறாதுங்க மேடம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்ப சரோஜ் நாராயண் சாமி, ராஜாராம், சிவராமன், பர்குணன்.
1: சூப்பர்,
2: இப்படியே சொல்லினே போயினே.
1: அவங்களுடைய வார்த்தைகள் இன்னும் என்றும் நம் மனதில் பசுமலை தாணி போல அப்படியே பதிஞ்சிருக்கு.
2: திருமதி உமாமோகன், நம்மள மறைந்த உமாமோகன், உதயசங்கர், இப்ப இருக்கக்கூடிய கங்காமணி மேடம், எல் எஸ் சங்கர் சீனிவாசன் சார், திருமகள் மேடம், விஜயலட்சுமி, பூங்கோயில், ஜெயஸ்ரீ.
1: சூப்பர் சூப்பர்.
2: இப்படியே நம்ம வரிசைப்படுத்தினே போய்கொண்டே இருக்கலாம். நேரம் சுருக்கி நம்ம துடன் முடிச்சு கொள்ளணும். விவசாய நிகழ்ச்சியில் அனைத்துமே சிறப்பாக இருக்குது. நம்ம மழை பேரிடுக்கான நம்ம வானொலி நம்மளுக்கு தகுந்த ஆதாரமான செய்திகளை தந்து கொண்டே இருக்கிறது. வாழ்த்துக்கள் மேடம்.
1: மிக்க நன்றி சார், உங்கள் வாழ்த்துக்கும் உங்கள் அன்புக்கும்.
2: நிச்சயமா மேடம்,
1: நன்றி. ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: லால்குடியிலிருந்து வெங்கடேசன்.
1: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம். வானொலி வந்து 60வது ஆண்டு அடியெடுத்து வைத்த தினம் இன்று.
3: அற்புதம். புதுச்சேரி வானொலி 60வது தினம் அடியெடுத்து வச்சிருக்கு.
1: ஆமா சார்.
3: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சிறப்புமா. 60 வந்து 160ஆக மாறுவதற்கு வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றி.
3: 1060ஆக வாழ்த்து வளர்வதற்கு வாழ்த்துக்கள்.
1: உங்களோட அன்புக்கு என்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கும் சார்.
3: நன்றிமா, நன்றிமா. அது என்னன்னா, அது ஆரம்ப காலத்துல இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்கள் கைபேசி வகையில எவ்வளவோ முகநூல்ல இருந்து என்னென்ன ஊடகங்கள் விஞ்ஞான உலகத்துல மாற்றி வந்திருந்தால் கூட வானொலியோட ஊடகத்தோட நிலை வந்து அன்றையிலிருந்து இன்றைய வரலும் அந்த இளமையாகவே இருக்குன்னு தான் என்னோட
1: கருத்து. சூப்பர். என்றும் மாறாத இளமை தோற்றத்துடன் வளம் வந்து கொண்டிருக்குது.
3: ஆமா இருக்கு. அதுக்கு குறிப்பா நம்ம வந்து அது எப்படி சொல்லும் போதுன்னா, இன்னைக்கு அதுக்கு இடையில வானொலிக்கு வானொலியே போட்டியோட நிகழ்வுல நாங்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கைபேசியில இணைய வானொலின்னு சொல்லி எண்ணிலடங்கா வானொலி, இணையத்துல பேசக்கூடிய வானொலி. ஆனா இதயத்துல பேசக்கூட வானொலியா இருக்கிறது வந்து அகில இந்திய வானொலி.
1: சூப்பர். உங்களுடைய அடுக்கு மொழிகளும் உங்களுடைய கவிதை நடையும் எங்களை வந்து அப்படியே என்ன சொல்றது, அளப்பரியா ஆனந்தத்துல எங்களை வந்து ஆழ்த்துது.
3: இதை நான் வேற எங்கேயும் திருவிட்டு வரலமா, வானொலியில திருந்ததா இது.
1: சூப்பர் சூப்பர். இல்ல, அது அந்த அந்த தக்க நேரத்துல தக்க சமயத்துல நீங்க அந்த வார்த்தையை வந்து விவரிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல.
3: வானொலியில திருந்ததுதான் காரணம் என்னன்னா, நாளே இப்ப எங்க அண்ணன் சங்கரன்ன பேசி போனார் பாருங்க, கோயில் நாங்களாம் அது அவரு அவராது பரவாயில்ல, கொஞ்சம் 8வது படிச்சுட்டாரு. நான்லாம் இந்த அளவுக்கு பேசுறேன்னு சொன்னாக்க அது ஒரு பாட்டு வரும், அதாவது தட்டு தட்டி தட்டி வெற்றி களிமண்ணு சிற்பமாக யார் செய்ததோ, தட்டி தட்டியா தொட்டு தொட்டா வரும் ஒரு பாட்டுல, புதிய பாட்டுல, தொட்டு தொட்டு எண்ணெய் வெற்றி களி களி மண்ணை, வெற்றி வெற்று விளாசமா இருக்கிற களிமண்ணை, வெற்று களிமண்ணை சிற்பமாக யார் செய்ததோன்னு ஒரு பாட்டு ஒரு ராகம். அது மாதிரிதான் என்னையெல்லாம் இப்ப நான்லாம் பேசுறேன்னாக்க என்னை வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு வாய்ப்புக்கு உண்டான அந்த நிகழ்வை உருவாக்குனது வந்து வானொலி
1: தான்.
3: அதுல மாற்றுக்கணத்தை கூட அதுக்கு பிள்ளையார் சொல்லி யாருன்னு கேட்டோம்னா, நம்ம வானொலியிலே நம்ம புதுச்சேரிக்கே வந்திருக்கோம். அதுல பிள்ளையார் சொல்லியாருன்னு கேட்டா கீழப்பா அவர் சண்முகையான்னு சொல்லி அவர் பணி நிறைவு பெற்று இப்ப வந்து வானொலி நடத்துறாரு. அவர் வந்து திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வந்ததுனால நாங்க அந்த ஒரு பொற்காலமா மாத்தணும்.

0: சூப்பர்.
1: அப்புறம் நம்ம நம்ம வானொலி நிலையத்திலேயே மோகனம்மா, உமா மோகனம்மா, இன்னும் நம்ம ஒரு திருநெல்வேலி வழிகாரர், இன்னும் பல அறிவிப்பாளர்கள், பணி நிரந்தர அறிவிப்பாளர்கள்லாம் எங்களை நிறைய ஊக்குவிச்சாங்க பேசுறதுக்கு. அப்படி பேசி எல்லாம் நாங்க உருவாகணும். அது பாண்டிச்சேரி வானொலியில எல்லாம் இப்பதான் இப்ப கைபேசியில கேட்கிற நியூஸ் நேர்ல இதெல்லாம் நேர்கள் ஓட்டத்தில் தலைப்பு கேட்டு உள்ள வந்து பேசும்.
0: ஓ சூப்பர்.
1: அது மட்டும் இல்லாம சென்னை வானொலியில மூலியமா அது தலைமையிடமா இப்ப நமக்கு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதுல இலக்கிய வானன்னு ஒரு நிகழ்வு தொடர்ந்து போட்டாங்க. அது நிறைய விஷயங்களை எனக்கு கத்துக் கொடுத்துச்சு அந்த வானொலி. இலக்கிய வானொலியில சான்றோர்கள் வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் பேசுறாங்க. இப்ப நம்ம வெள்ளிக்கிழமை கூட நீங்க இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி கொடுக்கணும். அதுல போன வாரம் கூட சிலப்பதிகாரத்தை பத்தி எடுத்து பேசினாங்க. அப்போ இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானவர். அதுதான் வள்ளுவன் ஒரு குரல் போறாரு, பொருள் எல்லாவற்றை பொருள் என்ற உணரும் மரலானா மானா பிறப்புன்னு ஒரு குரல் போடுறாரு. வானொலி எங்களுக்கு என்ன தருதுன்னா வாழ்க்கைக்கு தேவையான பொருளை தருது. அப்போ இந்த இலக்கிய வானம் கேக்குறது, இப்ப இந்த நிகழ்ச்சி இப்ப போன இணைப்புல வரோம், போன்ல பேசுறோம், ரொம்ப நேரம் பேசுறோம், எத்தனை சுருக்கமா பேசுறோங்கிறதுலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருமா? இது இல்லாத நிகழ்ச்சி தரீங்க பாருங்க.
0: ஆமா,
1: அங்க நாங்க இணைஞ்சிருந்து அதுல இருக்கிற செய்தியை உறிஞ்சிடறதுதான் எங்களோட விஷயம் மாறுது. அதுல இந்த இலக்கிய வானம் பேசுவது, இலக்கியம் பேசுவோம் வாங்கன்னு சொல்லி சென்னையில இருந்து வர்றது கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அகில இந்திய, இந்த விஷயம் எல்லாம் அகில இந்திய வானொலியில மட்டும்தான் இருக்கும். ஏனைய இணைய வானொலி எல்லாம் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு பாட்டு, அதுல சில நேயர்கள் வந்து சில அறிவிப்பாளர்கள் வந்து சில விஷயம் தேர்னாங்கன்னா நாங்க அதுல கொஞ்சம் பங்கெடுத்து செய்வோம். இப்படி பார்க்கும்போது ஒரு கவிதை எழுத நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியில பேசுறத நாங்க பேசுறத வச்சு, தாயிடம் கிடைக்க பெறாத அன்பு, தந்தையிடம் கிடைக்க பெறாத அறிவு, ஆசிரியரிடம் கிடைக்க பெறாத கல்வி அறிவு, சமுதாயத்திடம் கிடைக்க பெறாத ஒழுக்கம், இவை அனைத்தையும் கட்டணமின்றி வயது வரம்பின்றி பெற்றுத்தருவது அகில இந்திய வானொலியினர்.
0: சூப்பர் சூப்பர். உங்களுடைய வானொலி கவிதை மிக்கவும் எப்படி சொல்றது, எல்லார் மனஞ்சலையும் பதிர மாதிரி அழகா இருக்கு.
1: எங்களோட ஈடுபாட்டுக்கு ஒரு சும்மா ஒரு ஓமை கவிதை எழுதுனேன். எல்லாருக்கும் கண்கள் மிக அவசியம், காது மிக அவசியம்.
0: ஆமா,
1: அப்போ காது இல்லைன்னா கூட கண்கள் மிக அவசியம்னு சொல்ல என்ன சென்று பற்றக்கூடிய நிலை. ஒரு கோவில்ல போய் எங்களை மாதிரி வானொலி பக்தன் போய் வேண்டான், வானில் வரும் ஒளியை பார்க்க விழி வேண்டாம் இறைவா, வானில் வரும் ஒளியை பார்க்க, அந்த வெளிச்சத்தை பார்க்க ஒளி வேண்டாம் இறைவா, எங்கள் அகில இந்திய வானொலி நிகழ நிலையம் நிகழ்ச்சியை கேட்க செவியை கூடி இறைவான்னு கேக்குறான்.
0: சூப்பர்.
1: அந்த
0: அளவுக்கு அளப்பரிய இதன் மேல கொண்ட ஈர்ப்பும் அன்பும் தான் உங்களை வந்து அந்த அளவுக்கு
1: என்னோட நிலைக்கு இந்த வானொலி தான் எனக்கு ஒரு ஆசிரியராகவும் ஆசானாகவும் இருந்து நிறைய கத்து கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அறிவிப்பாளர் எல்லாமே சிறந்த
0: உறுதுணையா இருந்திருக்காங்க,
1: உறுதுணையா இருந்திருக்காங்க சிறந்த. அதுக்கு இன்னொரு ப்ரொஃபஸருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கம்மா, திரு முனைவரா இருந்துறாங்க. அந்த எங்க அகில இந்திய வானொலியம் சார்ந்த அந்த பல்கலைக்கழகத்துல எல்லாருமே ஆசிரியர் கிடையாது, எல்லாமே வந்து பேராசிரியர்கள் தான். அறிவிப்பாளர்கள் எல்லாருமே பேராசிரியர்கள் தான். அந்த மாதிரி பேராசிரியர்கிட்ட நாங்க பாடம் எடுத்து சிறப்பா இருக்கோமா? அதனால சில கருத்துக்களை பேசும்போது எங்க அண்ணன் சங்கரன் இணைப்புல வந்த சொல்ல சுருக்கமா பேசணும் பாரு, என்னால முடியாது. அதுக்காக அதிகமாகவும் பேசக்கூடாது, அதுவும் ஏற்புடையதான், அடுத்த நேரங்கள் பாப்பாங்க.
0: ஏன்னா
1: வானொலி சார்ந்து இந்த நிகழ் புகழ்ச்சி இதெல்லாம் சொல்லும் போது சில நேரத்தை நாங்க எடுத்துக்கிறோம். அதுக்காக அடுத்த நேரங்கள் மன்னிச்சு கேட்டு விரைவிடுகிற வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி, உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி.
1: நன்றி தான்.
0: ஹலோ, வணக்கம்.
2: பாடகமா உங்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களோட நிரூபித்திருந்தோம் சையத்தேத்திரமா.
0: சொல்லுங்க சார் ஐயா, இன்றைய தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம்.
2: நிச்சயமாமா, அதை வாழ்த்துவதற்கு நமக்கு என்ன வசதி இருக்கு?
0: இல்லை சார், நம்மளுடைய அன்பை நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வழி நம்ம இதனோட நம்ம நிறைய பயணிச்சு வந்திருக்கோம்.
2: அதற்கான காரணத்தை தான் சொல்ல வரோம்மா.
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
2: தாயிட்டிருந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இது இரண்டும் கலந்துதான் நம்முடைய வானொலி. இதை வாழ்த்துவதற்கு எனக்கு என்ன உரிமை? அதாவது தாய் சொல்லியும் தந்தை சொல்லும் மந்திரமும் ஒன்று இருக்கும் போது அதை கேட்பதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோம். அதை கேட்பதற்கு அது வழிமுறை தான் நாங்கள் இருக்கிறோம். இதை கேட்டு அறிவுரை பெற வேண்டும், இதை கேட்டு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். எல்லாம் ஒழுக்க நெறிகளையும் கற்றுக் கொடுப்பது தாயும் தந்தையும் தானே. அந்த தாயும் தந்தையும் வாழ்த்துவதற்கு நமக்கு என்ன இருக்கு? அதாவது எனக்கு அது சொல்வதற்கே தகுதி வேண்டும்.
0: தகுதி நம்மளுடைய அன்பை ஒரு விதத்துல நம்ம வந்து பரிமாறிக்கிறோம்.

0: கூப்பிட்டு சொல்ல வரேன்.
1: சொல்லுங்க.
0: அதாவது வளர்த்து விட்ட தாயும் தந்தையும் வந்து கால ஆசீர்வாதம் வாங்கணும்.
1: ஆமா ஆமா,
0: உண்மையா
1: அதை மதிக்கணும். நீங்க சொல்ல வர அர்த்தம் வந்து அதனை மதித்து போற்றணும் அப்படின்ற அர்த்தத்துல வரீங்க.
0: அந்த கருத்தை உட்பட்டு தான் நான் இந்த வாக்கியத்தை சொல்றேன். தவிர அதை தாத்துவதற்காக
1: புரியுது புரியுது
0: அதற்கான வழிமுறை நாம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வானொலி மூலியமாக நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த கற்றவற்றை நாம எந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்கோம் அத சொல்லுங்க. அந்த நிலைநிறுத்த வானொலி இருக்கு. எல்லா நேரத்திலும் எல்லாம் எது செயல்பட வேண்டும் என்றாலும் அந்த தாயும் தந்தையும் செயல்பட்டு கொண்டுதானே இருக்கிறார்கள். அந்த காற்றின் மூலமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இப்ப நம்ம வந்து 66 அந்த நிகழ்வு நடக்கும்போது தான் கல்வெட்டுல இருக்கமா இளமையது. அப்ப வந்து நாங்க வந்து ஒரு குரூப்பாக கேட்போம், உன்னிப்பா கேட்போம். எல்லாமே அப்ப கனிவ போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப நாங்க வந்து கடலூர்ல இருந்து 23 கிலோமீட்டர் சென்னை பாண்டிச்சேரிக்கு நாங்க சைக்கிள் வந்தோம். நாங்க ஒரு குரூப்பா பக்கத்துக்கு பாண்டிச்சேரி கடற்கரைக்கு அந்த வானொலி நிலையத்தை காண. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை மறைக்க முடியுமா? காலம் கடந்து விட்டது, எல்லாமே சென்று விட்டது. அரசாங்க பணியில இருந்து இடையில கேட்க முடியாத சூழ்நிலை. இப்ப ஓய்வு பெற்று வீட்டுல இருக்கும் போது அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கேட்டு என்ன பண்ணி அதை செயல்படுத்தணும். எல்லாவற்றையும் வந்து கற்றுக் கொடுப்பதுதான் தாயும் தந்தையும் நான் சொன்னேன். அந்த காரணத்தை முடித்து தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அந்த உதாரணம் என்பது சாதாரணமான இல்லாமா? எதுக்கு எல்லா வாரம் இல்லையும் எல்லாமே வந்து அறிவி ஊட்டி கொடுத்து குழந்தைகளுக்கான அந்த இது பாடங்கள் அது. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கான உரிமை, ஆண்களுக்கான கடமை, இது எல்லாவற்றையும் தானே உள்ளடக்கியும் தானே அந்த மந்திர சொல்.
1: ஆமா,
0: அப்படி இருக்கும்போது நாவுமா அதை வாழ்த்துவதற்கோ அதை வந்து அது வரிசைப்படுவதற்கோ நமக்கு உரிமை இருக்கிறது. தாய் தந்தையை கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு. எனக்கு கொடுமா, எனக்கு கொடுக்கப்பா, பார்த்துக்கப்பா.
1: நீங்க அதை வந்து மதிக்கணும், போற்றணும். அவங்கள வந்து இந்த வானொலியை வந்து நம்ம பின்பற்றி நமக்கு வழி நடத்தினதுக்கு நம்ம நன்றி கடனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்க கருத்துக்களை பதிவு பண்றேன்.
0: இன்னும் ஒரு பணி சொல்லணும்னா இறைவழி செல்லக்கூடிய அந்த வானொலிக்கு எனக்கு இறைவழி தான் நம்ம செல்லணும். அதனால அந்த வானொலியை நம்ம போற்றி புகழும் வழிய அதை வாழ்த்துவதற்கு நமக்கு என்ன இருக்கு, கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
1: எப்பொழுது வேணாலும் அது கூட நம்ம வந்து அளப்பரிய அன்பா வந்து அது கூட செலுத்திட்டே இருக்கலாம்.
0: இத்தனை விஷயங்களை சொல்றேன்னா இந்த வானொலிக்கு தந்த உரிமை நீங்கள், எங்களுக்கு கொடுத்த உரிமை நீங்கள். நன்றி மாமா.
1: நன்றி, அழைத்து மிக்க நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கொடிக்கால் பாளையம், திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜானது.
1: சொல்லுங்க சார். இன்றைய
2: எனக்கு வழிவிட்ட சையதன் அவர்களுக்கு மிக நன்றி.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: என்ன லைன் கிடைக்குமாட்டே டவுட்டா இருக்கு. ஒரு சில பேர் அவங்களே டைம் எடுத்துக்கிறாங்க.
1: ஆமா ஆமா, இல்ல இன்னைக்கு வானொலியை வாழ்த்துறோன்றதுனால கொஞ்சம் அவங்களுடைய அன்பு ஆதரவையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறதுல கொஞ்சம் நேரம் கடந்து.
2: ஒரு சில நேரங்கள் எல்லா தலைப்புலயுமே கொஞ்சம் கொடுத்தாதான் டைம் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லா நேரங்களும் வாய்ப்பு கிடைக்கும்.
1: கண்டிப்பாக.
2: ஆமாமா, உங்களுக்கும் அதாவது நம்ம நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அன்பான அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் மிக்க வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பாக.
2: இன்னைக்கு நம்ம புதுவை வானொலி வந்து
1: 60வது ஆண்டு. ஆமா, 60வது ஆண்டு அடி எடுத்து வைக்குது.
2: 60வது ஆண்டுல. ஆமாமா, ஏன்னா வந்து நான் வந்து வானொலி பெட்டி இருக்கிறப்போ பாண்டிச்சேரி வானொலி கேட்டுட்டு இருக்கேன்.
1: ஆமா,
2: எல்லா வானொலியும் கேட்பேன். 1983ல இருந்து இந்த வானொலி பக்கம் என்னுடைய தந்தையும் என்னுடைய சகோதரரும் தான் வானொலி பக்கம் நம்மள இது பண்ணது. ஏன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி, வீட்டுல இருந்தே படிச்சுக்கிட்டேன் அண்ணன்ட்டைய. ஓய்வா உள்ள நேரத்துல இந்த மாதிரி வானொலி நிகழ்ச்சியில கேட்டு விமர்சனங்கள்லாம் எழுதி போடு, அப்ப காட்டு பயஞ்சு கேட்டு. அப்போதுல இருந்து எழுத ஆரம்பிச்சது இன்னைக்கு வரையும் அது போயிட்டு தான் இருக்கு.
1: சூப்பர் சூப்பர்.
2: அது வானொலி பெட்டியில கேட்போம், அப்ப அவ்வளவு கிளியரன்ஸ் இருக்காது. இப்ப நமக்கு வந்து இந்த மொபைல்ல வந்து பிறகு ரொம்ப கிளியரா கேக்குறோம் நிகழ்ச்சிக்கலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: அப்ப வந்து இந்த கோழி கூவுங்கிற படம் வந்த புதுசுமா, அப்ப ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் 9:15 காலையில 10:00

0: கண்டிப்பாக உங்களுடைய நினைவுகள் வந்து அந்த மலரும் நினைவுகளுக்கே உங்களை வந்து கொண்டு சென்றது. உங்களுடைய இந்த வானொலியை வாழ்த்து.
1: ஆமா, பாண்டிச்சேரியில் உள்ள அறிவிப்பாளர்களும் அந்த மாதிரி மறக்கவும் முடியாது.
0: கண்டிப்பா
1: வந்து எல்லாருடைய அதாவது இந்த வானொலி மூலமா நமக்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வானொலிங்கிறது ஏன்னா வந்து எவ்வளவோ விஷயங்கள் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு ஆசான் ஒரு வழிகாட்டி. இதெல்லாம் இல்லாம எத்தனையோ நட்புகளை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு வானொலி.
0: சூப்பர். நம்மளுக்கு வந்து இணைப்பறையா ஆதரவும் அன்பும் கொடுத்தது இந்த வானொலிக்கு, உங்களுடைய அழைப்புக்கு.
1: என்னன்னா இந்த வானொலி நிலையத்துக்கு போறப்பனா அங்க உள்ள அறிவிப்பாளர்கள் ரொம்ப பிரியமா பேசுவாங்க. அது மோட்டிவேஷனா சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு நினைவுல இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும்

0: அது உங்களுடைய நினைவுகள் வந்து அந்த மலரும் நினைவுகளுக்கே உங்களை வந்து கொண்டு சென்றது.
1: உங்களுடைய
0: அந்த வானொலியை வாழ்த்து.
1: ஆமா, பாண்டிச்சேரியில உள்ள அறிவிப்பாளர்கள் அந்த மாதிரி மறக்கவும் முடியாது
0: கண்டிப்பா.
1: வந்து எல்லாருடைய அதாவது இந்த வானொலி மூலமா நமக்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வானொலிங்கிறது, ஏன்னா வந்து எவ்வளவோ விஷயங்கள் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு ஆசான் ஒரு வழிகாட்டி. இதெல்லாம் இல்லாம எத்தனையோ நட்புகளை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு வானொலி.
0: சூப்பர். நம்மளுக்கு வந்து இணைப்பறையா ஆதரவும் அன்பும் கொடுத்தது இந்த வானொலிக்கு, உங்களுடைய அழைப்புக்கு.
1: அது இல்லாம என்னன்னா, இந்த வானொலி நிலையத்துக்கு போறப்ப நான் அங்க உள்ள அறிவிப்பாளர்கள் ரொம்ப பிரியமா என்று பேசுவாங்க. அது மோட்டிவேஷனா சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு நினைவுல இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம்.
1: ஆமாமா, ரொம்ப நன்றி
0: நன்றி. அழைத்து
1: மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.
0: நன்றி.
1: எங்களுடைய ஆதரவு எப்போதுமே நம்ம பாண்டிச்சேரி வானொலிக்கு உண்டு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: மிக்க நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பின்னணி மற்றும் நாட்டுப்புற பாடகர் வெங்கடாச்சலம் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக 60வது ஆண்டு விழாவில் அடியெடுத்து வைக்கிற புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பாடல் உங்களுக்காக.

0: வாழ்த்துக்கள், நன்றிகள்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பின்னணி மற்றும் நாட்டுப்புற பாடகர் வெங்கடாச்சலம் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: நேரம் 11:33, 30 நொடி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நேர் நேரம் நிகழ்ச்சியில் வானொலியை வாழ்த்துவோம் என்ற தலைப்பில் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: எம் ராஜு, நோலம்பூர்.
2: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம், உங்க கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க.
3: எனக்கு கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்து ரேடியோ கேக்குறேன். அப்பெல்லாம் லைசன்ஸ் உண்டு ரேடியோவுக்கு. 135 ரூபாய்க்கு வாங்க அந்த ரேடியோ பாண்டிச்சேரியில சிங்கிள் பேண்டு நல்லா பாடிங்க இருந்தது. திருச்சிராப்பள்ளி, பாண்டிச்சேரி, மெட்ராஸ், இந்த 3 நிலையம் தான் வருவாங்க. வரத்துக்கு ஒலிபரப்புலாம் வராது. அதுல இருந்து இன்னமும் ரேடியோ தான் கேட்டு ரேடியோவே வாழ்க்கையா போகுது.
2: உங்களோட உயிரோட்டமே உங்களுடைய வானொலி அப்படின்ற மாதிரி சொல்ல பதிவு பண்றீங்களா?
3: ஆமா, வயல்வெளியிலயா ரேடியோ, பம்பு செட்ல, வீட்லயா பேட்டரி ரேடியோ, எந்த குறையும் இல்லாத ரேடியோ வாழ்க்கையாவே என் வாழ்க்கை போயிங்குது.
2: அவசியம், அவசியம். அது வந்து உங்களுடைய நிறைய விஷயத்துக்கு உங்களை உறுதுணையாகவும் சிந்தனையாகவும் செயல்படுத்திருக்கும். அது உங்களுக்கு ஒரு உற்ற தோழனா விளங்குது இல்ல?
3: ஆமா, அது நான் நைட்ல காவல் இருந்த அம்பாரம், அந்த அறுவடை ஆகி அம்பாரம் இருக்கும்போது வச்சு விட்டோம்னாக்கா பாட்டு பாடிங்க இருக்காரா, இதெல்லாம் ஆள் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. நாங்க வீட்டுல பார்த்துருந்தாலும் கஸ்டமேட்ல வந்து காவல் இருக்கிறது ரேடியோ. அப்படிலாம் போய் இருந்தது ஒரு காலம். எல்லாம் மாறினே வந்துட்டு இருந்தாலும் நேருக்கு வழி விடுவோம், நல்ல நிகழ்ச்சி போகுது
2: கண்டிப்பாக.
3: நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம்.
2: மிக்க நன்றி, அழுத்தமிக்க நன்றி.

0: எங்களுடைய வாழ்த்துக்கள். அதாவது மேடம், முதன் முதலில் தோன்றியது ஆல் இண்டியா ரேடியோ, முதன் முதலில் தோன்றி 60 ஆண்டு முதுமை பெற்றாலும் முதலிடத்தில் இருக்கிறது. 60 முழுமை பெற்று முதலிடத்தில் இருப்பது இந்த இதுதான். அதனால எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இதனுடைய பணி சிறக்க, அதில் வேலை செய்யும் உங்கள் அனைவரும் நலமாய் வாழ உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி சார். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுவையிலேருந்து ஆசை தம்பி பேசுகிறேன் மேடம்.
0: ஆசை தம்பி சொல்லுங்க சார்.
1: இன்றையோட
0: தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம். வானொலி வந்து 60வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது.
1: 60வது ஆண்டை அடியெடுத்து வைக்கின்ற காற்றலையில் மேஜிக் புரிந்து கொண்டிருக்கும் நமது வானொலிக்கு எங்கள் இல்லத்து எல்லோருடைய வாழ்த்துக்களும். எல்லோரும் இதை வானொலி கேட்போம்.

0: நேரம் 11:40:24. நேயர்கள் கேட்டு பங்கேற்கும் மற்றும் ரசிக்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பு பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, வானொலியை வாழ்த்துவோம் அப்படின்ற தலைப்பில் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க மேடம்.
1: வானொலி வந்து எனக்கு ரொம்ப ஒரு உன்னதமானது, உயிரானது, உயிரில் கலந்த உறவானது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரு பாடல் தான் எழுதியிருக்கேன், அதை பாடுறேன்.
0: கண்டிப்பாக.
1: இது ஒரு ஆகாசவாணி, இது ஒரு ஆகாசவாணி, செய்திகளை கேட்டிடலாம், மடல் எழுதி போட்டிடலாம். இது ஒரு ஆகாசவாணி.

0: ஒளியில் பயிர்கின்றோ இதுவரும் ஆகாசவாணி, இதுவரும் ஆகாசவாணி. நன்மைகளை ஏற்றிடலாம், தீமைகளை விளக்கிடலாம், இதுவரும் ஆகாசவாணி. வானொலி எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது சேதி தரும். என்றும் மதனை கேட்டு கொண்டே பணியை சிறப்பாய் செய்திடுவேன். பிறர் கூறும் கருத்துகளை மனதில் விதைத்தேன். இதுவரும் ஆகாசவாணி, இதுவரும் ஆகாசவாணி. செய்திகளை கேட்டிடலாம், மடலெழுதி ஓட்டிடலாம், இதுவரும்
1: சூப்பர் சூப்பர். ஒரு திரைப்பட பாடலை நீங்க ஒரு கவிதை நடையிலையும் ஒரு இசை வடிவம் அமைத்து அதுக்காக நீங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயலை செய்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்க இதை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு வந்து உயிரானது அதாவது எதை நம்ம பிரியப்படுறோமோ அதை நம்ம ஏதாவது ஒரு வகையில வெளியே கொண்டு வரணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த வகையில நான் வானொலியை பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே, எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு போதி மரமா இருக்கு. திரி வழியா கேக்குறது விஷயமா இருக்கிறதுனால வேலைகளையும் திருடாது, உழைப்பையும் கெடுக்காது. என்னைக்குமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நினைத்தாலும் நல்லவை கேட்க, அனைத்தாலும் ஆண்ட தெரியும், ஆண்ட பெருமை தரும்னு
2: திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி. நலமா இருக்கலாம்?
1: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, இன்றைய தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம்.
2: வானொலியை வாழ்த்தோம்னா எனது உயிர் மூச்சு நான் கேட்கதே வானொலி தான்மா. எனது வீட்டுல
1: சூப்பர். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்த்து மடலை கேட்கும் போது எங்களுடைய சார்பா, எங்க நிலையத்தின் சார்பா உங்களுக்கு வந்து நாங்க மிக்க கடமைப்பட்டிருக்கோம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்றும் நாங்கள் வந்து உறுதுணையாகவும் உற்ற தோழன் தோழியாக இருப்போம் சார்.
2: ரொம்ப சந்தோஷமாக சொல்லுது வந்து எங்களுக்கு வந்து என்னோட உடம்பெல்லாம் புல்லரிக்குமா. ஒரு அறிவிப்பாளர் வந்து இப்படி ஒரு நேர பாராட்ட சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாய்ப்புக்கு நன்றி சொன்னீங்க.
1: நன்றி சார், மிக்க நன்றி. இல்ல இந்த நாள் ஃபுல்லா எங்களுக்கு வந்து அந்த வாழ்த்து செய்தி வந்துட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆனந்தத்தையும் ஒரு அளப்பரியா ஒரு பிரியத்தையும். எங்களுக்காக செயல்படுற அத்தனை எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நீங்க எல்லாரும் சொல்லும் போது அது எங்களுக்கு நாங்க திருப்பி நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நாங்க அதை தெரிவிக்கிறோம்.
2: ரொம்ப சந்தோஷமா. அதாவது ஒரு ஒரு நேரிட்டு அவர் அன்பு காட்டுறீங்க பாருங்க, அதுதான்மா ரொம்ப சந்தோஷம். அந்த அறிவிப்பாளர்லாம் நாங்க வந்து இப்படி கொடுத்து வச்ச அறிவிப்பாளர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதாவது நான் வந்து புதுச்சேரி வானொலி இப்ப நம்ம எஃப்எம் எல்லாம் நிறைய வந்து வர்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுல ஒரு வானொலி பெட்டி வச்சிருந்தோம்மா. புதுச்சேரியில நான் 10 மணிக்கு அப்ப நேரு விருப்பம் உண்டுமா, மத்திய அலைவரிசையில. அப்போ நான் என் வீட்டுல அந்த ரேடியோ வச்சு கரெக்டா ஒரு ஒரு ஒரு தளமாட்டே வச்சிருப்பேன். கொச்சி அந்த அலைவரிசை எப்படி கரெக்டா இறைச்சிடலாம படிக்குமோ அப்படி அந்த திசையிலே வச்சிருவேன். 11 மணி வரைக்கும் நம்ம புதுச்சேரி நேரு இருப்போம் கடிதமும் நான் எழுதி போடுவேன், கேட்டுட்டு தாம நைட்டு தூங்குவேன். அந்த அளவுக்கு நான் புதுச்சேரி வானொலியை வந்து நான் ரொம்ப நேசிச்சேன். இப்பவும் நான் புதுச்சேரி வானொலியை மாத்தி வானொலி கேட்கறதுல புதுச்சேரி அதிகமா கேட்பேம்மா. வானொலி வந்து எனக்கு வந்து நான் சிறு பிள்ளைகளே, நான் எனக்கு வயசு இப்ப வந்து 52 ஆயிட்டு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வானொலி தான் எப்போதும் நான் தரமாட்டில வச்சுக்கிட்டு அப்படியே அந்த டியூன் பண்ணிட்டே இருப்பேன். அந்த சிங்கப்பூர் வானொலி எல்லாம் எடுக்கும் பாருங்க, அதெல்லாம் நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் திருப்பிட்டு இருப்பேன். அதிகாலையில 3-4 மணிக்கு சிங்கப்பூர் வானொலி கேட்போம். அந்த அளவுக்கு நான் வானொலி மேல
1: வானொலி மேல ஒரு அளப்பரியா ஒரு பிரியம்.
2: ஆமா, இப்பவும் தொடர்ந்து மாத்தி மாத்தி கடிதங்கள் அந்த நேர் உறுப்பு கடிதங்கள்லாம் பார்ப்போம், எல்லாம் போட்டு விட்டுருக்கேன். இந்த வானொலி மூலமா எனக்கு நாடுகள் வெளிநாட்டுல எனக்கு மூத்த அறிவிப்பாளர் உங்களை மாதிரி அறிவிப்பாளர் என்னோட வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்கம்மா. அது பெரிய சந்தோஷமா பேர சொல்லல. அந்த வானொலியிலாம் அன்பு அதிகமா என் மேல அதிகமான அன்பு வச்சிருக்காருமா நாகர்கோயில்கார் ஒருத்தர். அந்த மாதிரி வந்து ஒரு அறிவிப்பாளர்கள் வந்து நம்ம புதுச்சேரி வானொலியில பார்க்க முடியுமா ரொம்ப அந்த எஃப்எம்

0: நான் இப்ப சாயந்திர நேரம் பாடல் கேட்பேன். அப்படி ஒரு அருமையா, அதாவது நேர்கூட உள்ள இருக்க சொல்லி வெயிட்டிங் எல்லாம் பேச சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏங்க இதுதான் அவங்க அறிவிப்பாரு, நேர்கிட்ட நடந்துகிறது முறைகள் வந்து நேர்கள் மதிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புதுச்சேரி வானொலி எனக்கு ரொம்ப நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த புதுச்சேரியை
1: நன்றி. நீங்க எங்களை அன்பு மாதிரும் எங்களை கௌரவிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றிமா, சந்தோஷமா.
1: நன்றி சார். ஹலோ வணக்கம். ஹலோ
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருவாரூர் மாவட்டம் உடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமீர்ராஜா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
2: முதல்ல என்னுடைய வாழ்த்து புதுச்சேரி முதன்மை அலைவரிசைக்கும் ரெயின்போக்கும் இளைய இயக்குநர்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப சாந்தியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்வதில் மட்டத்தை மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: மிக்க நன்றி சார், சொல்லுங்க சார்.
2: நம்ம புதுச்சேரி வானிலைங்கிறது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு ஒரு அருமையான ஒரு இது. அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு உறவு பாலமா இருக்கு. எப்படி நான் வந்து ஒரு டிரைவரு, டிரைவர்னு அடிப்படையில் எனக்கு வந்து இதுல இருக்கிற நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிகளும், அதாவது வந்து கேட்டாலே இனிக்கு நிகழ்ச்சியா இருக்கட்டும், மற்ற இப்ப கூட புதுசா இது பண்ணிருக்கீங்க நினைவலைகள் இது பண்ணிருக்கீங்க இல்ல?
1: ஆமா சார்.
2: நிகழ்ச்சி அப்ப வந்து ரெயின்போல வந்து மனம் இருப்புது, நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு மிகவும் ரொம்ப எனக்கும் சரி என் குடும்பத்தாரும் சரி ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட மூன்று நாலு வருஷமா அந்த நிகழ்ச்சியில பண்ணிட்டு இருக்கேன். நான் பேஸ்புக்ல பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து இந்த தருணத்துல வந்து மகிழ்ச்சி அதிகமா இருக்கா என்ன பேசுறது எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து தொடர்ந்து நம்ம புதுச்சேரி வானொலி வந்து, அதாவது வையகம் உள்ளவரை நம்முடைய இந்த புதுச்சேரி வானொலி வந்து மேலோங்கி நிக்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கு பிரார்த்தனையோடு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேசணும்னு நினைச்சேன் மேடம், என்ன சொல்லுன்னு தெரியல, சந்தோஷத்துல வாழ்த்துக்கள் மேடம்.
1: மிக்க நன்றி சார், உங்கள் வாழ்த்துக்கும் உங்கள் அன்புக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கும். அடுத்த மிக்க நன்றி.
2: ஓகே, நன்றி மேடம்.
1: நன்றி, வணக்கம். புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் 59வது ஆண்டு பயணத்தை நினைத்து பார்க்கும்போது எத்தனையோ குரல்கள் நம் நினைவுக்கு வருகின்றனர். தொகுப்பாளர்களின் குரல்கள், அறிவிப்பாளர்களின் குரல்கள், கலைஞர்கள் குரல்கள், வல்லுநர்களின் குரல்கள், முக்கியமாக நேயர்கள் குரல்கள். கடிதம் எழுதி தங்கள் விருப்பங்களை பகிர்ந்த நேயர்கள், தொலைபேசி வழியாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள், தங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்த நேயர்கள், இப்படி ஆகாஷ்வாணியின் நேயர்களும் இணைந்து உருவாக்கியதுதான் இந்த 59 ஆண்டு பயணம். பல தலைமுறைகளின் நினைவுகள், பல மாற்றங்களுக்கு சாட்சியாக இந்த ஒரு ஊடக பயணம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
3: வணக்கம். நலம் நல்ல மரியாதை, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன். இன்னைக்கு பாண்டிச்சேரி வானொலி நிலையத்துக்கு சத்தியத்த பூர்த்தி.
1: ஆமா சார், முதன்மை அலைவரிசை 1600. ஆமா, நமது இது அலைவரிசை வந்து முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸுக்கு 60வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறது.
3: இன்னைக்கு தொடர்றது பாத்தீங்களா? அப்ப எல்லாரும் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவாவா வீட்டுல அவாவா விருந்து வச்சு சாப்பிடுறா. அத வந்து பாண்டிச்சேரி வானொலி நிலையத்துல இன்னைக்கு கொண்டாடினாலே சரி, நம்ம வீட்டுல இன்னைக்கு இனிப்பு வச்சு சாப்பிடுவோம் சொல்லிட்டு குடும்பத்தோட சாப்பிட்டுருக்கா.
1: சூப்பர் சூப்பர்.
3: அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து இந்த பாண்டிச்சேரி வானொலி எனக்கு அறிமுகப்படுத்தினவங்க யாரு தெரியுமா? அதாவது அந்த காலகட்டத்துல வந்து செட்டில எல்லாம் பாண்டிச்சேரி ரொம்ப கிடைக்காது, ஏரியல் வைக்கணும். அந்த டைம்ல முயற்சி பண்ணலே. ஆனா நைக்கு வந்து கன்னடத்து பயங்களே அபிநய சரஸ்வதி அவங்கதான் பேசிட்டு இருக்கப்ப சொன்னாங்க, பாண்டிச்சேரி வானொலி நிலையத்துல நான் பங்கு பெற்ற நிறைய சினிமா படங்கள் வந்து அவங்க வந்து பொக்கிஷமா வச்சிருக்கா. மந்திரா நீ அதை கேள் மந்திரான்னு எங்களுக்கு சொன்னாங்க.
1: சூப்பர், இந்த வார்த்தையை கேட்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்கணும்.
3: ஆமா, இப்ப கூட நீங்க வந்து அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கீங்க. எந்த பாட்டு கேட்டாலும் சரதி தெய்வம்மா பாட்டு நடிச்ச படம் எல்லா பாட்டுமே வச்சிருக்கீங்க. ஆலயமணின்னு ஓசையில இருந்து ஆலயம் 80 வீடாகம் வரை எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆதவன் பட பாடல்களை வச்சிருக்கேன். ஆனா வந்து அது வந்து எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா அவங்க எனக்கு அவங்க என்னோட ஃபேவரேட் அவங்க.
1: சூப்பர் சூப்பர்.
3: அப்புறம் அவங்க அறிமுகத்துலதான் எனக்கு பாண்டிச்சேரியே வந்து எனக்கு வந்து உதயமாயி என்னுடைய மனசுல இன்னைக்கு ரீங்காரம் இட்டு இருக்குது. நான் கேட்டுட்டே இருக்கிறேன். அப்புறம் வந்து பெயர் போட்டா கூட அந்த பெயரை வந்து ரிஜெக்ட் பண்ணாம சரி இந்தந்த நேர்கள்லாம் இந்தந்த பாட்டு கேட்டிருக்காங்க, இந்தந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க, அந்த பேரை சொல்றதுலயே பாண்டிச்சேரி வானிலை வானொலி வந்து முன்னிலை வைக்கிறது பாத்தீங்களா,
1: ரொம்ப முக்கியத்துவம் அதுக்காக.
3: ஆமா, நேயர்களுக்கு முக்கிய தரதுல வந்து பாண்டிச்சேரி வானொலி நிலையத்துக்கு ஈடு இணையே கிடையாது.
1: கண்டிப்பாக.
3: ஆமா. அப்புறமா வந்து நிறைய செய்தி ஒவ்வொரு டைட்டில்லையும் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, இங்க 60வது ஆண்டு விழா சொல்லும்போது அதே டைட்டில் வச்சுட்டு எல்லாரும் மொண்டி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா பாத்தீங்களா.

0: உங்க எல்லாருக்குமே என்னுடைய 60வது ஆண்டு விழா நல்வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றி சார். உங்க
0: அன்புக்கோட இன்னைக்கு வந்து ஆன்மீக பயணத்துல இருக்கிறோம். அந்த இதுல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கேட்டுதான் இருக்க நான் பேசுறதே.
1: சூப்பர்.
0: அவங்க வந்து டியூன் பண்ணுவாங்க பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தை. மீண்டும் மீண்டும் வானொலி நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த 60வது ஆண்டு விழா நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். மாமாங்கங்கான மீண்டும் மீண்டும் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் அன்புக்கு மாதருக்கும் மிக்க நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பாடலாசிரியர் அறிவுமதி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
3: நெஞ்சிற்கினிய புதுவை வானொலி, நம் பாரதி, பாரதிதாசன் என்ற தமிழ் ஆளுமைகள் தமிழையும் மூச்சையும் உலாவ விட்ட மண்ணில் கடற்கரை அலைகளின் ஒலிகளோடு தமிழ் என்ற அழகிய தமிழின் வானொலி என்ற ஒலி ஊடகத்தின் அழகில் ஏறக்குறைய 1967 தொடங்கி இன்று 60 அகவையில் நிரம்பி வழியும் நம் புதுவை வானொலி செழித்து வளர்ந்திருக்கிற இந்த வளர்ச்சியில் நானும் இந்த வானொலியில் பணிபுரிவதற்கான வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பித்த ஒரு தமிழ் உறவன் என்ற நினைவும் எனக்கு வருகிறது. இன்று 60 வைர விழா காணும் இந்த வானொலி என் தமிழையும் வளர்த்த வானொலி என்ற அந்த உறவோடு இந்த வைர விழாவிற்கு என் தமிழ், என் கவிதை என்ற இரண்டு பங்களிப்பிலும் நிறைந்திருக்கிற புதுவை வானொலிக்கு என் வைர விழா வாழ்த்துக்களை அள்ளி அள்ளி தந்து மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க புதுவை வானொலி. இன்னும் இன்னும் புதிய புதிய பொலிவுடன் தமிழை அள்ளித்தருகிற தாய்மடியாக அமையட்டும். பாரதி, பாரதிதாசன் தமிழள்ளி தூவி வாழ்த்துகிறேன்.
2: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பாடலாசிரியர் அறிவுமதி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர் நேரம். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு பற்றி பேசிட்டு இருக்கோம்னா வானொலியை வாழ்த்துவோம் என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நேயர் ஒருத்தர் இணைப்புல இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பு சிறப்பான தலைப்பு கொடுத்தது நிலைய இயக்குநருக்கும் மற்றும் அறிவிப்பாளர் உங்களுக்கும் டெக்னாலஜி அவர்களுக்கும் பிரிவில் உள்ள அனைவருக்கும் வாரியங்காவல் குழந்தைனா சார்பா முதல் நன்றி.
1: அறிமுகப்படுத்துவது
4: வானொலி தான். அதுலயும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நிகழ்ச்சி கொடுத்திருப்பாங்க. 1:45 வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாங்க நம்ம முதல் அலர்ச்சி. அப்படியே பிடிச்சு நாங்கெல்லாம் கேக்குற நேயர்கள் ஒன்று. அதாவது வந்து சாதாரண ஒரு பேர் தெரியாதவர்களுடைய பேர் தெரிவிக்கக்கூடியது வானொலி தான். அடுத்தது என்ன கிடையாது, பேச தெரியாதவர்களை பேச வைப்பதும் வானொலி தான்.
1: சூப்பர்.
4: அது ஒண்ணு. அடுத்தது என்ன, ரத்த பந்தம் சொந்தத்தை இல்லாமல் நட்பு வட்டத்தை பெரிய ஒரு நெட்வொர்க்காக கொண்டு வந்ததும் இந்த வானொலி தான். வானொலி தான் அது ஒண்ணு. அடுத்தது இந்த வானொலி என்பது கேட்டீங்கன்னா எல்லோருக்கும் எல்லா பழக்கமும் இருக்கும். நாங்கெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இப்ப பாண்டிச்சேரியோ எல்லாரும் வானொலி கேக்குறோம் பாத்தீங்கன்னா இப்ப காலம் சுருங்கி வந்துச்சு, எல்லாமே கைட்டே இருக்கு. இப்ப எத்தனை காலங்கள் சுருண்டாலும் சரி, நாங்க நேயர்கள் சில வட்டங்கள் இருக்கிறோம்.
1: ரத்தின சுருக்கமா உங்க பதிவு பண்ணிக்கோங்க சார். நேரமின்மை காரணமாக
4: எத்தனை டெக்னாலஜி புரிய வந்தாலும் சரிதான், அதுக்குன்னு உள்ள நேயர்கள் இருக்கிறாங்க. வானொலி எக்காலத்திலும் அழியாது, வானொலி நட்பு அழியாது, வானொலி என்று சொல்லக்கூடியது இறுதி வரைக்கும் இருக்கு என்பது கொஞ்சம் நான் கருத்து. நன்றி.
1: நன்றி. நன்றி. அழைத்து மிக்க மிக்க நன்றி.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட நடிகர் ஆடுகளம் முருகதாஸ் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
5: மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில புதுச்சேரி வானொலி வைர விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம மனித மேம்பாட்டுக்கு நிறைய கருத்துக்களும் செய்திகளும் அளித்துள்ள புதுச்சேரி வானொலி வைர விழாவுக்கு அடியெடுத்து வைக்கிறது, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
2: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து

0: வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட நடிகர் ஆடுகளம் முருகதாஸ் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
1: நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல, அது அறிவை பகிரும் ஊடகம், விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கருவி, மக்களை இணைக்கும் ஒரு பாலம். தகவல் தெரிந்த மனிதன் விழிப்புடன் இருப்பான், விழிப்புடன் இருக்கும் சமூகம் முன்னேறும். அந்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு முக்கிய பங்கு உண்டு. தொழில்நுட்பங்கள் எத்தனை வந்தாலும் மனித குரலின் நெருக்கத்தையும் இசையின் இனிமையும் தகவலின் நம்பகத்தன்மையும் ஒரு சேர கொண்டு வரும் வானொலியின் பயணம் என்றும் தொடரட்டும். வானொலி நமக்கு செய்திகளை மட்டும் சொல்லவில்லை, நம்மை சிந்திக்க வைத்தது. வானொலி பாடல்களை மட்டும் ஒளிபரப்பவில்லை, நம் நினைவுகளுக்கு இசை சேர்த்தது. வானொலி நிகழ்ச்சிகளை மட்டும் வழங்கவில்லை, பல தலைமுறைகளின் வாழ்க்கை பயணத்தோடு இணைந்து பயணித்தது. எனவே குரல்களின் உலகத்தை ஒன்றாக்கிய வானொலி, அறிவை வளர்க்கும் வானொலியை போற்றுவோம், மக்களை இணைக்கும் வானொலியை நேசிப்போம், வாழ்த்துப்போம். ஒலிக்கவிருக்கும் பாடலுடன் நேயர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:07.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: அரங்கம்
2: உழைப்பவர் அரங்கம்.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மரச்சிற்ப விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் பயிற்சி ஆசிரியர் கைவினை கலைஞர் புதுச்சேரி சாரம் ஏ மணிமாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்தீங்களா?
4: நான் வந்து 35 வருஷமா மரத்தாலான கைவினைப் பொருட்களை செஞ்சுட்டு வரேன் சார்.
3: குழந்தைகளின் உலகில் விளையாட்டு பொருட்களுக்கு எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு. அந்த விளையாட்டுப் பொருட்கள் இயற்கையான மரத்தால் கைவினை கலைஞர்களின் கைகளால் அழகிய வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்படும் போதுதான் அது குழந்தைகளின் மகிழ்ச்சியோடு நமது பாரம்பரிய கைவினை கலையும் பிரதிபலிக்குது இல்லீங்களா சார்?
4: ஆமா சார்.
3: மரத்தை தேர்வு செய்து அதை செதுக்கி வடிவமைச்சு அழகுபடுத்தி விளையாட்டுப் பொருளாக உருவாக்கி விற்பனை செய்வது வரை ஒவ்வொரு நிலையிலும் கலைநயம் பொறுமை திறமை தேவைப்படும். இதுபோன்ற மரச்சிற்ப

0: விளையாட்டு பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்து வரீங்க. நீங்க ஒரு பயிற்சி ஆசிரியரும் கைவினை கலைஞராகவும் இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில மரச்சிற்ப விளையாட்டு பொருட்கள் எப்படி தயாரிக்கிறது, அதனுடைய சிறப்புகள், அந்த சந்தை வாய்ப்புகள் இப்படி நிறைய உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சாலும் இருக்கிறேன் சார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்?
1: 10வது படிச்சிருக்கேன். இந்த தொழில்மல ஆர்வத்துல இருக்கிறதுனால நான் அதிகமா எனக்கு ஆர்வமே இந்த கலைதான், கலையிலதான் சார் என்ன முழு கான்செப்ட் இருந்ததுனால இன்னை வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் சார்.
0: 10வது படிச்சிருக்கீங்க, ஏன் அதுக்கு மேற்கொண்டு படிக்கலையா?
1: எனக்கு ஆர்வம் ஃபுல்லா இந்த கைவினை பொருள் தான் சார் இருந்தது. எங்க வீட்டுல வந்து மாடு வளர்த்ததுனால அங்க மாடு கிட்ட இருந்து பால் கரக்கிட்ட இருந்து போறது வர எல்லாத்தையும் நாங்க பாத்துருக்கேன். ரெண்டாவது கடல் பக்கத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கிற கிளிஞ்சினங்களை எடுத்துட்டு வந்து அந்த கிளிஞ்சினங்கள்ல நிறைய கைவினை பொருட்கள் செய்வேன். அதை செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு போய் பிசினஸ் பண்ணுவேன். பிள்ளையார் சக்தி வந்தன குடைங்களை நிறைய செய்வேன். இந்த ஆர்வம் எனக்கு அதிகமா வளர்ந்ததுனால படிப்பு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட விட எனக்கு கலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். அதனால எனக்கு இந்த ஃபீல்ட்ல ரொம்ப பிடிச்சது.
0: மரச்சிற்ப கலையில ரொம்ப ஆர்வம்ன்றீங்க?
1: ரொம்ப ஆர்வம்.
0: அப்படி ஏன் தான் இந்த ஆர்வம் வந்தது?
1: அந்த காலத்துல எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் சார் அதிகமா பொருளே வரும். ஏன் இந்த மரத்துல செஞ்சா என்ன? எங்க அப்பா வந்து எழுதி செஞ்சாலும் இத உனால செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, செய்ய முடியாது இப்படியே தான் என்ன சொல்லிருக்க. அந்த ஒரு வார்த்தை வந்து ஏன் நான் செஞ்சா என்ன அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் தான். அது மூலியமா சின்ன சின்ன விளையாட்டு பொருள் செஞ்சேன். இப்ப இன்னைக்கு உலகம் பூரா பேசுற அளவுக்கு நிறைய கைவினைப் பொருட்களை செய்யறேன். ஸ்டேட் அவார்டு லெவலுக்கு செய்யறேன், நேஷனல் அவார்டு அளவுக்கு பொருள் செஞ்சு அனுப்புறேன். இந்தியாவில் சரி வெளிநாடு வரைக்கும் நான் பொருள் அனுப்புறேன் சார். நான்
0: அதாவது கைவினைப் பொருட்கள் நிறைய இருந்தாலும் இந்த மரச்சிற்பத்துல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு, ஏன்னா அதனோட நீங்க வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க.
1: இப்ப பாரம்பரியமா வந்து நம்ம மரப்பாச்சி பொம்மைன்னு ஒண்ணு இருக்கு சார். ஆனா அந்த மரப்பாச்சி பொம்மை அந்த காலத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அது மரப்பாச்சின்னா என்னாலே கூட தெரியல, அது எப்படி யூஸ் பண்றது கூட தெரியல. மரப்பாச்சி பொம்மைன்றது கருங்காலி மரத்தை செய்வாங்க சார். ஆனா அன்னைக்கு காலத்துல வந்து வண்டி சக்கரம் செய்யறதுக்காக அந்த மரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற வேஸ்டேஜ் அதுவும் வீணா போகாம இருக்கிறதுக்காக ஆசாரிங்க என்ன பண்ணுவாங்க, அதுல பொம்மை செய்வாங்க. அப்படிதான் அந்த மரப்பாச்சி பொம்மை உருவாச்சு. ஆனா இன்னைய காலகட்டத்தில் அது மரப்பாச்சின்றது என்னன்னு தெரியல, அதோட மகத்துவம் என்னன்னு தெரியறது இல்ல. குழந்தைங்களுக்காக வந்து அந்த வேஸ்டேஜ் வச்சு டீ தர்னு செய்வாங்க. குழந்தைங்க கீழே இருக்கிற பொருளை எடுத்து வாயில வச்சுக்காத அளவுக்கும் அதை ஈஸியா அதை கடிச்சாக்கா அதுல வந்து நிறைய அந்த ஒரு கெமிக்கல் ஒன்னு உருவாகும் சார். அதுல அதால என்ன செய்யணும், நிறைய உமிழ்நீர் உருவாகும். அந்த உமிழ்நீர் உருவாக நம்மளோட பேச்சு தரன்மை நல்லா இருக்கும். அப்படி அதுக்காக தான் அந்த டீ தர்ன்றது செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த மரப்பாச்சின்றது என்னன்னா, ஒரு பெரியவங்க இருக்காங்களா நம்ம வீட்டுல இருக்கவங்க அவங்க வீட்டு குழந்தைங்க இருக்குதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த மரப்பாச்சி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த குழந்தை என்ன செய்யும், அவர் பெரியவங்களாக அவங்களோட குழந்தை சந்ததிக்கு இது எங்க தாத்தா பாட்டி கொடுத்தது அப்படின்னு வழி வழியா கொடுக்கறதுக்காக தான் அந்த மரப்பாச்சி பொம்மையே உருவானது. அந்த மரப்பாச்சி பொம்மை தான் சார் இன்னைக்கு கொலுவுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே கொடுப்பாங்க. புடவை கட்டி அவங்கள வச்சதுக்கு அப்புறம் தான் அம்மன் சிலைங்க எது வேணாலும் வைப்பாங்க. ஆனா முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னா அந்த மரப்பாச்சி பொம்மை தான் சார் வழிபாடு. இந்த மாதிரி பொம்மைகள்லாம் நாங்க நிறைய உற்பத்தி பண்றோம், இந்தியாவுக்குள்ள நாங்க சப்ளை பண்றோம்.
0: உங்களுக்கு இந்த மரச்சிற்பம் மேல ஒரு அதீத ஆர்வம், சரி அதை எப்படி நம்ம கத்துக்கணும், எங்க போய் கத்துக்கலாம், இது போல உங்களுக்கு எண்ணம் எப்படி தோன்றுச்சு, எங்க கத்துக்கிட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: எனக்கும் முன்னா தெரியாது. அப்ப எங்க மாஸ்டர் தங்கமணின்றவர் தான் என்ன செஞ்சாரு, மாவட்ட தொழில் மையம் ஒன்னு இருக்கு அங்க போனீங்கன்னா அவங்க முறையா உங்களுக்கு எல்லா வகையான பயிற்சியும் எல்லாத்துக்கும் வேண்டிய சர்டிபிகேட் எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்க அங்க போனீங்கன்னா 1 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்னு கொடுத்துப்பாங்க. அதுல இவங்க கிட்ட போனீங்கன்னா நீங்க 1 வருஷம் நீங்க இந்த தொழில கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து மரத்தொழிலுக்கான இதை தேர்ந்தெடுத்து நான் மரத்தை போய் கத்துக்கிட்டேன் சார்.
0: மரச்சிற்ப விளையாட்டு பொருட்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சின்ன ஒரு விளக்கம் ரத்தின சுருக்கமா சொல்லுங்களேன்.
1: குழந்தைங்க விளையாடுறாங்க, அவங்களுக்கு வந்து டீ தரன்றதை செஞ்சு கொடுப்போம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், நடக்கும் போது அவங்களுக்கு சின்ன சின்ன டாய்ஸ்ங்களை கயிறு கட்டி இழுத்துட்டு போற மாதிரி செஞ்சு கொடுப்போம். சத்தம் வர்றதுக்காக இந்த டிக்கி டிக்கி மாதிரியும் சின்ன சின்ன பால் மாதிரியும் அவங்க குழந்தைங்க வந்து கடிச்சா அவங்க வாய்க்குள்ள எதுவும் போகாத அளவுக்கு பெயிண்ட் நாங்க யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நடவண்டி ரெடி பண்ணி கொடுப்போம். ஒன்னு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குதிரை வண்டி செஞ்சு கொடுப்போம். இது மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் சார் அவங்களுக்கு. அதே போல எஜுகேஷன் பசங்க வந்து ஓரளவுக்கு மேல போச்சுன்னு வச்சுங்க, 1-2-3 ABCD அப்புறம் அபாகஸ் இது மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான டாய்ஸும் நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். பசில்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சு கொடுக்குறோம்.
0: 1 வருஷம் ட்ரைனிங்
1: எடுத்துட்டோம்.
0: அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க?
1: 1 வருஷம் நாங்க ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க மாவட்ட தொழில் மையத்தில் என்ன செய்வாங்கன்னா நிறைய எக்ஸிபிஷன் வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. நீங்க செய்யறீங்களா அந்த தொழில வந்து பார்க்க வருவாங்க நேரடியா. நீங்க நிறைய ப்ரொடக்ஷன் பண்றீங்க, உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு வேணும்ன்றதுனால நாங்க நேரடியா போய் டிக்கில போய் நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நிறைய ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அப்ப அது மூலியமா நிறைய ப்ரோக்ராம் போகும்போது நிறைய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்டர் கிடைக்கும் போது என்ன செய்வீங்க, அப்ப உங்களுடைய நாலேஜ் ஒன்னும் நல்லா வளரும். பலதரப்பட்ட வுட் கிராஃப்ட் வரும், அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. பார்க்கும்போது நான் இந்த மாதிரி ஏன் செய்யக்கூடாது, இப்படியே நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல நம்ம கிட்ட வர கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, இத மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா, இது மாதிரி செஞ்சு கொடுத்தா எனக்கு நிறைய தேவைப்படுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வளர்ச்சி ரொம்ப பெருசாகும், உங்களோட பேரும் நல்ல புகழாகும். இப்படிதான் சார் என்னோட வாழ்க்கையை நான் மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்.
0: மாவட்ட தொழில் மையத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்ட பிறகு விற்பனை மையம் ஏதாவது வச்சிங்களா?
1: அப்ப வந்து என்ன பண்ணாங்க, மாவட்ட தொழில் மையத்தில் எங்களுக்கு எக்ஸிபிஷன் வாய்ப்பு

0: நிறைய கொடுத்தாங்க. அப்ப எனக்கு சனம் இல்ல. அப்ப அவங்க கிட்டே நம்ம கேட்கும் போது அவங்க லோன் வாய்ப்பு கொடுத்தாங்க, மானிய லோன் கொடுத்தாங்க. மானிய லோன் கொடுக்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட் சார். அது வெளியில நம்மளால கடன் வாங்க முடியாது. மானியம் கொடுக்கும்போது அதை வச்சு நம்ம நிறைய டெவலப் பண்ண. ரெண்டாவது ஒன்னொன்னு, என்னோட பொருள் எல்லாமே வந்து வேஸ்டேஜ் வச்சுதான் சார் நான் அதிகமா செஞ்சேன். இப்ப நான் ஒரு மரவாடிக்கு போறேன்னா அங்க வேஸ்டேஜ் பழகங்களா கிடக்கும், அது வந்து மத்தவங்களுக்கு யூஸ் ஆகாது, அது எனக்கு யூஸ் ஆகும். அப்படிப்பட்டதுதான் நான் லாட்டா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுதான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன். இதனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நல்லாவும் சம்பாதிக்கிறேன்.
1: இருந்தாலும் இன்னும் உங்க தொழில வந்து டெவலப் பண்ணுன்னா நல்ல ஒரு முழுமையான மரம் தேவை. ஏன்னா அப்பதான் அந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்க அழகா டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். அதுபோல என்னென்ன வகையான மரங்களை நீங்க பயன்படுத்தினீங்க?
0: பெரும்பாலும் சார் நான் பென்சில் மரம் யூஸ் பண்றேன் சார். பென்சில் மரம்ன்றது வந்து தேக்கு மரத்தோட ஈக்குவல் இருக்கும், நல்ல கிரைன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு பாலிஷ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் மரம்னு ஒண்ணு இருக்கு சார், அதுல எவ்வளவு ஒயிட்டா இருந்தாலும் அவ்வளவு அழகா இருக்கும். உங்களுக்கு பாலிஷ் பண்ணீங்கன்னா பினிஷிங்கும் சூப்பரா இருக்கும் சார். பொருளும் ரொம்ப கெட்டு போவாது, லைஃப் லாங் வரும் சார்.
1: மரச்சிற்ப விளையாட்டு பொருட்கள்ல சிறியவர்களுக்கு சொன்னீங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் பண்றீங்க சார்?
0: கொஞ்சம் முதுமை அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கை கால் வலி, முதுகு வலி, தலைவலி இது மாதிரி பிரச்சனைங்க, அக்குப்ரேஷன் மசாஜ் செஞ்சு தரும். அதுக்கு கை காலுக்கு பண்றதுக்கும், முதுகு வலிக்கு பண்றதுக்கும், காலுக்கு பண்றதுக்காகவும் நிறைய செஞ்சு கொடுத்தோம்.
1: மரத்திலேயே
0: செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு பாயிண்டும் வந்து ஒவ்வொரு பிரஷர் பண்ண அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்.
1: மரச்சிற்ப விளையாட்டு பொருட்கள் பெரியவர்களுக்கும் ஒரு
0: வைத்தியமும் செஞ்சு கொடுக்கறோம்.
1: மரத்துல செய்யறீங்க?
0: இது பென்சில் மரம் தான் சார். இது பென்சில் மரம் தான் முழுமையா செய்யறோம் நாங்க. ஏன்னா அந்த மரம் தான் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும், அதுலயே உள்ள அந்த பிரஷர் எல்லாம் வந்து உங்களுக்கு பாயிண்ட் நல்லா பிரஷ் பண்ணும். சோ அதுக்காக நாங்க அந்த மரத்தை யூஸ் பண்றோம் சார்.
1: என்ன வைத்தியத்துக்கு என்ன பொருட்கள்?
0: இப்ப தலைவலிக்கு வந்து ஹெட் ஏக்ன்றது அது ஒரு மசாஜ் ஐட்டம் சார். அது சின்னதா கையாலேயே செஞ்சுக்கலாம். அக்குபிரஷர் பால்ன்றது ரவுண்டா இருக்கும் பால், அதுல வந்து ஃபுல்லா பல்லு பல்லு பல்லு பல்லா இருக்கும். கையில தான் சார் எல்லா நரமும் போயிட்டு இருக்குறதால அந்த கைக்கு நம்ம பிரஷர் கொடுத்தாலே போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சார். அது கால் வலிக்குன்றது கால் கீழே சேர்ல உட்காந்துன்னு ரெண்டு கால்லயே படு பண்ற மாதிரி செஞ்சிருக்கோம். முதுகு வலிக்காக முதுகு தனியா ஹேண்டில் பண்ணி அது தனியா பண்ணலாம்.
1: இப்ப சிறியவர்களுக்கு வந்து காரு, பறவைகள், விமானம், டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம்
0: பண்றோம்.
1: ஏபிசி எல்லாம் பண்ணுவீங்களா?
0: எல்லாம் பண்ணுவோம் சார். டைலர் உதாரணம் எடுத்துங்க, அவரால் ஒரு சட்டையை தைக்க முடியும்னா அவரால் கோட்டும் தைக்க முடியும் சார். முதல்ல ஆரம்பம் நீங்க மிஷின்ல உட்காந்து இப்படிதான் செய்யணும் நீங்க ஐடியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ஐடியா வரும் சார். தொழிலுக்கு முத முக்கியமே ஆர்வம் தான் சார். ஆர்வம் இருந்தா எல்லாமே செய்யலாம் சார்.
1: வீடுகளுக்கு ஏதாவது பண்றீங்களா?
0: வீடுகளுக்கு பண்றோம் சார். வீட்டுக்கு வந்து நாங்க பிளைங் பேர்டு பண்றோம். அது என்னன்னா காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேர்டு வந்து நீங்க பால்கனிலயோ கார்டன்லயோ எங்க வேணா கட்டலாம் சார். அது கிளி வந்து டைவ் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்கணும், உங்க வீட்டுல ஒரு கிளி அழகா சுத்திட்டு வர மாதிரி இருக்கும். இப்ப ஒரு வீடு கட்டிருக்கீங்க, எடுத்த உடனே பார்த்தா வீட்டை பெருசா பாக்கும்போது ஒரு திருஷ்டி வருது அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த பறவைங்களையோ இல்ல ஒரு கிளியோ எடுத்து கட்டிட்டீங்கன்னா உங்களோட முதல் பார்வை வந்து பறவைக்கு தான் போகும். சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண் திருஷ்டின்றது உங்களுக்கு வரவே வராது. அதே போல வீட்டுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும் சார்.
1: இப்ப சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு வீடுகளுக்கு அழகு பொருட்கள் தயாரிக்கிறது இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி சார் தயாரிக்கும்? அந்த தயாரிக்கும் முறைகள் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஏபிசிடி தயாரிக்கணும், அப்புறம் பெரியவர்களுக்கு வந்து மசாஜ் ஐட்டம் அது தயாரிக்கணும், வீடுகளுக்கு நீங்க சொன்ன அந்த பறவைகள் பறப்பது போல செய்யணும், இதெல்லாம் எப்படி செய்யறீங்க? என்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்க? வெட்டுறது, ஒட்டுறது, வண்ணம் தீட்டுறது எல்லாமே?
0: ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்க சார், ஒரு 6 mm லெவலுக்கு நம்ம மரவாடியில ஏச்சு எடுத்து வந்துடணும் சார். அதுல ஏபிசிடிக்கு ஏபிசி போட்டு படம் வரைஞ்சிட்டு அதை நைஸா கட் பண்றோம். எக்காந்த கொண்டு அந்த பிசுறு வரக்கூடாது, அதுக்கு அந்த பெயிண்டிங் வந்து வாயில போகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க நேச்சுரலாவே பஃபிங் பண்ணிட்டு வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் சார் பாலிஷ் பண்றோம். தேங்காய் எண்ணெய் பாலிஷ் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு அது லைஃப் லாங் இருக்கும், ஒண்ணு கெட்டு போவாது. ஏன்னா அது பென்சில் மரம்ன்றதுனால உங்களுக்கு தேக்கு மரம் லெவலுக்கு இருக்கும், நல்ல ஷைனிங். அப்ப குழந்தைங்க அது விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே இதுலயே டாய்ஸ், சின்ன சின்ன சக்கரங்களை வச்சு காரு, ட்ரெயின், ஏரோபிளைன், வண்டிங்க, எல்லா வண்டியும் சார் அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் வர மாதிரி, மோலை அடிக்கிற மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். பெரியவங்களுக்கு வந்து இந்த மசாஜ் ஐட்டம் செஞ்சு கொடுக்குறோம். இந்த கட்டிங் மிஷின்ல செய்ய முடியாது, நேத்து மிஷின்ல கடைவோம். கடைஞ்சிட்டு என்ன செய்வோம், அந்த பல்லு எல்லாம் வெட்டுறது கையால தான் வெட்டணும். ஏன்னா ஒரு 10% மிஷின் இருந்தாலும் 90% ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் தான். நம்ம வீட்டுல இருந்து ஒரு கிளையோ இல்ல ஏதோ மரமோ வேஸ்டேஜ் கிளை கீழே வந்துன்னா அது மத்தவங்களுக்கு அது வெறவா தான் தெரியும். அந்த கிளையை நாங்க எடுத்து அதை ஹட்டு செய்வோம். அந்த மரத்து மேலேயே வீடுங்களை செஞ்சு அதுல லேம்ப் ஷேட் போட்டு வீட்டுங்களை டெக்கரேஷன் பண்றதுக்காக வச்சிருக்கோம். அது மாதிரி நிறைய செஞ்சிருக்கோம், நிறைய பேர் லைக் பண்றாங்க சார். அது பிளைங் பேர்ட்ஸுங்க, பட்டர்ஃபிளை, ஈகிள் எல்லாமே செய்யறோம் சார். நீங்க வாங்க, முருகன் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியா நீங்களே பாக்கலாம்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க சார், கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம்.
0: என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு சார். அது என் பிள்ளையோட வாழ்க்கையில ரொம்ப அது காயத்தை உண்டாக்குன பாட்டு. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வீட்டு

0: ஏன்னா ஒரு பெத்தவங்க ஒரு ஒரு எக்ஸிபிஷன் போறேன்னா 30 நாள் ஆயிடும் சார் போயிட்டு வர்றதுக்கு. அந்த நேரத்துல குழந்தைங்களுடைய ஒரு அன்பையும் இதை மட்டும்தான் சார் நாங்க இறக்க வேண்டியது வரும்.
1: உங்க மகனுக்காக இந்த பாடல்.
0: ஆமா சார், இந்த பாட்டுன்றது என் பிள்ளைக்காக தான் சார். அது அவன் கடைசி வரைக்கும் இந்த பாட்டை மறக்க மாட்டான் சார். அவன்
1: இந்த பாடல நீங்களும் கேட்போம், நானும் கேட்கறேன், எல்லாரோட நேயர்களும் கேட்போம்.

0: இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் இல்லீங்களா? அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இன்னைக்கு குழந்தைகளுக்காக நாங்க செய்யற ஒவ்வொரு பொருளுமே 50 ரூபாய் வளர்ந்து ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் இருக்கு சார். 1500 ரூபாய் பெருசா இருக்குதுன்னா அது வந்து குதிரை வண்டியா இருக்கும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன குதிரை வண்டிங்க, நட வண்டிங்க அப்படி இருக்கும். டீத்தர்ல இருந்து 50 ரூபாய், அதுக்கு அடுத்து சின்னதாக ஒரு கார் மாதிரி செய்யறா அது 100 ரூபாய், அதுக்கு அடுத்து 1 வண்டினா 150 ரூபாய், இப்படிதான் போகும். இது இந்த அபாகாசன் வந்தது குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக. இப்ப அதோட விலை பாத்தீங்கன்னா 150 ல இருந்து 250 ரூபாய் வரைக்கும் செஞ்சு கொடுக்குறோம்.
0: உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்?
1: அதாவது பாத்தீங்கன்னா 75% சார் செலவுனா 25% எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு வாரத்துல ஒரு 100-150 பொருள் செய்யும் போது எனக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் சார்.
0: லாபம் தான்,
1: லாபம் கிடைக்கும் சார். இந்தியா ஃபுல்லா இருந்து ஆர்டர் வருது சார் எங்களுக்கு. நாங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றோம், நிறைய பேர் ஆர்டர் கொடுக்காங்க. இந்த இதுல பீஸ்ல இவ்வளவு ரூபாய், அவர் 10,000 ரூபாய்க்கு வேணும், 20,000 வேணும், சரக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க ஒரு 1 மாசம் டைம் கேட்போம், ஒரு 15 நாள் டைம் கேட்போம். அந்த மாதிரி டைம் கேட்டு ஒன்னு ஒன்னா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சார்.
0: விற்பனை மையத்துல நீங்க மட்டும் தான் பண்றீங்களா, உங்களோட நாட்கள் வேலை செய்யறாங்களா?
1: இப்ப நான் தனியா ஒரு ஆள் இருந்தேன். இப்ப என் பையனுக்கு வந்து இந்த தொழில பத்தி ஃபுல்லா நான் கத்துக் கொடுத்துருக்கேன். அவன் வந்து இந்தியா ஃபுல்லா இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளோட தொழில் என்னோட போயிடக்கூடாது, அதனால எனக்கு எடுத்து ஒரு சந்ததி வேணும்ன்றதுக்காக என் பிள்ளைக்கு ஃபுல்லா சொல்லி
0: கொடுத்துருக்கேன். குடும்பத்தில்,
1: ஆமா, மகனுக்கு. என்னோட வைஃப் வந்து அவங்க வந்து ஜுவல்லரி கிராஃப்ட், அவங்க 4 கிராஃப்டுக்கு போனர். அவங்க ஜுவல்லரி பண்ணுவாங்க, கேன் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டப்டால் பண்ணுவாங்க, கேண்டில் ஒர்க்
0: பண்ணுவாங்க.
1: கைவினை கலைஞர் ரெண்டு பேருமே அப்படிதான். இப்ப இதுல எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு என் பையன் வந்து ஒரு தரமான ஒரு கைவினை கலைஞரா இருக்கான். 1500 பேருக்கு மேல நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட சமீபத்தில் கடலூர்ல கலெக்டர் மூலமா ஸ்கூல் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். சார் வந்து எங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் முறையா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சார்.
0: கண்காட்சிகளும் உங்க பொருள் வச்சிருக்கீங்களா?
1: வச்சிருக்கோம் சார். இப்ப வந்து முத முதல்ல நான் கிராப்ட் வில்லேஜுக்குள்ள நான் போகும்போது எனக்கு அந்த கிராப்ட் வில்லேஜ் பத்தி தெரியாது சார் எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல டைரக்டர் போய் நாங்க நேரம் பார்க்கும்போது நீங்க என்னென்ன செய்றீங்க, வீடியோஸ் கிளிப்பிங் எல்லாமே எடுத்து காமிச்சு என்னோட ரெக்கார்டு ஃபுல்லா அவங்க பார்த்தாங்க. இவரு உண்மையா தொழில் செய்றவரு அப்படின்ட்டு எனக்கு நிர்ணயம் பண்ணி எனக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. 6 வருஷமா அந்த இடத்துல நாங்க உறுதி பண்றோம். அங்கேயே ஒரு சின்னதா ஒரு கடை மாதிரி வச்சிருக்கோம், அங்க வந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். இல்லன்னா எங்களுக்கு அதே டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலமா ஒயிட் டவுன் பீச்ல இருக்கு, அங்க பிசினஸ் பண்றதுக்கு எங்களுக்கு மானியத்தோட எங்களுக்கு கடை கொடுத்தாங்க. நல்லபடியா விற்பனை ஆகுது சார், எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் தொழில் கத்துக்க வாங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்.
0: இப்ப முருங்கப்பாக்கத்துல இருக்கிற கலை மற்றும் கைவினை கிராமத்துல நீங்க கடை வச்சிருக்கீங்க? இப்ப வாங்கணும்னா அங்க எப்படி வரணும், எந்த நேரத்துக்கு வரணும்?
1: இங்க எப்படின்னா நீங்க தொழில் நாங்க செய்யறத நீங்க நேராவே பாக்கலாம். இப்படிதான் செய்யறாங்க, இவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது நீங்க பாத்துட்டு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும் நீங்க ஐடியா பண்ணி கூட நீங்க பொருளை கேட்டு நீங்க அங்கேயே வாங்கிட்டு நீங்க ட்ரைனிங் வேணும்னா கூட நீங்க கூட வந்து கத்துக்கலாம்.
0: யாரெல்லாம் கத்துக்கலாங்க?
1: யார் வேணா சார், வயசு வரம்லாம் எதுவும் இல்ல சார், யார் வேணா கத்துக்கலாம்.
0: கட்டணமா இலவசமா?
1: இல்ல சார், அங்க கொஞ்சம் ஒரு சார்ஜஸ் போடுவாங்க, அந்த சார்ஜஸ் தகுந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்து அங்க வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு இதெல்லாம் இருக்கு இல்லைங்க சார், மெட்டீரியல் சார்ஜ். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் தான் போடுவாங்க. நீங்க கத்துக்கலாம், கத்துக்கிட்டே நீங்க தொழில நீங்களே செய்யலாம், அந்த அளவுக்கு கத்துக் கொடுப்பாங்க.
0: கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் சொல்றீங்க கடை வச்சு, யாரெல்லாம் பொருட்களை வாங்கிட்டு போயிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: நம்ம ஜனாதிபதி மேடம் வந்திருந்தாங்க, அவங்க ரொம்ப எங்களை பாராட்டினாங்க. அவங்க ரொம்ப மாதிரி அழகா பண்றீங்க, நல்லா செய்றீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவர்னர் வந்திருந்தாங்க, சிஎம் வந்திருக்காரு, நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சருங்க, கவர்னருங்க, அத்தனை பேருமே இங்க வந்திருக்காங்க. எங்களை வந்து ரொம்ப நல்லா பாராட்டுவாங்க. அதே போல செய்யற ஒவ்வொரு பொருளையும் அவங்க லைக் பண்றாங்க, எங்க கூட இருந்து போட்டோ எடுக்கிறாங்க. சமீபத்தில் கௌதமி மேடம் வந்தாங்க, அவங்க ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு புகழ் தான் சார் கிடைக்குமே தவிர உங்களுக்கு எதுவுமே வராது சார். எவ்வளவு டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். நீங்க அவங்களாம் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ண பண்ண உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகும். மைண்ட் வந்து எப்படி தெரியுங்களா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார் உங்களுக்கு. முனுசாமின்றவரு, அவர் பத்மஸ்ரீ அவரு, அவர் இப்ப அமெரிக்காவில் போய் ஸ்டால் போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி தொழில் மூலியமா தான் சார் கிடைக்கும். நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் நீங்க ஒரு கலைஞர் சொன்னாங்க உங்களுக்கு மரியாதை அதிகம் சார்.
0: டெரக்கோட்டா பத்மஸ்ரீ விருது வாங்கிய முனுசாமி அவர்கள் அமெரிக்காவில் எக்ஸிபிஷன் வச்சிருக்கேன் சொன்னாங்க. நீங்க எங்க எல்லாம் வச்சிருக்கீங்க?
1: இல்ல சார், அந்த வாய்ப்பு வந்து எப்படின்னா இப்பதான் வந்து ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் அவார்டுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கினா மட்டும்தான் சென்ட்ரல் லெவல்ல நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்ப அவர் வந்து பத்மஸ்ரீ அவர் வாங்கிட்டார் அவர், அதனால அவரை பெருமைப்படுத்துற விதத்துல அவருக்கு அங்க இடம் கொடுத்திருக்காங்க. அவர் இங்க மட்டும் போல வேர்ல்டு பூரா நிறைய கண்ட்ரிக்கு போய் அவர் ஸ்டால் போட்டுருக்காரு. அவர்
0: நீங்க
1: அந்த லெவலுக்கு போகணும்னா ஒன்னும் முயற்சி பண்ணணும், அதுக்கு நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், நீங்க அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நீங்க அவார்டு வாங்கிட்டீங்கனாலே கவர்மெண்ட் உங்களுக்கு ஈஸியா கொடுப்பாங்க.
0: சார், நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தமானதும் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டதும் ஒரு பாட்டு இருக்கு சார், அன்மணி கிளியில இருந்து என் தாயினும் கோயிலை

0: சார், ஒரு இனிமையான பாடலை கேட்டோம். மரச்சிற்ப விளையாட்டுப் பொருட்கள் தயாரிச்சு விற்பனை செஞ்சுட்டு வரீங்க. இந்த தொழிலுக்கு அரசு துறைகள் மூலமா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் ஏதாவது செய்யறாங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: லோன் எவ்வளவு வேணா எடுக்கலாம், எடுத்தாக்கா அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கறாங்க. சர்டிபிகேட் கிடைக்குதுல்ல சார், அதை எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் பதிஞ்சு வைக்கலாம். நாளைக்கு வந்து கவர்மெண்ட் மூலமா நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட்டிங் கிடைக்கும். ரெண்டாவது, எக்ஸிபிஷன் வாய்ப்பு நிறைய கொடுக்கறாங்க. போற வர செலவு, அங்கிருந்து நம்ம டிரான்ஸ்போர்டேஷன், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஏத்துக்குது. நம்ம பொருளை நம்ம விற்கிறோம், நல்லபடியா நமக்கு நேருக்கு நேராவே உங்களுடைய எவ்வளவு 10% நீங்க ப்ராஃபிட் வைக்கிறீங்க, அந்த ப்ராஃபிட்டோட நல்லபடியா விற்கலாம். கஸ்டமருக்கும் நீங்க விற்கிறவங்களுக்கும் நேரடி வாய்ப்பு, வேற யாரும் வந்து பையர்ஸ் யாருமே கிடையாது. நேருக்கு நேரா நீங்களே 10 ரூபாய் குறைச்சாலும் சரி, நீங்களே அதை வாங்கிக்கலாம், ஏற்றி விற்றாலும் சரி, அதுல நீங்க கஸ்டமரோட நிறைவா போவாங்க சார்.
0: மரம் என்பது இயற்கை நமக்கு வழங்கிய ஒரு வளம். அந்த மரத்துக்கு கலைநயத்தையும் உயிரோட்டத்தையும் கொடுத்து குழந்தைகளின் கைகளில் தவழும் அழகிய விளையாட்டுப் பொருட்களாக மாற்றுவது உங்களை போன்ற கைவினை கலைஞர்களின் திறமைக்கும் உழைப்புக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் சார். இன்றைய உரையாடலில் மரச்சிற்ப விளையாட்டுப் பொருட்கள் தயாரிப்பில் உள்ள நுணுக்கங்கள், தேவையான பயிற்சி, பாதுகாப்பு அம்சங்கள், சந்தை வாய்ப்புகள், அப்புறம் இந்த தொழிலின் எதிர்காலம் குறித்து பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் சொன்னீங்க. நமது பாரம்பரிய கைவினை கலைகளை பாதுகாப்பது மட்டுமில்லாம அவற்றையெல்லாம் வாழ்வாதாரமாக கொண்டுள்ள கைவினை கலைஞர்களையும் ஊக்குவிப்பது உங்களை போன்ற அனைவரின் பொறுப்பு. எங்களது அழைப்பை ஏற்று உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நேயர்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை வழங்கிய உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சார். இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: அரங்கம்
2: உழைப்பவர் அரங்கம்.
3: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மரச்சிற்ப விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் பயிற்சி ஆசிரியர், கைவினை கலைஞர், புதுச்சேரி சாரம் ஏ மணிமாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
4: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள்.
5: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சந்திரசேகரன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
6: நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரி வானொலி நிலையத்திலே நிகழ்ச்சி அமைப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். புதுச்சேரி வானொலி நிலையம் 59 ஆண்டுகளை நிறைவு செய்து 60ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த நிலையம் மிக சிறப்பாக இதுவரையிலும் பணியாற்றி வந்துள்ளது. தற்பொழுது 60ஆம் ஆண்டு துவக்கத்திலே இந்த வானொலி நிலையம் காலடி எடுத்து வைப்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். எனது வாழ்த்துக்கள்.
5: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சந்திரசேகரன் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:30. நேயர்கள் கேட்கவிருப்பது பன்னிசை மாலை நிகழ்ச்சி. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். தொடக்கமாக ஆலமாமரத்து எனத் தொடங்கும் திருப்பாணாழ்வார் பாசுரம்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது ஆயுர்வேத தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்க்கை முறை நோய்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை சிறந்த மருத்துவ முறையாக விளங்குவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதா என்பதே இந்த ஆண்டு கருப்பொருளாகும் என்று கூறினார். நீரிழிவு நோய், உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கட்டுப்படுத்த ஆயுர்வேதம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆயுர்வேதம் மிக பாரம்பரியமான சிகிச்சை முறை என்று கூறியுள்ளார். அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளாா்.

0: வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரித்துறை தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரித்துறையில் இந்தியா மேற்கொண்டுள்ள சீர்திருத்த முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் வருமான வரி செலுத்துவோருக்கு உதவி அளிப்பது, தொழில்நுட்பம் மூலம் வருமான வரி கணக்கிடுவது உள்ளிட்டவைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பம், நிர்வாகம், வரி செலுத்துவோர் என்று வரித்துறையை மூன்று பிரிவுகளாக மாற்றி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் 8வது ஆண்டு விழாவையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் 48 கோடியே 54 லட்சம் பேருக்கு ஆயுஷ்மான் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 13 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இந்த விருதை பஞ்சாப் வேளாண் அமைச்சர் திரு குர்மீத் சிங்கிடம் வழங்கினார். சர்வதேச சைகை மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் மனித உரிமைகள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு நாட்டின் சைகை மொழி மூலம் செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உலக செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் அமைப்பின் 75வது ஆண்டு விழாவும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த அமைப்பின் சார்பாக வரும் 27ஆம் தேதி வரை செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஐநா சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சர்வதேச சைகை மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொருளாதார சவால்கள், இயற்கை பேரிடர்கள், அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் இருப்பது அவசியம் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழும் சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். கொல்கத்தா அமலாக்கப் பிரிவு தனியார் பொறியியல் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்புடைய 16 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக கொல்கத்தா, தில்லி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கப் பிரிவு கூறியுள்ளது. பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் 3 தலைவர்களை டாக்கா நீதிமன்றம் சிறையில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி டாக்காவின் குல்ஷான் பகுதியில் இவர்கள் தலைமையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியின்போது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதை அடுத்து நீதிமன்றம் சிறையில் அடைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு பர்கானா, மித்னப்பூர், புருலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம்

0: கூறியுள்ளது. கொல்கத்தாவில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. கோராபுட் ராயகடா இடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இம்மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் ஸ்கீட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 48-25 என்ற புள்ளிக் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மணன் இங்கிலாந்தின் விக்டர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டமிழந்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற இந்தியா ஏ அணி 339 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 10 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம், ஏனெனில் நாங்கள் தொழிலாளி மக்களோடு ஒன்று சேர்ந்து நிற்கிறோம் என்று உறுதியாகவும் உரத்து கூறினாள் சோஃபியா. அவர்களிடம் எங்களுக்கு ஒரு மகா சக்தி மறைந்து கிடக்கிறது. அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். அவர்களது மதிப்பும் சக்தியையும் அவர்களை உணர செய்ய வேண்டியதே முக்கியம். அதை உணர்ந்துவிட்டால் அவர்கள் உடனே சுதந்திரமாக தாமே வளர்ச்சி பெற தொடங்குவார்கள்.
4: சோஃபியாவின் பேச்சு தாயின் இதயத்திலே பற்பல உணர்ச்சி கலவைகளை உண்டாக்கியது. ஏதோ ஒரு காரணத்தால் அவள் சோஃபியாவுக்காக நட்புரிமையோடும் மனத்தாங்கல் இல்லாத ஒரு அனுதாபத்தோடும் வருத்தப்பட்டாள். இம்மாதிரியே அவள் எளிய வார்த்தைகளை புரியும் வார்த்தைகளையே மென்மேலும் பேச வேண்டுமென தாய் விரும்பினாள். உங்களது சிரமங்களுக்கெல்லாம் பலனளிக்கப் போவது யார் என்று அமைதியுடன் கேட்டாள் தாய்.
3: நமக்கு ஏற்கனவே விருது கிடைத்துவிட்டது என்றாள் சோஃபியா.
4: அந்த வார்த்தைகள் பெருமிதத்தோடு ஒலிப்பதாய் தாய்க்கு தோன்றியது.
3: நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கை பாதையை கண்டுபிடித்திருக்கிறோம். அதுவே எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது. நமது இதயங்களின் பரிபூர்ண சக்திகளோடு நாம் வாழ்கிறோம். வாழ்க்கையில் நாம் இதைவிட வேறு என்னதான் எதிர்பார்ப்பது?
4: தாய் அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டு மீண்டும் மீண்டும் சிந்தித்தாள். மிக்கேலுக்கு இவளை பிடிக்காது. அந்த இனிய காற்றை நெஞ்சு நிறைய சுவாசித்தவாறு அவர்கள் விரைவாக ஆனால் அவசரமின்றி சென்றார்கள். தான் ஏதோ ஒரு புண்ணிய யாத்திரை செல்லப்போவது போல் தாய்க்கு தோன்றியது. தூர தொலைவில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு அந்த தேவாலயத்தில் உள்ள அற்புத சக்தி வாய்ந்த தெய்வத்துக்கு

ஒரு விடுமுறை பிரார்த்தனைக்காக குழந்தை பருவத்தில் மகிழ்ச்சி பொங்க சென்று வந்த நினைவை தாய் ஞாபகப்படுத்தி பார்த்தாள். சமயங்களில் சோஃபியா வானத்தை பற்றியோ காதலை பற்றியோ இனிமையான குரலில் ஏதாவது ஒரு புதிய பாட்டை பாடுவாள், அல்லது வயல் வெளிகளை பற்றியும் பாடியுள்ள பாடல்களை ஒப்புவிப்பாள். தாய் அதெல்லாம் கேட்டு புன்னகை புரிவாள். தன்னை மறந்து அந்த பாடல்களின் இனிமையில் மனம் இழந்து அதன் தாள லயத்திற்கு தக்கவாறு தலையை ஆட்டிக்கொள்வாள். அவளது இதயத்துக்குள்ளே வேநீர்கால இரவில் கமகமவென்று மனம் வீசும் ஒரு சிறு அழகிய நந்தவனத்தில் இருப்பதைப் போல் அமைதியும் தன்மையும் சிந்தனையும் நிரம்பியிருந்தது. அவர்கள் தாங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு மூன்றாவது நாளன்று வந்து சேர்ந்தார்கள். தார் எண்ணெய் தொழிற்சாலை எங்கே இருக்கிறது என்பதை தாய் வயலில் வேலி பார்த்து கொண்டிருந்த ஒரு முச்சிக்கிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். இதன்பின் அவர்கள் மரம் செறிந்த செங்குத்தான பாதையின் வழியே நடந்து சென்றார்கள். அந்த பாதையில் மர வேர்கள் படிக்கட்டுகளைப் போல் குறுக்கும் மறுக்குமாக ஓடி நடப்பதற்கு வசதி அளித்தன. நிலக்கரி தூளும் மரத்துண்டுகளும் தார் எண்ணெயும் படிந்த ஒரு இடத்தில் வந்து அந்த பாதை முடிந்தது. ஒரு வழியாக நாம் வந்து சேர்ந்து விட்டோம் என்று சாவகாசமாக சற்றும் முற்றும் பார்த்து கொண்டு கூறினாள் தாய். மரைக்கிளைகளாலும் கம்புகளாலும் கட்டப்பட்ட ஒரு குடிசைக்கு முன்னால் ஒரு மேஜை கிடந்தது. மூன்று பலகை கொண்ட அந்த மேஜை தரையோடு அறையப்பட்ட ஒரு மர குதிரையின் மீது இருந்தது. உடம்பெல்லாம் தார் எண்ணெய் படிந்திருக்க தனது சாட்டையின் முன்பக்கம் முழுவதும் திறந்து விட்டவாறு ரிப்பின் அந்த மேஜை அருகே உட்கார்ந்து எப்பிமோடும் வேறு இரு இளைஞர்களோடும் சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். தம்மை நோக்கி வந்த அந்த பெண்களை முதன் முதலில் கண்டவன் ரிப்பின்தான். அவன் தன் கையை நெற்றிக்கு நேராக உயர்த்தி பிடித்து கூர்ந்து பார்த்துவிட்டு மௌனமாக அவர்களது வரவை எதிர்நோக்கியிருந்தான். தம்பி மிகாயில், சௌக்கியமா என்று தூரத்தில் இருந்தவாறே கூறினாள் தாய். அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து அவர்களை நோக்கி நிதானமாக நடந்து வந்தான். தாயை அடையாளம் கண்டு கொண்டவுடன் அவன் சட்டென்று நின்று புன்னகை புரிந்தவாறே தனது கரிய கரத்தால் தன் தாடியை வருடி விட்டு கொண்டான். நாங்கள் பிரார்த்தனைக்கு போகிற போக்கில் என்று கூறிக்கொண்டே முன்வந்தாள் தாய். போகிற வழியில் என் சகோதரனை பார்த்துவிட்டு போகலாமே என்று நினைத்தேன். இவள் என் தோழி ஆனா. தன்னுடைய குயக்தியை கண்டு தானே பெருமைப்பட்டவளாய் தாய் ஓரக்கண்ணிட்டு சோஃபியாவின் கண்டிப்பும் ஆழ்ந்த உணர்வும் நிறைந்த முகத்தை பார்த்தாள். வணக்கம் என்று ஒரு வறண்ட புன்னகையோடு அவள் கையை பிடித்து குலுக்கினான் ரிப்பின். சோஃபியாவுக்கு வணக்கம் செலுத்தினான். பொய் சொல்லாதே, நீ இப்போது ஒன்றும் நகர்ப்புறத்தில் இல்லை. இங்கு நீ எந்த பொய்யுமே சொல்ல தேவையில்லை. எல்லோரும் நம்மவர்கள்தான். தான் இருந்த இடத்திலிருந்தே எப்பும் அந்த யாத்திரிகைகளை கூர்ந்து பார்த்தான். பிறகு தன் பக்கத்தில் இருந்த தோழர்களிடம் ரகசியமாக ஏதோ சொன்னான். அந்த பெண்கள் இருவரும் அருகே நெருங்கி வந்தவுடன் அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து அவர்களுக்கு மௌனமாக வணக்கம் செலுத்தினான். அவனது சகாக்கள் அந்த விருந்தாளிகள் வந்ததையே கவனிக்காதவர்கள் மாதிரி அசைவற்று உட்கார்ந்திருந்தார்கள். நாங்கள் இங்கே பாதிரியார்கள் மாதிரி வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பெலக்கையாவின் தோளில் லேசாக தட்டினான் ரிப்பின். யாருமே எங்களை பார்க்க வருவதில்லை. முதலாளி அயலூருக்கு போயிருக்கிறார். அவர் மனைவி ஆஸ்பத்திரியிலே கிடக்கிறாள். அதனாலே அநேகமாக இங்கே எல்லாம் என் மேற்பார்வைதான். சரி, உட்காருங்கள். ஏதாவது சாப்பிட விரும்புவீர்கள் இல்லையா? எப்பம் நீ போய் கொஞ்சம் பால் கொண்டு வா. எப்பும் அந்த குடிசைக்குள்ளே நுழைந்தான். அந்த யாத்ரிகர்கள் தங்கள் முதுகில் தொங்கிய பைகளை கீழே இறக்கினார்கள். நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த ஒரு இளைஞன் எழுந்து வந்து மூட்டையை இறக்கி வைப்பதற்கு உதவி செய்தான். உருண்டு திரண்டு பரட்டை தலையுடன் அவனது தோழன் ஒருவன் மேஜையின் மீது முழங்கைகளை ஊன்றியவாறு உட்கார்ந்திருந்தான். தனது தலையை சொரிந்து கொண்டும் ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துக் கொண்டும் அவன் அவர்களை கூர்ந்து பார்த்தவாறே ஏதோ சிந்தித்தான். தார் எண்ணெயின் கார நெடியும் அழுகி போன இலை குவியல்களின் நாற்றமும் சேர்ந்து அந்த பெண்களின் புலன்களை கிறக்கின. அவன் பெயர் யாகல் என்று அந்த நெட்டை வாலிபனை சுட்டிக்கொண்டே சொன்னான் ரிப்பின். அடுத்தவன் பெயர் இக்னாத். சரி, மகன் எப்படி இருக்கிறான்? சிறையில் இருக்கிறான் என்று பெருமூச்சுடன் சொன்னாள் தாய். மறுபடியுமா என்றான் ரிப்பின். அவனுக்கு சிறைப்பிடித்து போயிற்று போல இருக்கிறது. இக்னாத் பாடுவதை நிறுத்தினான். யாகவ் தாய் கையிலிருந்த கைத்தடியை வாங்கி கொண்டே சொன்னான், உட்காருங்கள் அம்மா. ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள் என்று சோஃபியாவை பார்த்து சொன்னான் ரிப்பின். ஒன்றும் பேசாமல் அவள் ஒரு மரக்கட்டையின் மீது அமர்ந்து ரிப்பினையே கவனித்துக் கொண்டிருந்தாள்.
அவனை அவர்கள் எப்போதும் கைது செய்தார்கள் என்று கேட்டுக்கொண்டே தாய் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு

0: எதிராக உட்கார்ந்து தலையை ஆட்டினான் ரிப்பின். நிலவனா, உனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. ஆமாம், எல்லாம் சரியாய்த்தான் இருக்கிறது. பழகி போய்விட்டதா? இல்லை, எனக்கு அது ஒன்றும் பழகி போய்விடவில்லை. ஆனால் அதை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை. என்றான் ரிப்பின். நல்லது, அதை பற்றி எங்களுக்கு சொல்ல. எப்பிம் ஒரு ஜாடியில் பால் கொண்டு வந்தான். மேஜை மீதிருந்த கோப்பையை எடுத்து அதை அலம்பிவிட்டு அதில் பாலை ஊற்றினான். பிறகு தாய் கூறிக்கொண்டிருக்கும் கதையை அவன் காதில் வாங்கி கொண்டே அந்த பால் கோப்பையை சோஃபியாவிடம் நீட்டினான். சத்தமே செய்து விடாதபடி சாமான்களை புழங்குவதில் அவன் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்தான். தாய் அந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்த பின்னர் ஒரு மௌன அமைதி நிலவியது. அந்த சமயத்தில் யாரும் யாரையுமே பார்க்கவில்லை. இக்நாத் மேஜையின் முன்னிருந்தவாறே மேஜை பலகை மீது நகத்தால் கீழே கீறி கொண்டிருந்தான். எப்பிம் ரிப்பினுக்கு பின்னால் வந்து அவனது தோளின் மீது தன் முழங்கையை ஊன்றியவாறு நின்றான். யாகல் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து தனது கைகளை கட்டிக்கொண்டு தலையை தொங்க விட்டுவாரிருந்தான். சோஃபியா அந்த முஜுக்குகளை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1615 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1615 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 1:07.
1: நேர்களுக்கு வணக்கம். இது முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். என்னோட கூட இன்னைக்கு நிலையத்தில் இணைந்து இருக்கிறாங்க மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர், ஜிப்மர் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் கே அறிவழகன். சார் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: நிலையத்துக்கு வந்ததுக்கு நன்றி. குறிப்பா இன்றைக்கு வந்து குழந்தை அப்படின்னாலே அது ரொம்ப ப்ரெஷஸ், நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆனா இப்போ ஒரு சில குழந்தைகளை ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லும் போது சிறப்பு குழந்தைகள், ஒரு உளவியல் ரீதியாக அவங்களை நம்ம வகைப்படுத்துறோம்.
2: சிறப்பு குழந்தைகள், ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும் பொழுது மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தனித்துவமாக செயல்பட முடியாமல் மற்றவர்களோட ஆதரவோட அரவணைப்போட இல்லை தேவைப்படுற அந்த மாதிரி ஆதரவோ உதவி தேவைப்படுற குழந்தைகளை தான் நம்ம சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்னா இந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், ADHD இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவுத்திறன் குறைபாடுள்ள குழந்தைகள் சொல்லுவாங்க. கற்றல் குறைபாடு அதான் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக லைக் கேட்கும் திறன் இழந்தவர்கள், பார்வை திறன் இழந்தவர்கள், அதுக்கப்புறம் நடக்கிறதுல செரபல் பேலசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகிற குழந்தைகளை நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
1: சரி, இப்போ நிறைய வகைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒவ்வொன்றும் எந்த மாதிரியான உதவி தேவைப்படுது? இப்போ ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு ஒரு வித்தியாசமான உதவி தேவை. ADHD அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னா அது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சரி, இந்த வகைகளை கொஞ்சம் விரிவாக நம்ம பேசலாமே. இப்போ ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு திறன்களை வெளிப்படுத்துவாங்க, என்ன

0: குறைபாடுகள் அவங்க கிட்ட இருக்குது, அவங்களை எப்படி அட்டென்ட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லு.
1: ஆர்டிசம் சொல்லும் பொழுது அது பர்வசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா சில டொமைன்ஸ்ல சில கேட்டகரிஸ்ல அந்த குழந்தைகளோட வளர்ச்சியில காணப்படும். டெவலப்மெண்டலி அவங்க டிலேவா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன்ஸ், பேச்சு திறன்ல, பேச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, கம்யூனிகேட் காம்ப்ரஹெண்ட் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறது, சோஷியலாக இதுவாக இருக்கிறது, இதிலெல்லாம் பின்தங்கி இருப்பாங்க. இதோட வளர்ச்சியெல்லாம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலேஷன்ஷிப், மற்றவங்க கூட பழகிறதுல டெவலப்மெண்டலி இதெல்லாம் வந்து அவங்க பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க, பின்தங்கி இருப்பாங்க. அதோடு சேர்த்து ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த அறிவுத்திறன் குறைபாடும் சேர்ந்துருக்கும். அதாவது மைல்ட் டு மாடரேட் லெவல் ஆஃப் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டியும் அவங்களுக்கு சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளை இதை வந்துட்டு ஒரு 2 வயசுக்குள்ளாவே நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி அடைய அடைய அந்த அம்மாவை பார்த்து சிரிக்கிறது, இல்லை அவங்க கிட்ட பேசுகிறவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது சோஷியல் ரெசிப்ராக்கெட், லைக் இன்னும் அந்த சிரிக்கிற தன்மை, ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த நார்மல் சைல்டுன்னு சொல்கிறோம்.
0: வளர்ச்சி
1: அப்போது இதிலெல்லாம் இல்லாத பொழுது, இதெல்லாம் பின்தங்கி இருக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் டவுட்டில் வைக்கலாம். டவுட்டில் வச்சுட்டு அதை வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட நம்ம கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய நம்ம காட்டும் பொழுது இல்லை இது பண்ணும் பொழுது அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டிசம் ரிலேட்டட் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம்.
0: சரி, என்ன மாதிரியான அறிகுறிகளை நம்ம அடையாளமாக எடுத்துக்கிட்டலாம்?
1: இந்த ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு வந்துட்டு இந்த இட்ஸ் அ பர்வசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர், இது வந்துட்டு இந்த குழந்தையோட எல்லா விஷயத்துலையுமே கம்யூனிகேஷனில், சோஷியலாக அவங்க கிட்ட ரெசிப்ரோகேட் பண்ணுறதுல, அதில் எல்லாத்துலேயுமே அவங்க பின்தங்கி இருப்பாங்க
0: 2 வயசு வரைக்கும்.
1: ஆமாம், 2 வயசுக்குள்ளே நம்ம இதை டயக்னாஸ், 2 வயசுல நம்ம டயக்னாஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஒரு நார்மலான சில்ட்ரன் ஒரு 2 இயர்ஸில் எப்படி அவங்க டெவலப்மெண்ட்லி அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. இதில் வந்து மாறுபட்டு பின்தங்கி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படுறவங்க தான் இந்த ஆட்டிசம் சில்ட்ரனாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்துட்டு குறைபாடுகள் இருக்கும்பொழுது அதை நம்ம கண்டறிஞ்சு இல்லை பார்த்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டாக்டர் ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷனில் போகும்பொழுது அவங்க நமக்கு அதை விளக்கி சொல்லுவாங்க. இப்போ ஆட்டிசமோட அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் சயின்ஸை நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து சில விஷயங்களை நம்ம கவனிக்கக்கூடியது. இது வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன், அந்த கம்யூனிகேஷனில் ஃபஸ்ட்டு. இப்போது எல்லோரும் வந்து குழந்தைகளும் அந்த ஐ டு ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணும். அம்மாவை பார்க்குறது, அம்மா பேசும்போது, சிரிக்கும்போது, அதை ரெசிப்ரோகேட் பண்ணுறது, சிரிக்கிற மாதிரி பார்க்குறது, இதெல்லாம் இது ஆட்டிசம் சில்ட்ரனில் கம்மியாக இருக்கும், டிலேடாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சிலையும் டிலேடாக இருப்பாங்க, பேசுகிறதும் அவங்க டிலேடாக இருப்பாங்க. சோஷியல் கம்யூனிகேஷன் ஐ டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது இதுவாக இருப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்பீச் டெவலப்மெண்ட்டும் டிலேடாக இருக்கும், எக்ஸ்பிரசிவாக இது பண்ண மாட்டாங்க, எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, ஸ்டீரியோடைப்டு பிஹேவியர். அந்த குழந்தைங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சில கை கால் அசைவு, ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறது, இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை அதை திரும்பி ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி,
0: ஒரே விஷயத்தை பண்ணிட்டு,
1: ஆமாம், அந்த ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கும், அந்த மேனரிசம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சென்சரி திங்ஸ் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நாய்ஸ் வந்துட்டு ஒரு சில நாய்ஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அதை பிடிக்காது, பயப்படுற மாதிரி இருப்பாங்க. சில அந்த சாஃப்டான கிளாத்து இல்லை சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிளாத்ஸ்லாம் இருக்கீங்களா, ஸோ அதெல்லாம் ரொம்ப அவங்க டச் பண்ணுறது, அதை அவங்க மேலே படும்போது அதை நிராகரிக்கிறது இல்லை அதை ரியாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் இதுவாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இதெல்லாம் டிலேடாக இருக்காங்க அப்படின்னும்போது நம்ம அதை கொஞ்சம் கவனித்து அதை முறையான ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு குழந்தைகள் நல நிபுணர்கிட்ட கொண்டு போய் காட்டும்போது அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேரண்ட்ஸுக்கு நாங்கள் பார்க்கும்போது என்னன்னா அந்த ஏர்லி வார்னிங் சயின்ஸே வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்க முடியல, அதை நார்மலைஸ் மாதிரி, லைக் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆகட்டும், இப்போ தானே குழந்தை, இது கொஞ்சம் டிலே தான், இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணும், இப்போ தானே 2 வயசாச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கொஞ்சம் டிலே பண்ணி கூட்டு வராங்க. இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது இந்த அவேர்னஸ் வர வர, பட் ஆனால் இருந்தாலும் அந்த பின்தங்கிய விஷயத்துலலாம் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்னும் அந்த அவேர்னஸ்லாம் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் சயின்ஸ் நம்ம ஆட்டிசம் சில்ட்ரன்.
0: பொதுவாக வந்து ஒரு தாய் இல்லை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் இதை கவனிக்க தவறக்கூடாது. ஒரு 2 வயசுக்குள்ள நார்மலாக ஒரு குழந்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கான்றதை கண்காணிக்கணும்,
1: கண்டுபிடிக்கணும்.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
1: ADHD அப்படின்னு நீங்க அடுத்த ஒரு கண்டிஷன் சொன்னீங்க, அதாவது அட்டென்ஷன் டெபிசிட். அட்டென்ஷன் டெபிசிட்னா கவனக்குறைவு இல்லையா? ஓகே, கவனக்குறைவு மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ்னா ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய, எந்த நேரமும் குச்சிட்டு துள்ளிக்கிட்டு ஒரு இடத்துலயே கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டியான்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல அமைதியா இருக்காத ஒரு குழந்தை, அவங்களதான் இப்படி ADHDன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? சரி, இப்போ இந்த ADHD வேற என்ன, எந்த ஏஜ்க்குள்ள கண்டுபிடிக்கணும்?
2: ADHD நமக்கு அந்த குழந்தைங்க பார்க்கும்போதே அவங்களை வந்துட்டு தெரிஞ்சிடும், லைக் அந்த குழந்தைங்களோட நிலைமை என்னன்றதை தெரிஞ்சிடும். ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கிறது, ரொம்ப டிஸ்ட்ராக்டிவா இருக்கிறது, லைக் இன்னும் ஒரு வீட்டில் ஒரு திங்ஸ் வச்சா இது பண்ணாத போட்டி இறக்குது. இது வந்து நார்மலாகவே எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திங்ஸ் மேலே அவங்களோட
1: கவனம்
2: துரு துருன்னு இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த விளையாடுறது ஓடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த 5 இயர்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதை கவனிக்காமல் அவங்க இருக்கிறது, அதில் கவனம் செலுத்தாமல் போகிறது. ரெண்டாவது வந்துட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு இறக்கிறது இல்லை இது பண்ணி வைக்கிறது. ஸோ ரொம்ப எக்ஸசிவாக அந்த மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், யூஸ்வலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கிற மாதிரி.

0: ஒரு இடத்துல உட்காருது, ஒரு ஒரு 10 seconds, ஒரு 15 seconds, இல்ல ஒரு நிமிஷம் உட்காருது கூட, ஒரு ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் உட்காருது கூட ஒரு பிளேஸ்ல அது ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் மூவ் ஆன் பண்ணிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி சில்ட்ரன் நம்ம அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், ADHD சில்ட்ரன்ஸ். இது வந்துட்டு ஃபர்தரா நம்ம கொஞ்சம் இதை கவனிக்காம நம்ம இது பண்றோம்னா அது எஜுகேஷனல் வைஸா, படிப்பு வைஸா அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் பாதிப்புகளை உண்டாக்குற மாதிரி இருக்கும். பின்தங்கிய நிலை, படிக்கிறது வந்துட்டு புரிஞ்சிக்காம, இல்ல சோ இந்த மாதிரி இந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்கள கண்டுபிடிச்சு நம்ம அதுக்காக அதே மாதிரி நம்ம குழந்தைகள் நிபுணர்ல கொண்டு வந்து காட்டும்பொழுது அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சில அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குமே அசஸ்மெண்ட் இருக்கு, சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கு, இல்ல அதற்கான அசஸ்மெண்ட் இருக்கு. அதை பண்ணி அவங்க அந்த நிலை எந்த நிலையில இருக்காங்க, என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, சிவியரா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, மைல்டா இருக்கா, இதுல டிஃபரன்ஸ் நிலையம் அது என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க.
1: ஓகே, இப்போ நார்மலாவே குழந்தைகள் வந்து துருத்துருன்னு தான் இருக்கு. பெரும்பாலும் வந்து துருத்துருன்னு இருக்கிற குழந்தைகள் வந்து நம்ம சொல்றது கவனிக்கவே கவனிக்க மாட்டாங்க. இப்போ இதை வச்சே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிருந்தோம் அவங்களுக்கு இந்த ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, சிலர் வந்து சும்மாவே தொட்டதுக்கெல்லாம் லைட்டா ஒரு தும்ன உடனே கொண்டு போய் டாக்டர் கிட்ட ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு கேக்குற பெற்றோர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர குழந்தைகள் நிறைய இருப்பாங்க இல்லையா பெற்றோர்.
0: இந்த மாதிரி குழந்தைகளை கொஞ்சம் ஓவர் ஆக்டிவா இருக்கிற குழந்தைகள் கூட்டு வருவாங்க தான். எல்லா குழந்தைகளுக்குமே அந்த ADHD இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில குழந்தைகள் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் பேசிவா இருப்பாங்க, பொறுமையா செய்யறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ ஆக்டிவா இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருமே ADHD இருக்குதுலாம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது, எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, எந்த சமயத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல உட்காரது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், ஒரு லாங் டைம், ஒரு 1 minute 2 minutes கூட அவங்களால உட்காரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் நம்ம சொல்ற விஷயங்களை கவனிக்க மாட்டாங்க, இல்லை நம்ம அது ரொம்ப டிஸ்ட்ராக்டிவாக இருக்கும், ஒரு சின்ன ஏதாவது சத்தம் கேட்டாலோ இல்லை வேற ஏதாவது கேட்டால் கூட அவங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க, செய்கிற வேலையிலேருந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
1: ரெட் ஃபிளாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு ரெட் ஃபிளாக் இருந்தா டப்பு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிடலாம், இது கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ரெட் ஃபிளாக் ஏதாவது இருக்கா?
2: ஹைப்பர் ஆக்டிவ், அட்டென்ஷன் சரியா கவனிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாவே நம்ம
1: அப்ப எல்லாருக்குமே அது ஒரு பயம் வந்துருமே, ஐயோ இது துள்ளிக்கிட்டே இருக்குதே ஒரு இடத்துல இல்லாம.
2: இல்ல இல்ல அப்படி இல்ல, இதுக்குதான் வந்துட்டு நம்ம இந்த நார்மல் சில்ட்ரன் நமக்கு வந்துட்டு ஆக்டிவா இருக்கிறதும் இந்த ADHD சில்ட்ரனுக்கும் நிறைய இந்த வித்தியாசங்கள் அந்த பிஹேவியர் மேனிஃபெஸ்டேஷனே அது தெரிஞ்சிடும். நடத்தைகளில் மாறுபாடு உள்ள குழந்தைகள் துரு துரு துருன்னு இருக்கிறது, இது வந்துட்டு எல்லா குழந்தைங்களும் நார்மலாக இருக்கிற குழந்தைகள் துரு துருன்னு இருக்கிற விஷயங்கள் வேற, ஆனால் இந்த ADHD குழந்தைகள் இருக்கிறது அது வித்தியாசமாக இருக்கும். சிட்டி இருக்கிற குழந்தைங்களோட அம்மா வந்து சொல்லும்பொழுதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, எக்ஸாஸ்டடாக இருக்கு, எல்லாத்தையும் துரு துருன்னு போட்டுருணும், எது விளையாடுறது ஒரு சூடான பாத்திரமோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயமோ இதெல்லாம் வைக்கிறதுக்கே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது, இது எல்லா குழந்தைங்களும் இருக்கும். பட் எஸ்பெஷலி இந்த பசங்கள்லாம் ரொம்ப துரு துருன்னு இருக்கிறதுனால இதை எடுத்து வைக்கிறதுக்குள்ள அங்கே போயிடுவாங்க, அதை எடுத்து
3: கொண்டு போனோம்னா இந்த குழந்தைய ஒரு டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் இருப்பாங்க, ஃபிசியோ தெரபிஸ்ட் இருப்பாங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட் இருப்பாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டீம் ஒர்க். அந்தந்த குழந்தைகளுக்கு அந்தந்த நீட் என்னென்ன தேவைகள் இருக்கோ ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் IQ அசஸ்மெண்ட்டை நம்ம பண்ணி பார்க்கறது, IQ அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது நம்ம இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கான ஸ்க்ரீனிங் டூல்ஸ் இருக்கும். ஆர்டிசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆர்டிசமுக்கான ஸ்க்ரீனிங் டூல் இருக்குது, ADHD சில்ட்ரனுக்கான அவங்களுக்கான ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அதோட ரேஞ்சஸ் என்ன, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போது நம்ம ப்ராப்பரான இன்டர்வென்ஷனை பிளான் பண்ண முடியும், ப்ராப்பரான ரெஃபரலில் நம்ம கொடுக்க முடியும். லைக் இவங்க ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்கிட்ட போங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட், இப்போ ஸ்பீச் டிலேவாக இருக்குது குழந்தைங்களுக்கு இது பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கான துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட அப்படி நம்ம அனுப்பும்போது ஏர்லியாகவே அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குழந்தைங்கள அதை பிக்கப் பண்ணிட்டு ஈஸியாக வரதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு அகடமிக்காக அவங்களுக்கு டிலேவாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங் சொல்லுவாங்க, அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங்னா டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் லிவிங், நம்ம ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நம்ம சட்டை போட்டுக்கிறது, நம்ம குளிக்கிறது, நமக்கு தேவையான சில வேலைகள், அந்தந்த ஏஜ் கிரைட்டேரியாவில் என்னென்ன வேலைகள் அந்த குழந்தைகள் செஞ்சுக்க முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாங் ரன்ல என்ன ஆகும்னா இந்த குழந்தைகளெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ எந்தெந்த பிரச்சனைகள் சொன்னோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிசம்னா இந்த கம்யூனிகேஷன், இந்த ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர், சென்சரி இஷ்யூஸ், இந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் டிலேவாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிலேவாக ஆவாங்க. கட்ட அவங்களோட வயசு கூட கூட அவங்க என்ன விஷயத்துலலாம் இம்ப்ரூவாக இருக்கணுமோ, என்ன விஷயத்துலலாம் அவங்களுக்கு இம்ப்ரூவாக இருப்பாங்களோ

0: அதெல்லாம் பின்தங்கி போயிடுவாங்க, டிலே ஆயிடுவாங்க. நம்ம இதை சீக்கிரமா இதை கண்டுபிடிக்காம நம்ம அப்படி விட்டோம், இல்லை இதுக்கான இன்டர்வென்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும்பொழுது இது லேட்டர் லைஃப்ல அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்றதா இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் கம்யூனிகேஷன், இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்னா ரொம்ப துருத்துருன்னு இருக்கு, அவசரப்பட்டு பேசுறது, கவனிக்காம இது பண்றது. சில சமயத்தில் முந்திரி கொட்டன்லாம் சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக்க அந்த பர்சன் வந்துட்டு துருத்துருன்னு இருக்கிறாங்கன்னு சொல்றதை குறிக்குது. பட் ஆனால் இந்த ஏடிஹெச்டி சில்ட்ரனோ இல்லை இவங்களை பார்க்கும்போது இது ரொம்ப அவசர அவசரமா செய்யறது, அவசரமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களுக்கு சோஷியல் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை உண்டு பண்றதா இருக்கலாம். லைக் நோ பீப்பிள் வில் உங்களை புள்ளி பண்ணுவாங்க, அவங்களோட சோஷியல் இன்ட்ராக்ஷன்ல அது இதுவா இருக்கும்.
1: ஸ்பீடுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இப்ப சிலரால ஒரு விஷயத்த வந்து ஒரு மணி நேரத்துல பண்ண முடியும், ஒரு சிலரால அதை 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே.
0: அது மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் லைக் நோ துரு துருன்னு இருந்து அதை முடிச்சிருந்தது நல்ல விஷயம் தான். பட் ஆனா அது எப்படி முடிக்கிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் நோ உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும், அதை வந்துட்டு நார்மலான அக்செப்டபிள் ரேஞ்சில் அதை பர்ஃபார்ம் பண்ணணும், அதை செய்யணும். இதே வந்துட்டு நிறைய எரர்ஸாவோ நிறைய விஷயம் தப்பாவோ அதை பண்ணால் அது ப்ரூஃப்ஃபுல்லாக இருக்காது இல்லையா. ஸோ குவாலிட்டியாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா ஃபைன், பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: ஒரு 3 மணி நேரம் தேர்வை 3 மணி நேரத்துக்குள்ள 2.5 மணி நேரத்துலயே முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் செக் பண்ணக்கூடிய மாணவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஸ்பீடுக்கும் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன?
0: இப்போ இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற சில்ட்ரன்ல வந்து நாங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா லைக் நோ வை கான்ட் யூ ட்ரெயின் தம் அண்ட் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். லைக் நோ அவங்களுக்கு எக்ஸசிவான எனர்ஜி இருக்குது, அதிகப்படியான எனர்ஜி இருக்குது, அதை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க டிஸ்ட்ராக்டிவாக பண்ணிட்டே இருக்காங்க, ஓடுறது இங்கே ஓடுறது இது செய்யறது அதை செய்யறது அப்படின்றது. ஸோ வை கான்ட் யூ புட் த சில்ட்ரன் இன் டு அ ரன்னிங் லைக் நோ அத்லெட்டிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதை பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற எக்ஸசிவான எனர்ஜியை யூஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் இன் டு அடாப்டிவ் வே, அதுக்கான ரிசல்ட் கிரெடிட் கிடைக்கிற மாதிரி நீங்கள் மாத்துறீங்க.
1: ஸோ ஒரு ஃபுட்பால்
0: அனாவசியமாக அவங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, தேவையில்லாமல் அவசியம் இல்லாத விஷயங்களுக்கு அவங்க எனர்ஜி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, இதை வந்துட்டு ஏன் இந்த எக்ஸசிவ் எனர்ஜி இந்த டிஃபிஷியட்டை ஏன் நம்ம அதை ஒரு பிளஸ்ஸாக மாற்றிக்கக்கூடாது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி லைக் நோ ஸ்பின்னிங்கு இல்லை வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அதை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மோர் அப்ரோப்ரியேட் அண்ட் அடாப்டிவ் வே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
1: ஆட்டிசம் பேசிட்டோம், ADHDன்ற ஒரு குறைபாடை பேசிட்டோம், இன்னும் வேற என்னென்ன இருக்கு?
2: இன்டலெக்சுவல்
1: டெஃபிஷியன்சி, அதாவது அறிவுத்திறன் குறைபாடு.
2: இப்போ இந்த இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு பொதுவாக இப்போ நம்ம ஆட்டிசம்னு எடுத்துருத்தாலும் டென்ஷன் டெஃபிஷியட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் எடுத்தாலும் இதில் வந்து பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த அறிவு வளர்ச்சி குறைபாடும் சேர்ந்து இருக்கும், கோ எக்ஸிஸ்ட் வித் திஸ் ஆர்டிசம். ஆர் எல்ஸ் வி கேன் சே லைக் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி கோ எக்ஸிஸ்ட் வித் ஆர்டிசம் ஆர் ADHD அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த அறிவுத்திறன் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு பின்தங்கிய நிலையில தான் இருப்பாங்க, அது டெவலப்மெண்டலி டிலேடாக இருப்பாங்க. டெவலப்மெண்டலி டிலே அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்டல் டிலேன்னா அவங்களோட பேச்சு டிலேவாக இருக்கும், அவங்களோட மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது இதெல்லாம் வந்து டிலேவாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
1: நடக்கிறது கொஞ்சம்
2: நாள் தள்ளி தள்ளி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட புரிதல் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, புரிஞ்சுக்கிறது திறமையாக. வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா கிளாசிஃபை பண்ணலாம். இதுல 69 அதாவது 70 கீழே இருக்கிறவங்க இன்டலாக்சுவல் டிசபிலிட்டின்ற கேட்டகரியில வந்துருவாங்க. 70 கம்மியாக இருக்கிற குறைபாடு உள்ள குழந்தைங்களை 69 நம்ம பின்தங்கிய நில இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி உள்ள குழந்தைகள் அப்படின்றத சொல்கிறோம். ஐக்யூ அறிவுத்திறன் வந்து 69 கீழே இருக்கிறவங்க, 69 இருக்கிறவங்கள நம்ம குறைபாடு உள்ள குழந்தைகள் சொல்கிறோம். அதுலேயும் வந்து ஒரு 4 கிரைட்டேரியா கேட்டகரிஸ் இருக்குது, அதில் மைல்டுன் இருக்குது, மாட்ரேட் கேட்டகரின்னு இருக்குது, சிவியர் இருக்குது, ப்ரொஃபவுண்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ப்ரொஃபவுண்டுன்னா ஐக்யூ வந்து லெஸ் தென் 20 இருக்கிறவங்க, 20 கீழே இருக்கிறவங்கள நம்ம ப்ரொஃபவுண்டுன்னு சொல்கிறோம். அந்த 20 34 இருக்கிற கேட்டகரியை நம்ம சிவியர் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இதே வந்து அந்த 35 50 இருக்கிறவங்கள மாடரேட் கேட்டகரின்னு நம்ம வகைப்படுத்துறோம். இதே இந்த 51 அந்த 69 அதுக்குள்ளே இருக்கிற கேட்டகரியை நம்ம மைல்டு டிசபிலிட்டின்றோம். 70 to 84 இருக்கிற கேட்டகரியை பார்டர் லைன் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். 70 கீழே இருக்கிறவங்க அறிவுத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைங்க. இந்த அறிவுத்திறன் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த குழந்தைங்கக்கிட்ட சில விஷயங்களும் கோ எக்ஸிஸ்டாக இருக்கும், இந்த நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டரும் கோ எக்ஸிஸ்டாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிசம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ADHDன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இதுவும் வந்துட்டு மைல்டு

0: மாடரேட் லெவல் ஆஃப் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டியோட இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இன்டலாக்சுவல் டிசபிலிட்டிக்குள்ளே வந்தோம்னா இது எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மைல்டு, மாடரேட், சிவியர், ப்ரொஃபவுண்டு அப்படின்ற ஒரு நாலு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரும். அதுக்கு மேலே இருக்கிறத ஸ்லோ லேர்னர் அண்ட் ஆவரேஜ் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வரும். இந்த மைல் டு மாடரேட் எப்படி, இந்த மைல் டு சிவியர் இருக்குள்ளே இருக்கிற அந்த ஐக்யூ ரேஞ்சஸை சொல்லணும்னா எப்படி சொல்லலான்னா, 20 கீழே இருக்கிறவங்க ஐக்யூ 20 கீழே இருக்கிறவங்க சிவியர் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி, சாரி ப்ரொஃபவுண்ட் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி. ப்ரொஃபவுண்ட்னா லைஃப் டைம் சப்போர்ட் தேவை அவங்களுக்கு, யாராவது ஒருத்தர் டிபெண்ட்டாக இருக்கணும், டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அவங்க, எதையும் அவங்க செஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதே 21-34 இருக்கிற கேட்டகரியை வந்துட்டு சிவியர் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். 35-50 இருக்கிற கேட்டகரியை மாடரேட் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
1: அந்த மாடரேட்டில் இருக்கவங்களே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிடலாம் இல்லையா?
0: எஸ் தி ட்ரெயினபிள், தி ட்ரெயினபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51 அந்த 69 இருக்கிறவங்கள நம்ம மைல்டு கேட்டகரின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்துட்டு லைக் எஜுகேட்டபிள்னு சொல்லுவாங்க, லைக் யூ கேன் எஜுகேட் சம் எக்ஸ்டென்ட் அப்படின்றது மாதிரி இருக்கும். 70

0: இருக்கிறவங்க ஐக்யூ 20 கீழே இருக்கிறவங்க சிவியர் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி, சாரி ப்ரொஃபவுண்ட் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி. ப்ரொஃபவுண்ட்னா லைஃப் டைம் சப்போர்ட் தேவை அவங்களுக்கு, யாராவது ஒருத்தர் டிபெண்ட்டாக இருக்கணும், டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அவங்க, எதையும் அவங்க செஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதே 21 34 இருக்கிற கேட்டகரியை வந்துட்டு சிவியர் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். 35 இருக்கிற கேட்டகரியை மாட்ரேட் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
1: அந்த மாட்ரேட்டில் இருக்கவங்களே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிடலாம் இல்லையா?
0: எஸ் தி ட்ரெயினபிள், தி ட்ரெயினபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51 அந்த 69 இருக்கிறவங்களை நம்ம மைல்டு கேட்டகரின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்துட்டு லைக் எஜுகேட்டபிள்னு சொல்லுவாங்க, லைக் யூனோ யூ கேன் எஜுகேட் சம் எக்ஸ்டென்ட் அப்படின்றது மாதிரி இருக்கும். 70 to 79 வரைக்கும் பார்டர் லைனும், 80 to 89 வரைக்கும் டல் நார்மல்னும், 90 அதுக்கு மேற்பட்டவங்கள ஆவரேஜ் இன்டலாக்சுவல் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அபோவ் ஆவரேஜ் 110 ஐக்யூ 110 அதுக்கு மேலே இருக்கிறவங்கள அபோவ் ஆவரேஜ், அதுக்கப்புறம் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ்
1: பண்ணுவோம். ஹையா இன்டலெக்சுவல் பர்சன் யார் எவ்வளோ இருக்கணும்?
0: 130 அண்ட் அபோவ் இருப்பாங்க.
1: 130 130 மேலே இருக்கிற அத்தனை பேரையும் வந்து மிகச்சிறந்த அறிவாளிகள், ஜிடிஎன் லெவலுக்கு கொண்டு போய்
0: அந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி கேட்டகரைஸில் வச்சுக்கலாம். என்னன்னா 69 கீழே இருக்கிற குழந்தைகளை வந்து டிசபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே வருவாங்க, அவங்க கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸை உபயோகப்படுத்தலாம் அவங்களுக்கு இது இருக்கும். ஸோ மைல்டு லெவல் ஆஃப் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டியே 40% ஆஃப் டிசபிலிட்டியை நம்ம இது பண்ணுறோம். பார்டர் லைன் லைக் 25% ஆஃப் டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு கீழே வரவங்கள நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்கிறோம். இவங்க தான் அந்த 70 கீழே வராங்க இல்லையா, அந்த மைல்டு மாட்ரேட் சிவியர் ப்ரொஃபவுண்டுன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். அதுக்கான வழிகள்
1: அவங்களுக்கு நிச்சயமாக சிறப்பு கவனிப்பு,
0: சிறப்பு கவனிப்பு தேவை. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அந்த இன்டர்வென்ஷன் சென்டரோட அந்த மல்டி டிசிப்ளினரி டீமோட ஹெல்ப் தேவைப்படும். லைக்னோ ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தரணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரஷிங் எப்படி பண்ணுறது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைக்னோ என்ன பண்ணணும், எப்படி சொல்லித்தரணும், எப்படி ஹோல்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அந்த ப்ரஷ் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறது, பட்டன்னால் எப்படி போடணும் அவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரைனிங்ஸ் எல்லாம் எப்படி, அந்த ஃபைன் மோட்டார்ஸ்லாம் அவங்கள பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் எப்படி வந்துட்டு ட்ரெயின் ஆன ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு தெரியும், இந்த குழந்தைகளை எப்படி நம்ம இந்த ஒரு ஒரு டாஸ்க்கையும் அவங்களுக்கு சொல்லித்தரணும், ஏடிஎல்னு சொல்லுவாங்க, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்
1: சொல்லுவாங்க.
0: கற்றல் குறைபாடு, தமிழ்ல கற்றல் குறைபாடுன்னு இவங்க வந்துட்டு இந்த காம்ப்ரஹென்ஷன்ல ரீடிங்ல ரைட்டிங்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், இல்ல ரீட் பண்றது வந்துட்டு மிரர் லேர்னிங் சொல்லுவாங்க, பேக்ல இருந்து ரீட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பிக்கும் பிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்,
1: ஒரே மாதிரி சவுண்ட் வரக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்க அந்த மாதிரி
0: விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய எரர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லேர்னிங் டிசபிலிட்டிக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ இந்த குழந்தைங்களோட அறிவுத்திறன் பார்த்தீங்கன்னா 85 மேலே இருக்கணும். ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ணுவோம், ஐக்யூ அசஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டு 85 மேலே இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு தான் இந்த கற்றல் குறைபாடுக்கான டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து படிக்கிறதுல சிரமமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் திங்ஸ் இஸ் ஃபார் ஐக்யூ அசஸ்மெண்ட். ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை எந்த கேட்டகரிக்குள்ளே வராங்க, இவங்களுக்கு ஃபர்தராக என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் தேவைப்படுது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத. பிகாஸ் இன்டலாக்சுவல் டிசபிலிட்டின் போது வந்துட்டு இது குளோபல் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இது குளோபலாக ஓவரால் லைக்னா அவங்களோட காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபிஷியண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் வேறஸ் லைக்னோ இந்த பசங்களுக்கு, இந்த லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்களுக்கு இன்டலாக்சுவலாக நல்லா இருக்காங்க, பர்டிகுலர் பேத்வே லைக்னோ ரீடிங்கோ இல்லை ரைட்டிங்கோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு வீக்காக இருக்கிறாங்க, அந்த விஷயம் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டிசபிலிட்டி ப்ரொவிஷன் என்ன வந்து ப்ரொவிஷன் இருக்குதோ, கவர்மெண்ட் ப்ரொவிஷன் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணி தரது தான் லேர்னிங் டிசபிலிட்டின்னு
1: வாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

தொடர்ந்து பேசலாம் நேர்களே. குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக யோசிக்குது, கடகடன் படிச்சு முடிச்சிருது, ரொம்ப அதிகமாக யோசிக்குது, நல்ல மைண்ட்ல எல்லாமே ஒரு ஆன்சர்ன்னு வச்சுக்கிடுங்களேன், ஏதோ ஒரு கேள்விக்கான பதில அது நல்லா புரிஞ்சு வச்சிருச்சு. ஆனால் எழுதும்போது கை வேகமாக மூவ் ஆகல. அப்போ இந்த ஒரு குவாடினேஷன் இல்லாததை நீங்கள் என்ன டெஃபிஷியன்சி?

0: அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே புரியுது, அந்த குழந்தை அதை படிச்சிருச்சு இந்த கேள்விக்கான பதில, ஆனா எழுதும் போது மாத்திரம் அதால எழுத முடியல.
1: பார்க்கலாம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு லெஜிபிளா லைக் யூனோ எவ்வளோ தூரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஆன்சர் எழுதுறதுக்கோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ டைம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். இது மற்ற குழந்தைங்களை காட்டிலும் இல்லை வேற எதை காட்டிலும் கம்மியாக இருக்குது, இல்லை வந்துட்டு இதில் உங்களுக்கு பாதிப்புள்ள இருக்குது, வேற ஏதாவது நம்ம பிசிக்கலாக அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்குது, இல்லை மோட்டார் கோஆர்டினேஷன் இல்லை ஃபைன் மோட்டார்ஸில் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு எழுத முடியல, ரெண்டாவது வந்து ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக எழுதுகிற அளவுக்கு புரிகிற மாதிரி இல்லை, லைக் நோ புரிஞ்சிக்கிற அளவுக்கு இல்லை, இல்லை வந்து ரொம்ப லைக் நோ ட்ரெமர்ஸ் வர மாதிரி இருக்குது எழுத முடியல பசங்களுக்கு அப்படின்ற போது என்னும்போது தென் தே கேன் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வே லைக் நோ அவங்களுக்கு ஸ்கிரைப் ஏதாவது அவங்கள வச்சு பண்ணுறது அப்படி பார்க்கலாம். பிகாஸ் இப்போ அவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்துட்டு நல்ல சவுண்ட் நாலேஜ் இருக்குது இல்லை இதுவாக இருக்குது, பட் ஒன்லி இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னும் போது
0: அதாவது இப்போ இந்த குழந்தை வந்து மனசுக்குள்ள மாங்காய் புளிப்புன்னு படிச்சிருச்சு, ஆனால் எழுதும்போது ரொம்ப ஃபாஸ்டாக திங்க் பண்ணிருச்சு, ஆனால் எழுதும்போது மா போட்டு காய் போட்டுருது, அந்த மாங்குன்னு வர்றதுக்குள்ளே அது மைண்டு மூவ் ஆகிடுது அடுத்ததுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேகமான திங்கிங் ஆனால் வேகமாக எழுத முடியாத ஒரு தன்மை.
1: இதை நம்ம இப்படி கூட பார்க்கலாம், இந்த குழந்தைங்களுக்கு மாங்காய் புளிக்கும் அப்படின்றத இது முடியலன்னும் போது குட் பி அ லேர்னிங் டிசபிலிட்டி ஆல்சோ, லைக் இன்னும் கற்றல் குறைபாடு கூட இருக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு.
0: இல்லை கற்றல்னா இப்போ புரிஞ்சு படிச்சிருச்சு மாங்காய் புளிப்புன்னு
1: புரிஞ்சு படிப்பாங்க, அதுக்கான இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறது. பிரசன்டிங் ஆன் பேப்பர் லைக் நோ பிரசன்டிங் ஆன் பேப்பரில் வந்துட்டு தில் மிஸ் ஒரு ஆல்பபெட்டை ஒரு எழுத்துக்களை மிஸ் பண்ணுறதோ, பிக்கும் பிக்கும் வித்தியாசம் இருக்கிறது அது தெரியல, பிஏ எப்படியே போகிறது, பிஏ வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறது, இப்படி போட்டால் தான் டி, பட் அதே எழுதும்போது இந்த டி இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் கற்றல் குறைபாடில் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரி மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்லி இந்த பிரச்சனை தான் இருக்குதுன்னா வி ஹாவ் டு சி கற்றல் குறைபாடு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை கற்றல் குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வீக்னஸ் இருக்குது இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா தென் ஐ ஹேட் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னவோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸை நம்ம பார்க்கலாம், ஸ்கிரைப் வச்சுக்கலாம்.
0: இப்போ ஸ்கிரைபே இல்லாமல் அந்த குழந்தையே நம்ம வந்து எழுத வைக்கணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சிகள்லாம் இருக்கா?
1: அதுக்கான பயிற்சிகள்லாம் பண்ணலாம். இப்போ குழந்தை வந்துட்டு அதை விருப்பப்படுறாங்க இல்லை அவங்களால பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னும் பொழுது அப்போது அதுக்கான பயிற்சிகள் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அதை கொண்டு வரலாம், அந்த மாதிரி கொண்டு வரலாம். உடல் ரீதியாகவோ இல்லை கற்றல் ரீதியாகவோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, லேர்னிங் டிசபிலிட்டி இல்லை, உடல் ரீதியான மோட்டார் வீக்னஸோ இல்லை மற்ற விஷயங்களோ எதுவும் இல்லைன்னும் பொழுது எந்த தாக்கத்தினால் அது ஏற்படுது, எதனால் அப்படி இது பண்ணுறதுன்றதை நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து கொடுத்து அந்த குழந்தைய கொண்டு வரலாம் அப்படி இருக்குதுன்னா.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே. சார், நம்ம பேசிட்டு இருந்தது ADHD, ஆட்டிசம், அப்புறம் கற்றல் குறைபாடு,
1: இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி,
0: IQ குறைபாடு, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இது இல்லாம வேற என்னெல்லாம் இருக்கு?
1: இதோ இல்லாம இன்னும் ஸ்பெஷல் சில்ட்ரன் நம்ம சொல்லும்பொழுது கேட்கும் திறன் குறைபாடுள்ள குழந்தைகள், பார்க்கும் திறன் குறைபாடுள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஹியரிங் இம்பயர்மெண்ட் அண்ட் விஷுவல் இம்பயர்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் கேட்டகரியில தான் வருவாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா செரிபிரல் பேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. செரிபிரல் பேலசினா ஏதாவது ஒரு லிம்ஸ், அப்பர் லிம்ஸோ லோவர் லிம்ஸோ ஏதாவது கை கால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிற குழந்தைகளை நம்ம செரிபிரல் பேலசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு நார்மலான இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லை இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன் குறைபாடும் சேர்ந்து இருக்கலாம் இருக்கலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, கோ எக்ஸிஸ்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி வந்து கோ எக்ஸிஸ்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அதில் ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கணும். ப்ராப்பரான ஒரு பீடியாஷியன், குழந்தை நல நிபுணரை வந்துட்டு அணுகும் பொழுது அவங்க அதை பார்த்து அதை பண்ணுவாங்க. கற்றல் குறைபாடுன்னு சொல்லும் பொழுது கற்றல் குறைபாடுனாலும் எடுத்தோடனே நம்ம அதை பண்ணிட போறது கிடையாது, பிகாஸ் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம இனிஷியலா வந்து ஒரு பீடியாட்ரிஷியனுக்கு கூட்டு போனோம், அவங்க கூட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு இந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா, ஹியரிங் இம்பயர்மெண்ட் இருக்கா, காது கேட்கும் திறன் ஏதாவது குறைபாடு இருக்கா, பாக்குற திறன் ஏதாவது குறைபாடு இருக்கா, அதை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. எமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, எமோஷனல் மன ரீதியா ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ட்ராமா அந்த மாதிரி ஏதாவது அந்த குழந்தைங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களா, வீட்டில் நடக்கிற சுச்சுவேஷனால இல்ல வேற ஏதாவது வெளியே நடந்த சுச்சுவேஷனால மன ரீதியா பாதிக்கப்பட்டு அதனோட வெளிப்பாடா கூட இருக்கலாம். ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் படிக்கிறவங்க எல்லாமே கம்மியா படிக்கிறாங்க இல்ல ஸ்லோவா படிக்கிறாங்க இல்ல ஒரு பர்டிகுலர் பிரச்சனை, ஒரு சப்ஜெக்ட்ல பிரச்சனை இருக்குதுன்னா எல்லாமே கற்றல் குறைபாடுனால ஏற்படுற விஷயங்களா இருக்காது. ஸோ அதை தவிர்த்து அந்த குழந்தைகளுக்கு எமோஷனல் ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதை நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த கற்றல் குறைபாடுக்கான டிப்ஸே ப்ரொசீட் ஆகும். ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து
0: குடும்ப சூழலுமே,
1: அது குடும்ப சூழலும் பெற்றோர்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வகிக்கிறாங்க. அந்த இயர்லி டெவலப்மெண்ட்ல நடக்கிற ட்ராமா, நிறைய விஷயங்களை அவங்க விஷுவலைஸ் பண்றது இல்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதும் அவங்க மனசளவுல நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். ஸோ அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த தாக்கத்தை கொண்டு வர பிரச்சனைகளா இருக்கலாம்.
0: சில குழந்தைகள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும், பேசவே பேசாது. அது என்னன்னா அது ஒரு ஷாக்ல உட்காந்துருக்கும். வீட்டுல அப்பா அம்மா தினமும் சண்டையா இருக்கும், தினமும் அடிதடியா இருக்கலாம். ஸோ அந்த ஷாக்ல கூட அந்த குழந்தை அப்படி உட்கார்ந்து இருக்கலாம் இல்லையா? அதனால அது எதனால இருக்குதுன்ற

0: இது உண்மையிலேயே டிசார்டரா இல்ல குடும்ப சூழல்னால ஏற்பட்ட ஒரு மன ரீதியான பாதிப்பா அப்படிங்கறத ஐடென்டிஃபை
1: பண்ணணும். அதுக்கு அந்த பெற்றோர் வந்துட்டு கரெக்டா இருந்து அது ப்ராப்பரான ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டும் பொழுது அதுக்கான தேவைகளை அவங்க ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அது என்ன பிரச்சனைக்குள்ள வருது அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இயர்லி இன்டர்வென்ஷனை சீக்கிரமாவே நம்ம அந்த குழந்தைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அட்ரஸ் பண்ணும்போது அந்த குழந்தை எதெல்லாம் பின்தங்கி இருக்குதோ இல்ல எதெல்லாம் பின்தங்குமோ அதெல்லாம் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கான கவனிக்கிறதுக்கான விஷயம். இருக்கும் அது இயர்லியராக இருந்துச்சுனாலும் கூட அந்த அந்த மதருக்கும் அந்த பேரண்ட் அந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அது ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய சேலஞ்சிங். இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது, அந்த சொசைட்டிக்கு அந்த சைல்டை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது பற்றி யோசிக்கலாம், குழந்தை வந்து படிக்கலன்னும்பொழுது இந்த குழந்தை வந்துட்டு உன் குழந்தை ஏன் படிக்க மாட்டேறான், இல்லை வந்துட்டு அவங்க வந்து மற்றவங்க வந்து என் குழந்தை இன்னைக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ மார்க் எடுத்தான், ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு சொல்லும்போது இந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும், நம்ம குழந்தையால முடியலையே, நம்ம குழந்தையால இது பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்களாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து அடுத்த வர கேட்டகரி. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டெவலப்மெண்ட் பீரியட்லேயே உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது சந்தேகப்படும்படியான வளர்ச்சி குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயங்காமல் ஒரு குழந்தை நல நிபுணரை நீங்கள் கண்காண் காட்டணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்கான பயிற்சிகளை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த குழந்தைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவங்க டெவலப் ஆகிடுவாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகி அதை காட்டுறதா இருப்பாங்க. படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை ஏடிஎல் அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங் ரீதியாகவும் இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக செயல்படுறதாகவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற நிலை விட அவங்க கொஞ்சம் முன்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இயர்லியாகவே அட்ரஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், எஸ்பெஷலி மதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த குழந்தைக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை பண்றதுல.
0: நிறைய விஷயங்கள் நாம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சிறப்பு குழந்தைகள், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய டீடைல்டாவே நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்து அடுத்த வாரம் இந்த குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்து இந்த குழந்தைகளுக்கு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல முன் முயற்சிகள் என்னென்ன அதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் அச்சு ராஜாமணி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
3: வணக்கம். புதுச்சேரி வானொலி 60வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது என்பதை கேட்க மிகவும் மகிழ்ச்சி. புதுச்சேரி வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து நிகழ்ச்சிகளும் அனைத்து பிரிவினருக்கும் ஏற்றத்தரமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறார்கள். இவர்களின் சேவைகள் தொடரட்டும். வாழ்க பல ஆண்டுகள்.
2: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் அச்சு ராஜாமணி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் செய்தி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பூவராகவன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: நான் புதுவை வானொலியில் 1978 முதல் 2005 வரை செய்தி ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். நான் பணியாற்றுகின்ற காலத்தில் வானொலி மிகவும் பிரபலமாக இருந்தது. தூர்தர்ஷன் போன்ற எதுவும் இல்லாததால் வானொலிக்கு மிக பெரிய லிசனிங் இருந்தது. டீ கடைகளில், பொது வெளியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று வானொலி செய்தியையும் இதர நிகழ்ச்சிகளையும் கேட்பது பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து வானொலி பலதரப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்று இன்னும் பணியாற்றி வருவது வாழ்த்தத்தக்கது. வானொலி தற்போது 60ஆவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. இதன் பணி இன்னும் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
0: நேயர்களே, இதுவரை

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் செய்தி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பூவராகவன் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா, பி சுஷீலா இணைந்து பாடியது

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலைய பொறியாளர் பி அபிமன்னன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: புதுச்சேரி வானொலி 1967ஆம் ஆண்டு கடற்கரை சாலையில் ஆல் இந்திய ரேடியோ பாண்டிச்சேரி என்று ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது கோரிமேடு சிப்மர் அருகில் உள்ள இந்திரா நகரில் அகில இந்திய வானொலியமாக இருந்தது. தற்போது ஆகாஷ்வாணி என்ற பெயரில் இயங்கி பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி மக்களை மகிழ்விப்பதோடு கருத்துக்களை தெரிவிப்பதில் இதற்கு ஈடு இணை இல்லை. இந்த ஆகாஷ்வாணி 60ஆம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதனால் வைர விழா வாழ்த்துக்களை கூறி இதில் பணியாற்றியதற்காக பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்.
0: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலைய பொறியாளர் பி அபிமன்னன் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் இமயம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில்.

நேரம் 2:35 மெய் மறந்து ரசித்து கேட்கும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். நாளை நமதே திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் SB பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் கடம் இசை கலைஞராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திருச்சி எம் ரவீந்திரன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: புதுச்சேரி வானொலி நிலையம் புதுச்சேரி மாநிலத்திற்கென்றே தனித்துவமாக துவங்கப்பட்டது 1967 மேதகு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய நிகழ்ச்சியோடு துவங்கப்பட்ட இந்த வானொலி பல இசை மேதைகளின் இசை நிகழ்ச்சிகளையும் பல நாடகங்களையும் குடும்ப நல செய்திகளையும் பண்ணை இல்ல ஒளிபரப்பையும் பாங்குடன் ஒளிபரப்பி வருகிறது. பெருமைப்படத்தக்க ஒன்றாகும். இந்த நிலையத்தில் 1990ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த நான் ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் என்ற சொல்லின் இலக்கணத்திற்கு ஏற்ப என் பணிக்காலத்தில் மிகவும் மகிழ்வோடு பணியாற்றியது நினைவுகூரத்தக்கது. என் வாழ்வில் மறக்க இயலா நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு எனக்கு ஊக்கமளித்த இந்த புதுச்சேரி வானொலி நிலையம் பல்லாயிரத்தாண்டு நீடுழி வாழ்ந்து பல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி நிச்சயமாக வான் பரப்பில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விழைகிறேன். இந்த புதுச்சேரி வானொலிக்கு என் மனமார்ந்த நன்றியை என் வாழ்நாள் உள்ளவரை செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்பதை மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் கடம் இசை கலைஞராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திருச்சி எம் ரவீந்திரன் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை இதுவரை கேட்டார்.

நினைவை விட்டு நீங்காத நினைவு பாடல்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம். பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில்.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60 ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இசைக்கலைஞராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நெய்வேலி பி லலிதா அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி வானொலி நிலையம் 60 வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் என்னை பேச அழைத்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிறு வயதிலிருந்தே வானொலி நிகழ்ச்சியை கேட்டு வளர்ந்தவள். இதில் என்னுடைய தந்தையாருக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இசை நிகழ்ச்சிகளை நிறைய கேட்க செய்வார் என்னுடைய தகப்பனார். முக்கியமா சொல்லணும்னா, அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேயர்களுக்கு கொண்டு செல்லும் மகத்தான சேவையை புதுச்சேரி வானொலி நிலையம் செய்து கொண்டிருக்கிறது. இசைத்துறை, நாடகத்துறை, அறிவியல், விளையாட்டு, மருத்துவம், மகளிர் நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, மூத்த குடிமக்கள் நிகழ்ச்சி, சுற்றுச்சூழல், மருத்துவம், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி, இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இரவு நேரத்தில் தேன்மழை என்ற நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இரவு நேரத்தில் பழைய பாடல்களை கேட்கும் போது மனதுக்கு மிகவும் இனிமையாகவும் ரொம்ப நன்றாக இருக்கும். இப்படி நமது புதுவை வானொலி நிலையம் எண்ணற்ற நிகழ்ச்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நம் புதுவை வானொலி நிலையம் எல்லா துறையிலையும் மிக அருமையாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இசைத்துறையில் நாங்கள் வளர்ந்த விதத்தை சொல்ல விரும்புகிறேன். இசைத்துறையில் முக்கியமாக வானொலிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. முக்கியமாக இசைக்கலைஞர்கள் எல்லாம் நன்றாக உயர்ந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து புதுவை வானொலி நிலையம். என்னுடைய அனுபவத்தில் முக்கியமாக திரைப்பட பாடலில் ராகநயம், ராக விளக்கம் மற்றும் அனைத்து கலைஞர்களும் சேர்ந்து நாத இன்பம் போன்ற நிகழ்ச்சிகள், இப்படி நிறைய வாய்ப்புகளை எனக்கு இந்த வானொலி நிலையம் கொடுத்திருக்கிறது. அதற்கு நான் மிகவும் ரொம்ப பெருமையா நினைக்கிறாதனா, இப்படி பல துறையிலையும் இந்த புதுவை வானொலி மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் எல்லா துறையிலையும் பணியாற்றிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதுவை வானொலி நிலையம் 60 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலும் புதுவை வானொலி

0: நிலையம் இன்னும் சிறப்பாக, இன்னும் நல்ல முறையில் நேயர்களுக்கு நிகழ்ச்சிகளை கொண்டு சேர்த்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இசைக்கலைஞர் நெய்வேலி பி லலிதா அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.

நேரம் 2:55 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பலத்து பெய்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரேதூக் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், சேலம் மாவட்டம் சந்தியூர், விழுப்புரம் மாவட்டம் கெடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, 4 முக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர், பேட்டை, வேடசந்தூர், திருச்சுழி, பிளவக்கல், நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மீமாத்தூர், தியாகதுர்கம், ஸ்ரீமுஷ்ணம், ஆரஸ்மங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தன்றாம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, சித்தாறு 1, ஆண்டிப்பட்டி, குந்தாப்பாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுப்பு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவல்லோகம், பெருஞ்சாணி அணை, அண்ணாமலை நகர், திருவெண்ணை நல்லூர், முதுகுளத்தூர், ஏற்காடு, பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, கழிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தன் அணை, உத்தரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திண்டுக்கல், புதுச்சத்திரம், ஜமுனாமருத்தூர், சோழிங்கநல்லூர், கடவுள் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தியாறு, திருக்கழுக்குன்றம், செஞ்சி, அருப்புக்கோட்டை, முகையூர், சின்கொண்ணா, அஞ்செட்டி, அரியலூர், மாரண்டஹள்ளி, நெடுங்கல், மேலூர், சங்கராபுரம், புலிப்பட்டி, மூரார்பாளையம், மாடம்பட்டி, மாம்பழத்துறையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 3 சென்டிமீட்டர், 2, 1 என்று மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்றங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க குறைந்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ்

பன்மொழி பாடல்கள் வரிசையில் என்று தெலுங்கு, ஹிந்தி, மலையாள மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தெலுங்கு மொழி பாடல். சாகரா சங்கமம் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரலில்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இசைக்கலைஞராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மாதங்கி அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியை கேட்கலாம்.
1: புதுவை வானொலி ரசிகர்கள், நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். 28 வருஷம் புதுவை வானொலி நிலையத்துல நான் பணியாற்றி ஓய்வு பெற்று இப்போ தற்சமயம் சென்னையில சக்சஸ்ஃபுல்லா நான் செட்டில் ஆகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு லைஃப்ல வந்து நிறைய வளர்ச்சிகள் அவைகளை ஏற்படுத்தி என்னை ஊக்குவிச்சு என்னை வளர்த்தது புதுவை வானொலி நிலையம். அது மாத்திரம் இல்ல, பாண்டிச்சேரி வானொலி நிலையத்துல நான் பணியாற்றியிருந்த நேரத்துலதான் எனக்கு வந்து புதுவை அரசோட கலைமான்மணி விருது, புதுவைக்கு புகழ் சேர்த்த பெண்மணிங்கிற விருது ஆகிய விருதுகள் கிடைச்சிருந்தேன். நல்ல ஒரு ரெகக்னிஷன் கொடுத்து என் லைஃப வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி என்னை ஒரு சந்தோஷமா என்னை ரிட்டையர் பண்ணி என்ன செட்டில் ஆகி நான் வாழ்ந்துட்டு முழுக்க முழுக்க புதுவை வானொலி நிலையம் தான் காரணம். இந்த புதுவை வானொலி நிலையம் 60ஆம் ஆண்டு விழாவை சக்சஸ்ஃபுல்லா இப்போ நடத்துறது, பல சாதனைகள் படைத்து சிகரங்களை எட்டி பிடிக்கணும். வாழ்க வளர்க வெல்க, விடைபெறுகிறேன், வணக்கம்.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இசைக்கலைஞராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற

நேரம் 3:21:28 பன்மொழி பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக மலையாள மொழி பாடல் மணிச்சித்தி ரதசு என்ற திரைப்படத்திலிருந்து வேணுகோபால், சுஜாதா, சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் வயலின் இசை கலைஞராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோயம்புத்தூர் உஷா அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம், நான் வயலின் ஆர்டிஸ்ட் பேசுறேன். நம்மளுடைய புதுச்சேரி வானொலி நிலையம் இந்த 60 ஆண்டுகள் 1967 ஆரம்பிச்ச நம்ம வானொலி கடந்து வந்த பாதை மிக நீண்ட பாதை. நிறைய நிகழ்ச்சிகளை இன்னும் வானொலி கொடுக்கணும், இன்னும் பல ஆண்டுகளையும் கடந்து இந்த வானொலி வந்து இயங்கணுங்கிறது எங்களுடைய எல்லாருடைய ஆசை. இந்த விருப்பத்தோட என்னுடைய பிரார்த்தனையோட முடிச்சுக்கோம்.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் வயலின் இசை கலைஞராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோயம்புத்தூர் உஷா அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: பன்மொழி பாடல்கள் வரிசையில் நிறைவாக ஒலிக்கவிருப்பது தெலுங்கு மொழி பாடல் இஷ்க் திரைப்படத்திலிருந்து ராஜ்ஹாசன் அனுப் ஸ்ரவன் பாடியது.

0: ஆகாஷ் வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 3:30. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் ரவிக்குமார் அவர்கள் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: சங்கீத சரல் நிகழ்ச்சியில் தொடக்கமாக நஹிர என தொடங்கும் சதாசிவ பிரம்மேந்திர கிருதி, ஹிந்துஸ்தான் கலாவதி ராகம் ஆதி தாளம்.

நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பின்னணி மற்றும் நாட்டுப்புற பாடகர் வெங்கடாச்சலம் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை

0: கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக 60வது ஆண்டு விழாவில் அடியெடுத்து வைக்கிற புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பாடல் உங்களுக்காக, நீ

0: வாழ்த்துக்கள், நன்றிகள்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பின்னணி மற்றும் நாட்டுப்புற பாடகர் வெங்கடாச்சலம் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மல்லாடி சகோதரர்கள் அவர்கள் பாடியவற்றை கேட்டீர்கள்.

0: நேரம் 4:04.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது எம்என் என்டர்பிரைசஸ் வழங்கும் கட்ட பஞ்சாயத்து திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கார்த்திக், கனகா, ஸ்ரீவித்யா, பாரதி, ராதா ரவி, கவுண்டமணி, செந்தில், வி கே ராமசாமி, ரவிச்சந்திரன், பொன்வண்ணன் மற்றும் பலர். கதை திரைக்கதை வசனம் டி கே போஸ், இசை இளையராஜா, இயக்கம் ரகு.

0: உயிர்மான்கள் நிறைந்திருக்கும் இந்த கானகத்தில் உம்முடைய மானுக்கு வேறு அடையாளம் இருக்கிறதா?
1: அடையாளமா? தூய்மையாத மான், கொம்பு சாயாத மான், ஆளை பாயாத அற்புதம் மான். அந்த மானை தேடித்தான் இங்கு வந்தேன்.
0: இந்த இடத்தை தாண்டி வருவதற்கு உமக்கு அனுமதி இல்லை.
1: எனக்கு அனுமதி மறுப்பதற்கு நீ யார்?
0: இந்த இடத்திற்கு சொந்தக்காரி குறவர்குல மன்னன் நம்பிராஜனின் மகள் வள்ளி.
1: வள்ளி உன்னை அள்ளி?
0: என்னது?
1: இல்லை இல்லை, உன்னை அப்படியே தள்ளிவிட்டு போகட்டுமா என்று சொல்ல வந்தேன்.
0: என்னை தொட்டு தள்ளும் அளவிற்கு உமக்கு துணிவு இருக்கிறதா?
1: தொட்டு தள்ள மட்டும்தானா, தொட்டு தழுவதும் எனக்கு துணிவு இருக்கிறது.
2: நடிக்கணும்னு வேஷம் கட்டிட்டா நாலு விதமா நடிக்கத்தான் வேணும், அப்பதான் பாக்குறவங்க ரசிப்பாங்க,
3: கிழிப்பாங்க. இப்ப நடிப்பு கைய புடிச்சு இழுத்து இவங்க கிட்ட கைத்தட்டி வாங்கிடுவேன், அப்புறம் நிஜமாவே கையை புடிச்சுட்டு இவ்வளவு கர்ப்பம்
0: வைக்கிடுவேன்.
3: அசிங்கம் மொர மாமா முன்னாடி அடுத்தவன் கையை புடிச்சு இழுக்கிறதோட நான் பேசுறது அசிங்கமா போச்சு.
0: மாமா இது நடிப்பு, என் தொழில்.
3: தொழில் செய், ஆனா என்ன துரோகம் பண்ணிடாத, நான் உனக்கு பரிசம் கூட
4: போடுறேன்.
3: நான் பயப்படுமா? ஏ அங்கதான் உட்காந்து பாத்துட்டு இருப்பேன், தொட்ட கைய யாருன்னு ரெண்டா கழிச்சு விடுவோம் தெரியுமில்ல.
0: பேசாம வீட்டிலே இரு, கூட்டிட்டே போவேணாம். கூட்டாட போலனா வருமானத்துக்கு என்ன பண்றது? ஆ மறந்துட்டனே, இன்னைக்கு காமாட்சி அக்காக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றாங்க. கடவுளே, காமாட்சிக்கு பஞ்சாயத்துல நல்ல தீர்ப்பு கிடைக்கிறோம்.
5: என் கணவரும் உங்க மதிப்புக்குரிய அம்பலக்காரருமான
6: வணக்கத்துக்குரிய ஐயா ராமதேவ் அவர்கள்
5: அவங்க

0: உட்காந்து தீர்ப்பு சொன்ன இந்த புனிதமான நாற்காலிக்கு பக்கத்துல நின்னுகிட்டே இவ்வளவு காலமா பஞ்சாயத்து பண்ணிருக்கேன். அவங்களுடைய ஆசையினாலையும் உங்க எல்லாருடைய ஒத்துழைப்புனாலையும் இதுவரைக்கும் எல்லாம் நல்லபடியாவே நடந்துகிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு பஞ்சாயத்தும் நியாயமா நடக்க அவங்களுடைய ஆத்மா துணை இருக்கும். இன்னைக்கு பிரச்சனை என்ன?
1: உங்க பையன் பேரு சிதம்பரம். இவரு நம்ம பக்கத்தூரான திங்கரையை சேர்ந்த மீனாட்சி சுந்தரத்தோட மகன். இவரும் நம்ம ஊர் மாணிக்கம் சேர்வம் காமாட்சியும் ஒருத்தர விரும்புறதாகவும் விருப்பம் விபரீதமாகி இந்த பொண்ணு 2 மாசமா முழுகாம இருக்கிறதா சொல்லுது. தன்னை காதலிச்சு கர்ப்பமாக்கிட்ட சிதம்பரம் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னு இந்த பொண்ணு பஞ்சாயத்துல பிராது கொடுத்துருக்குங்க.
0: சிதம்பரம், நீ இந்த பொண்ணை காதலிச்சது உண்மையா?
2: இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்லத்த.
0: அத்தை அம்மாங்கிற உறவெல்லாம் பஞ்சாயத்துல பேசக்கூடாது. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் பழக்கம் இருக்கா?
2: சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது.
0: அம்மாச்சி, நீ என்னமா சொல்ற? அழுகிறத நிறுத்திட்டு நடந்ததெல்லாம் விளக்கமா சொல்லு.
3: பொதுக்குழிக்கு போற வரைக்கும் மறக்க முடியாதுங்கிறத
0: முடிவுக்கும் வர முடியாது. இவங்களுக்குள்ள உறவு இருந்துச்சுங்கறத நிரூபிக்கிறதுக்கு யாராவது சாட்சி இருக்காங்களா?
1: ஆண் பெண்ணுக்குள்ள நடக்கிற ரகசிய உறவுக்குள்ள சாட்சி வேணும்னா அந்த ஆண்டவன் தான் வந்து சாட்சி சொல்லணும்.
0: நீங்க சொல்றது சரியில்லைங்க. வாழ வழி இல்லாத ஏழை பொண்ணுங்கள்லாம் இப்படி பணக்கார பிள்ளைங்க மேல பொய்யான குற்றத்தை சொல்லி சத்தியம் பண்ணுனா அதை நம்பி மட்டும் அவங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிட முடியுமா? ஒருவேளை இந்த பையன் நல்லவனா இருந்து அந்த பொண்ணு ஒழுக்கம் கெட்டவளா இருந்து பஞ்சாயத்துக்காக ஒரு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சுட்டேன்னா இந்த பையன் வாழ்க்கை என்ன ஆகுறது? சாட்சிகள் சரியா இல்லாத எந்த விஷயத்திலயும் என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு முன்னால கற்ப பறி கொடுக்கிற எல்லா பெண்களுமே தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். இது அவங்களுக்கெல்லாம் ஆண்டவனே கொடுக்கற தண்டனை. பஞ்சாயத்து கலையலாம்.
4: என் பேர் சிதம்பரம் இல்ல,

0: எங்க ஓடுற? கூட வந்த தடினுக்கு யாரும் இல்லை. இப்ப சொல்லு, காமாட்சி பஞ்சாயத்துல போய் சொல்லுச்சா? சொல்லு, வாயத்திறந்து சொல்லு. காமாட்சி வயிற்றுல வளர்ற குழந்தை உங்க தானே? சத்தம் போட்டு
1: சொல்லு.
0: அப்போ பஞ்சாயத்துல போய் சொன்னது நீ தான். சொல்லு. அப்போ இந்த ஊருக்கு முன்னாடி கமாட்சி கட்டுல நீ தாலியை கட்டுவ. சந்தோஷமா சொல்லு. வாடா. அறிவு இருக்கா உனக்கு? நீ பண்ண தவறுக்கு தண்டனை சாகிறது இல்ல, உன்னை ஏமாத்தின கையாலேயே தாலியை கட்டிட்டு வாழறதுதான். புரிஞ்சுதா? இவங்க ரெண்டு பேருக்கு இப்பவே கோவில்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க.
2: தம்பி, குலதெய்வம் குடும்பத்தை காக்கணும்னு சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துக்கு குலதெய்வம் கட்ட பஞ்சாயத்துக்காரர்.
0: நடந்தது எல்லாம் மறந்துட்டேன்னு மொத முடிச்சு போடு. காலம் பூரா கண் கலங்காம காப்பாத்துவேன்னு ரெண்டாவது முடிச்சு போ. ஊரையும் சாமியும் சாட்சி வச்சு மூணாவது முடிச்சு போடு. இதுல ஏதாவது ஒரு முடிச்சு வந்தாலும் என்ன நடக்கும் தெரியும்? நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா?
1: இருக்கு.
3: என்ன கட்ட பஞ்சாயத்துக்காரர், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? ஏது விட்டா நீயே கல்யாணம் செஞ்சுக்கோ போல இருக்க.
2: ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், மதக்கிற மாட்டேன்.
0: செஞ்சாலும் செஞ்சிருவ.
3: பதில் சொல்லாம போனா

0: கோவில் கல்யாணத்து பண்ணி வச்சுட்டான்.
1: என்ன திமிர் அவனுக்கு, எங்கிருந்தோ வந்த அநாத பையன் இந்த ஊர்ல எடுத்துட்டு என் பேரை கெடுக்கிறான் பாத்தியா.
2: இவனை இப்படியே விட்டு வச்சா பின்னாடி நமக்கு பிரச்சனை ஆயிடுவானோ?
1: அவசரப்படாத, அவனுக்கு இந்த ஊர்ல நல்ல பேர் இருக்கு, ஜனங்க அவன் சொல்றதையும் நம்புறாங்க. எப்படியாவது அவன் பேரை கெடுத்து இந்த ஊர் ஜனங்களை விட்டே அவன் இந்த ஊரை விட்டே விரட்ட வச்சுட்டோம்னா. சரி, நீ முதல்ல போய் படுத்து கொடுத்துட்டு வா, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
3: அடி மேல கைய வச்சு பாடுவே, ஆசை கொண்ட அன்ன கிளிய தேடுவே.
0: பாப்பா, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: உன் பாட்டுதான், நீதான் ஊரெல்லாம் பாடினிய. நீ பாட்டுக்கு பாடிட்ட ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் என்ன தேடி வர்றாங்க?
0: எதுக்கு?
3: எதுக்கா? உனக்காகத்தான். என் வீட்டுல பொண்ணுடுங்க, என் வீட்டுல பொண்ணுடுங்கன்னு ஒரே தொல்ல. ஊர் ஊரா பாடினிய, என்கிட்ட சொன்னியா? ஏற்பாடு
0: பண்ணிடுறேன்.
3: போய் தொழு சொல்றியே, எப்ப பார்த்தாலும் அந்த கோயில்ல படுத்து இருக்கிறிய. அந்த கோயில் இருக்கிற தெய்வத்தை என்னைக்காவது நீ கும்பிட்டு இருக்கிறியா?
0: பாப்பா, நான் எதுக்கு போய் அங்க கும்பிடணும்? 28 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருந்த என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்குனது யாரு? நீங்க தான். என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான். அந்த கல்லூரி செதுக்கு உருவம் கிடையாது. சாப்பிடலாம் வரீங்களா?
4: என்ன குரல்
5: கொடுக்கறதுக்கு?
4: ஒரு பாட்டு பாட்டு பாப்போம்.
5: முதல்ல உன் முகத்தை காட்டு பாப்போம்.
4: நீ பாட்டு பாடு, அப்ப என் முகம் தெரியும்.
5: என்ன பாட்டு பாட சொல்லிட்டு நீ ஓடிட்ட எப்படி?
0: ஐயோ, குரல் நல்லா இருந்ததே.
5: குரலை கிட்டியாமதா போயிட்டியா?
6: செண்பகா, செண்பகா, உன் தங்கச்சி மாடு முட்டிருச்சு. சட்டமன்றத்துக்காரன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தூக்கி போயிருக்கான். சீக்கிரம் போய் பாரு.
1: நேரத்துல என்ன பாடு படுத்துட்டேன். உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்.
7: நான் தான் இப்ப நல்லா இருக்கேன்ல, அப்புறம் என் காலர கட்ட பஞ்சாயத்துக்காரர் தாங்க அந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாரு.
8: அப்பாடா, இவ்வளவு சுகமா இருக்குமா? மருமக பொண்ணு நீ, எனக்கு கால் அமைக்க விடுற, எனக்கு மகள் இல்லாத குறைய நீ தண்டிமா தீர்த்து வைக்கிற.
7: என்னது நீங்க, எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா?
8: அது சரிதாம்மா, இருந்தாலும் பாக்கல என்ன சொல்லுவாங்க? மருமக பொண்ண நான் குடும்பப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க.
7: நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நீங்க எனக்கு அம்மா மாதிரி தான்.
8: ஏ ராசாச்சி தங்கம்,
9: நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது. பிரிச்சே தீரணும்.
8: என்னப்பா,
9: வந்தேன் மாமியார்

0: ஒரு பொண்ணு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது ரெண்டே இடம்தான், ஒன்னு பெட்ரூமும் இன்னொன்னு தியேட்டரு. அது என்ன படத்துக்கு போறாங்க தெரியுமா? முந்தவாடி முடிச்சு முருகக்கிற சம்பந்தப்பட்டது.
1: என்ன ஓப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல.
0: இவாறு ஒரு கிளாஸ் அடி எல்லாம் புரிய அடி. என்ன புரிஞ்சதா?
1: இப்ப புரியுது.
0: நான் சொல்லிட்டு சொல்லாத,
1: வரட்டும் பேசிக்கிறேன், வரட்டும். ஏண்டா அறிவு கட்டவனே, வயசான காலத்துல என்ன இங்க தனியா விட்டுட்டு பொண்டாட்டி கூட்டிட்டு உனக்கு சினிமா கேக்குதா? ஏண்டி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முன்னாலே முடிச்சா
2: என்னத்த? நீங்க தானே போக சொன்னீங்க. என்னங்க இது
1: பொசப்புறானே?
2: பயப்படாத
1: சண்முகம், சந்தோஷமான விஷயம் தான். உன் தங்கச்சி வயசு வந்துட்டா.
3: தைரியமா சொல்லுங்க, செய்ய வேண்டிய முறைய ஒழுங்கா நான் செய்யறேன்.
4: நீங்களா? நீங்க எப்படி அந்த முறை செய்ய முடியும்?
3: வாஸ்தவம் தான், ஒரு இந்து வீட்டுல ராவுத்தர் முறை செஞ்சா அல்லாவும் கோவிச்சுக்குவாரு, முருகனும் கோவிச்சுக்குவாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வேற வேலை இல்ல பாரு. கதிர் வேலும் ஊர்ல இல்ல, சடங்கையும் நடத்தி ஆகணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க.
4: கதிர் வேலை செய்ய வேண்டிய முறைய வேற யாராவது செஞ்சாங்கன்னா செஞ்சவங்க நினைஞ்சா பிறந்துடும். கதிர் வேலு ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஊர் எல்லையை விட்டு வெளியே போயிருக்கட்டும். கதிர் வேலை வந்த உடனே செய்ய வேண்டிய முறை செஞ்சுட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு வரட்டும்.
3: என்ன அது அநியாயமா இருக்கு? வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுகளை ஊருக்கு வெளியே எப்படியா கொண்டு வைக்கிறது?
4: வேற என்னங்க அப்படி சொல்றீங்க? கதிரவல எடுத்து அந்த பொண்ணுக்கு முறைய யாருங்க வருவாங்க?
3: எதிர்த்து செய்ய வேணாயா? எதிர்பாராத ஒரு உதவியா செய்யலாம்ல.
4: கதிரவல எடுத்து முறைய இந்த ஊர்ல எந்த பயனுக்கு தைரியம் இருக்கு?
5: எனக்கு இருக்கு பாபா. நீங்க சொன்னீங்கன்னா மல்லிகாவுக்கு செய்ய வேண்டிய தாய்மாம முறையை நான் செய்யறேன்.
3: நான் என்ன நினைக்கிறனோ அதையேதான் நீயும் சொல்ற. சொந்தங்கள் மாத்திரம் உறவு இல்ல, அன்பு காட்டுற அத்தனை பேருமே உறவுதான். அதனால இந்த முறைய நீயே செய்யலாம். அப்போ நாளைக்கே சடங்கு சுத்திடலாம். எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாதுன்னு இப்பவே சொல்லிட்டேன். நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு எல்லாரும் வந்து சேருங்க.
1: வெறும் தரையில உட்கார வைக்கிறது பட்டுப்படம் அழுக்க போயிடாது. அந்த ஜமுக்களை எடுத்துட்டு வா செவ்வகம். பட்டணத்து ஜமுக்களை எடுத்துட்டு வா, அதான் பெருசா இருக்கும்.
4: பட்டணத்து ஜமுக்களம்.
1: பொண்ண உட்கார சொல்லுங்க. வளையல்கார குட்டி எதுக்கு உட்கார வைங்க?
0: பொண்ணு போய் உட்காந்துட்டாங்க.
3: ராஜா
5: பாப்பா
3: நேரமாச்சு, செய்ய வேண்டியதை போய் முறையோட செய்.
1: அடியே மாமர செய்ய வந்திருக்காரு, காலில் விழுந்து கும்பிடு.
5: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
1: இதெல்லாம் நம்ம ஊர் பழக்கம் தம்பி. மாலை எடுத்து மல்லிகை கழுத்துல போட்டு கைய பிடிச்சு கூட்டி போங்க.
6: கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள நான் தாண்டி போம் புருஷ நான் தாண்டி ஓம் புருஷ நான் தாண்டி ஓம்.
7: பையா குட்ட பையா கருகமணி போட்ட பையா நாக்கு செவந்த பையா நான்
1: தாயாவும். சாமி பிரசாத்து தூசி ஆகிட்டு போறனே, யார் கைவ?
8: ஊருக்கு உனக்கு தெளிவு வைக்காமலேயே அவங்க எல்லாத்தையும்

0: கட்டி முடிச்சிட்டாங்க.
1: என்ன சொல்றியா?
0: நீ செய்ய வேண்டிய மாமு முறைய கட்ட பஞ்சாயத்துக்காரன் செஞ்சிட்டான்.
1: கட்ட பஞ்சாயத்துக்காரன் முறை செஞ்சானா? அத போட்டு நீ சும்மா இருந்தீங்களா?
0: விஷயம் என் காதுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா.
1: முடிஞ்சு போச்சுன்னா அவன் சும்மா விட்டுறதா? என்ன செய்யற மாதிரி

0: எவ்வளவு தைரியம் இருந்த அந்த அநாத பயல வச்சு முறை பண்ணுவ.
1: ஊர்ல இருக்கிற பெரியவங்க சொல்லித்தான்
0: வயசான கழுதை குளிச்சுனதுக்காக மாப்பிள்ளைக்கு பதில சித்தப்பட வச்சு தாடி கட்டிடுவீங்களா? எனக்கு தெரியாம இனிமே இது மாதிரி நடந்துச்சு. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வீட்டோட சேர்த்து வச்சு கொளுத்து
1: விடுவாங்க. இல்ல மாமா, நீங்க
0: பேசாத. உனக்கு தாலியை கட்டிய முண்டாட்டி ஆட்சி இருந்தனா எந்த வெட்டி போயலாத வீட்டுக்குள்ள நுழை தைரியம் வந்திருக்குமா? இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தேன்னா எடுத்து முண்டாட்டி ஊருக்கெல்லாம் வப்பாட்டி அவன் பதவி போட ஆரம்பிச்சிருவான். வர தைல உனக்கு எனக்கு கல்யாணம்.
1: என்ன பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்துக்காரர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கறத தவிர வேற எந்த ஆசையும் இல்ல. ஆசைப்பட்டவரோட நீ என்ன வாழ வைக்கிறியோ இல்லையோ, ஒரு அயோக்கியனோட சத்தியமா நான் வாழ மாட்டேன். எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது கட்ட பஞ்சாயத்துக்காரரோட தான் இருக்கணும். அது நிறைவேற நீதான் எனக்கு துணை இருக்கணும். கற்பூர ஆராதனையிலேதான் தெரியும். இந்த கற்பூர ஆராதனை என் முகத்தை நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான்.
2: என்ன இப்படி பயந்து பண்ணிக்கிற
1: முதலாளி?
2: முதலாளிதான் இல்லன்னு சொல்லிய நீ மட்டும் இந்த வீட்டு வேலைக்காரிய இல்லாம இருந்தீன்னு வச்சுக்க. இந்த வீட்டுக்கு ராணி
1: வைக்கிறேன்.
3: போது
1: இந்த நாக்காளியில நீ உட்காரணும். இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் உன் முன்னால கை கட்டி நிக்கணும். நீ அவங்களெல்லாம் அதிகாரம் பண்றதை நான் பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பேர் உனக்கு தெரியுமாடா?
3: நீ கனவு காணலினாலும் கஷ்டப்படினாலும் இந்த நாற்காலியில் உட்கார போறது நான் தான். பரம்பரை பரம்பரையா இருந்து வர பழக்கத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுக்கு என்னமோ போய் கனவு கண்ட கிழிச்சன் ஒரேடியா புலம்புறிய. ஏன் வயசான காலத்துல இப்படி டென்ஷன் ஆகி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? பேசாம இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் கண்டுக்காம கொஞ்சம் ஒதுக்கிங்க. மறுபடியும் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மானு கூட பாக்க மாட்ட பேயோட்டி விடுவாமா?
4: நல்ல காலம் பிறந்திருக்கும், இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும்.
3: வாடா மவுனே, நல்ல காலமா பிறக்குது, இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய்
4: என்ன சாமி,
3: நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து புரிய சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா?
4: மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சார்.
3: அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவான்னு?
4: பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சில ஒரு ஜோதி
3: அப்படியே கொடுத்து போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா?
4: இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன்.
3: நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு போனா?
4: அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன், சாப்பிட்டு தூங்கிடுவேன்.
3: அப்புறம்
4: மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன்.
3: அப்புறம்
4: நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன்.
3: அப்புறம்
4: காலையில 6 மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்?
3: குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்க, ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய்
4: சாமி, நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும், அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையை எடுங்க.
3: எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்?
4: நான் எடுக்க வேண்டியது இருக்கும்.
3: இது ஓ மண்டையோடா?
4: இல்ல தலைச்சம்புள்ள மண்டையோடு.
3: இது என்ன பண்ணும்?
4: இது மண்டையில மைய தடவி இப்படி மூச்சு முன்னாடி தூக்கி நாலு ஆட்டு ஆட்டுனா வாயில இருந்து ரத்தம் வலியும். பாருங்க, 2 ஆட்டு ஆட்டுனக்கு சைட்ல ரத்தம் வலியுது. 100 ரூபாய் தரீங்களா சாமி?
3: வெயிட் வெயிட், இது என்னது?
4: தெரியல சாமி.
3: இதுவும் மை தான்டா. இது கடைசி புள்ளியோட மண்டை ஓட்டு எடுத்த மை.
4: இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது?
3: உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா.
4: இது என்ன பண்ணும்?
3: பண்றேன் பார்.

0: வந்துரே.
1: வந்தது
0: என்ன?
1: ரத்தம்.
0: எப்ப வந்தது?
1: இப்போ.
0: எப்படி வந்தது?
1: மையால.
0: மையால வல்லடா, மடையா, மண்டை பிடிச்ச ஆட்டினால வந்ததுடா. ஓடி போடா.
2: பரம்பரை பரம்பரையா உங்க ஆசீர்வாதத்தோட எங்க குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் தான் இந்த கிராமத்துக்கு அம்பலக்காரரா இருந்து வந்திருக்காங்க. என் கணவர் சாகும் போது தினத்துல கை குழந்தையா இருந்தான். அவன் படிப்பு முடிச்சு ஒரு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா பொறுப்புகளையும் நான் தான் கவனிச்சிட்டு வந்தேன். இது வரைக்கும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என்னை எப்படி கௌரவப்படுத்தினீங்களோ அதே மாதிரி என் பையன் சின்னத்துறைக்கும் உங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து இந்த கிராமத்தினுடைய பூர்வீக மரியாதையை காப்பாத்தணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம ஊர் வழக்கப்படி இந்த ஊருக்கெல்லாம் பெரியவரு சின்னத்துறைக்கு அம்பலக்காரர் பட்டத்தை கட்டி வைப்பாரு.
3: தம்பி, நாற்காலியே மூணு தடவை சுத்தி வந்து உட்காருங்க. நிறுத்துங்க. அந்த நாற்காலியில உட்கார வேண்டியவன் இந்த ராஜதுரை தான். இந்த ஊருக்கு அம்பலக்காரனாக வேண்டிய உரிமையும் இவனுக்கு தான்.
4: பாபா, என்ன என்ன பேசுறீங்க?
3: யோ, அப்பன் பேர் தெரியாதவன் அம்பலக்காரர் ஆகணுமா? யார? அப்பன் பேர் தெரியாதவன் இந்த 18 கிராமத்துக்கும் அம்பலகாரனா இருந்து இந்த நாக்காளியில உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணானே ராமதுரை, அவனோட மூத்த மக ராஜதுரை.
4: பார்வதி மக ராஜதுரையா?
3: ஆமா, அம்பலகாரனோட முதல் மனைவி பார்வதி அம்மா இருக்கிறாங்களே, அவங்களோட மகன் தான் இந்த ராஜதுரை. இவனுக்கு தான் அந்த நாக்காளியில உட்கார்றதுக்கு உரிமை இருக்கு.
5: திடீர்னு கட்ட பஞ்சாயத்துக்காரனு அம்பலகாரன் வாரிசுன்னு சொன்னா எப்படியா ஒத்துக்கிறது?
4: இவன் தான் பார்வதி மாமா ராஜதுரன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
6: நான் இருக்கேன்.
3: பாலஞ்சன்ற அம்பலகாரர் மனைவி இந்த பார்வதி தாங்கிறதும், அவங்க ரெண்டு பேருக்கு தான் பிறந்தவர் இந்த ராஜதுரைங்கிறதும் இந்த ஊர் பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராமதுரைக்கு உடம்புக்கு சரியில்லாம போன உடனே தான் மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்தார். எதிர்பாராத விதமா அகால மரணம் அடைஞ்சிட்டார். ராமதுரை உயிரோட இருக்கும் போது அவர் வாரிசா இந்த ராஜதுரை தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அம்பலகாரோட வாக்க தெய்வ வாக்கா நினைக்கிற நீங்க அவர் முடிவை ஒத்துக்க போறீங்களா இல்லையா?
5: கட்ட பஞ்சாயத்துக்காரன் அம்பலகாரர் ஆகணும்.
6: சத்தியம் அது வரைக்கும் அவசரப்படாதுப்பா.
3: ராஜதுரை, உன் உரிமையை விட்டு கொடுக்காம இந்த கிராமத்து பெரியவங்க முன்னால அம்பலகார் பட்டத்தை நீ கட்டிக்கணும்.
4: நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உன்னை இந்த நாற்காலியில் உட்கார விட மாட்டேன்.
7: நான் நினைச்சேனா உன் உயிரை எடுத்துட்டு அந்த நாற்காலியில உட்கார முடியும். ஆனா இப்ப நான் அதை செய்ய மாட்டேன். என் தாய் மேல சுமத்தப்பட்ட பழிய போக்கி அவங்க பேருக்கு கலங்க ஏற்படுத்தினவங்கள அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். அதுக்கப்புறம் என் பரம்பரை உரிமையை நிலநாட்டுவேன். அது வரைக்கும் நீ இல்ல, யார் நினைச்சாலும் உன்னை அந்த நாற்காலியில உட்கார வைக்க முடியாது.
3: ராமதுரை, எங்க உன் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து 2வது வருஷம் பிறந்த நாள் விழாவை விமரிசையா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இவனோட தாத்தா ராஜதுரை அம்பலகாரர் பேரையே இவனுக்கும் வச்சிருக்கிற. இவனும் 18 கிராமத்திலே ஆக போறான். நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன்.
5: இங்க வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாது. சமையல்காரங்கிட்ட சொல்லி சீக்கிரமா அவங்களுக்கு இலை போட சொல்லு.
3: ஏமா பார்வதி, ஏன் இந்த பொண்ணாளிக்கு இன்ன வீட்டோட வச்சிருக்கிற?
6: அம்பலக்காரருக்கு சொந்தக்கார பொண்ணு, அம்மா அப்பா இல்லாத அனாதை, துணையா இருக்கட்டுமேனு வச்சிருக்கேன். கல்யாண வயசு தாண்டி போனதுனால மாப்பிள்ளை தேடுறது கஷ்டமா இருக்கு.
3: உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் உனக்கு எந்த குறையும்

0: take him out.
1: பொன்னழகி பூ வைக்க மறந்துட்டாளே. எந்த வகையில நான் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேன்
2: பார்வதி?
1: போதும் சாமி, இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு சரியான பரிசு கொடுத்துட்டீங்க. இனி இந்த கட்ட வெந்த சாம்பல் ஆகிற வரைக்கும் நீங்க செஞ்ச இந்த துரோகத்தை மறக்க மாட்டேன்.
3: கழுத்தை நினைச்சு கொண்டுட்டு கால எழுந்து விளையாட எழுந்துரு.
4: இந்த தாலியை அவ கழுத்துல கட்டுங்க.
5: 18 பட்டி
4: கிராமத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ற அம்பலக்காரர் நீங்க. இப்ப நான் சொல்ற தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்பட்டுதான் ஆகணும். இந்தாங்க கட்டுங்க.
1: தப்பு பண்ணும் போது வந்த தைரியம் தண்டனை அனுபவிக்கும் போது வரலையா?
4: இனிமே ஊருக்குள்ள யாரும் எதுவும் பேச முடியாது. யாராவது என்ன வேலைக்காரையும் வீட்டுக்காரையும் ஆக்கிட்டீங்கன்னு கேட்டா பார்வதிக்கு உடம்பு சரியில்லை. இனிமே அவளால குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. அதனால அவளே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான்னு சொல்லுங்க. உங்களால ஏற்படுற அவமானம் பின்னாடி என்னோட குழந்தையையும் பாதிக்கும். இப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா இப்ப நான் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. என்னுடைய வேதனை இல்லதான் உங்களுடைய சந்தோஷத்தை வச்சிருக்கா. எப்ப நான் இருக்கிற இடத்துக்கு அவ வந்துட்டாளோ இனி அவ இடத்துக்கு நான் போறதுதான் நியாயம். இனி இந்த ஜென்மத்துல நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறது இதுதான் கடைசி சந்திப்பு.
6: இடைவெளிக்கு பிறகு கட்ட பஞ்சாயத்து திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
7: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மணிவாசகன் ஆர் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
8: புதுச்சேரி வானொலி நிலையத்தின் 59 ஆண்டுகால வரலாற்றில் சுமார் 25 ஆண்டுகள் அதனுடன் பயணித்து பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பல நிகழ்ச்சிகளை வழங்கியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கினாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் என் நினைவில் உள்ளது. அதிலும் முதல் முதலாக நான் தயாரித்த நிகழ்ச்சி குறித்து சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வாகி 1994ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பணியில் சேர்ந்த சில நாட்களிலேயே ஒவ்வொரு நாளும் காலையில் நடைபெறும் நிகழ்ச்சி குறித்த கலந்தாய்வு கூட்டத்தில் அப்போதைய நிலைய இயக்குநராக இருந்த மறைந்த திரு வேணுகோபால் ரெட்டி ஐயா அவர்கள், மணிவாசகன் இன்று வந்து தேசிய அறிவியல் தினம், இது குறித்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தயாரித்து இன்று ஒளிபரப்பு செய்ய வேண்டும், அதுவும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று பணித்தார். அவர் கூறி முடித்து ஒரு 2 மணி நேரத்திற்குள் தேசிய அறிவியல் தினம் குறித்த ஒரு ஒலிக்கீற்று ஜிங்கல் ஒன்றை தயாரித்து, அதுவும் அந்த ஜிங்கலின் முதலில் தொடக்கத்தில் ஒரு திரைப்பட பாடலை இணைத்து பொதுமக்கள் கேட்கும் வகையாக 1:55 மணிக்கு ஒளிபரப்பானது. அந்த ஒளிபரப்பை கேட்டு சக நண்பர்கள் எல்லாம் பாராட்டிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் பின்னால் வந்து என் முதுகை தட்டி தனது இடது கையால் என் கையை குலுக்கி, மிக நன்றாக இந்த நிகழ்ச்சி இருந்தது, இதை தொடர்ந்து நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று என்னை பாராட்டிவிட்டு சென்றார் அப்போதைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மற்றும் நிலைய இயக்குநர் திரு வேணுகோபால் ரெட்டி அவர்கள். அவர் சென்ற பிறகு அவர் ஏன் வலது கையால் கை கொடுக்காமல் இடது கையால் வந்து கை குலுக்கினார் என்று நான் யோசித்து போகும்போது, அவர் உணவு அருந்திக் கொண்டிருந்த நிலையில் பாதியிலேயே உணவு உண்பதை நிறுத்திவிட்டு வந்து என்னை வாழ்த்தி விட்டு சென்று மீண்டும் அவரது அறையில் அமர்ந்து உணவு உள்ள தொடங்கியிருக்கிறார். இவ்வாறு பல நிகழ்வுகள் நமது புதுச்சேரி வானொலியில் நான் பணியாற்றிய காலத்தில் எனக்கு நினைவில் உள்ளது. இந்த 60ஆவது அகவையில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலி நிலையத்தின் மூலம் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
7: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மணிவாசகன் ஆர் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
9: நேயர்கள் கவனத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு

0: மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1515 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கங்காமணி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
2: 60ல் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு அதில் பணியாற்றிய மகிழ்ச்சியுடன் சிரம் தாழ்ந்த வணக்கமும் சீர்மிகு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றியுடன்.

0: புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கங்காமணி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: 60 அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு அதில் பணியாற்றிய மகிழ்ச்சியுடன் சிரம்தாழ்ந்த வணக்கமும் சீர்மிகு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றியுடனே வழங்குகிறேன். புதுவைக்கு மகுடம் சூட்டியது போன்று சிகரமாக அனைத்து மக்களையும் கவர்ந்து தன் காலடியில் இருத்தும் புகழ் பெற்றது புதுச்சேரி வானொலி. இன்று 60 காணும் அதன் சிறப்பை போற்றுவதில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய 35 ஆண்டுகள் புதுச்சேரி வானொலி என்னை சுவீகரித்து நிகழ்ச்சிகள் வாயிலாக நேயர்களுடன் இணைத்து அறிவிப்பது போன்று பலவற்றை என்னையும் அறிய வைத்தது எனக்கு கிடைத்த பெரும் பேறு புதுச்சேரி வானொலி. மழலையர் முதல் முதியோர் வரை அனைவருக்குமான பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், ஆகாஷவாணி விருதுகள் பல பெற்ற பெருமை கொண்டதும் நம் புதுச்சேரி வானொலி. 60வது ஆண்டு தொடக்கம் இனிவரும் நாட்களிலும் பல்வேறு வகையில் பல சிறப்புகளை பெற்று அனைவரையும் மகிழ்விக்கும் நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் வழங்கும் என புதுச்சேரி வானொலி நிலையத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கங்காமணி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: இணைக்கலாம் கட்ட பஞ்சாயத்து திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: பொண்ணுக்கு நேச்சியா இருக்கு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு.
4: எதுக்குமே இந்த நேரத்தை அவசரமா சொன்னீங்க?
3: எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணும், செய்வீங்களா?
4: என்ன பொறுத்த வரைக்கும் காசு மேலதான் மரியாதை. காசை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்னதை நான் செஞ்சிருவேன்.
3: ஆக வேண்டிய காரியம் என்னங்கறத சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க.
5: பெரியம்மாவை போய் கூட்டிட்டு வாங்கம்மா.
3: அப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக அக்கா மேல கோபமா இருக்காங்க.
5: குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் தாமா. இந்த நிலைமையில நீங்க போய் கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவாங்க.
3: இல்லைங்க, என்ன பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடும். நீங்க பெரியவங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா
5: அவ்வளவுதானே, நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம். வாங்க.
6: நம்ம ரெண்டு பேருக்கு இருந்த வர ஊர் தெரிஞ்சு போச்சு.
3: இங்க என்ன சத்தம்?
7: அட, ஏமா நடிக்கிற, உடம்பு சரியில்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. கட்டின புருஷாங்க சாக கிடக்குற, இங்க கண்டவனோட காம கல்யாணம் நடத்துறியாமா?
3: யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியுதா?
7: நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம். உங்கள படுத்து கிடந்த மைந்த உன் அசிங்கத்தை கண்ணால பார்த்தமே.
3: இப்படி அபாண்டமா பேசினா நாக்கு அழுகி போயிடும்.
5: சும்மா பேசாதம்மா, இந்த கிராமத்திலேயே கோயிலுக்கு அப்புறம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறது இந்த குடும்பத்துக்கு தான். நியாயத்துக்காக வாழ்ற இந்த வீட்டுல நடத்த கட்டவன் நீ இருக்க கூடாது. நிழல் கூட அந்த புண்ணியமா மேல படக்கூடாது. இந்த பொம்பளை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டம். ஐயா வணக்கம் பண்ணிட்டு வந்து இந்த பொம்பளை கண்ட பயலுக்கு ஒரு முடிவு கட்டலாம்.
3: என்னங்க வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்க விடுங்க.
5: இல்லை, எடுத்துட்டு போங்க.
3: உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க.
5: நீங்க
4: சொன்ன மாதிரி
3: பயப்படாதீங்க. அடுத்து என்ன செய்யணும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன், அது பிரகாரம் நீங்க நடந்துகிட்டா போதும். நீ போகும்போது பார்வதி அவ குழந்தை எப்படியாவது இங்க இருந்து கடத்திட்டு போயிடு. உன் கூட ஓடி போயிட்டான்னு

0: நான் எல்லாரையும் நம்ப வைக்கிறேன்.
1: அவங்களை கடத்திட்டு போய் நான் என்ன பண்றது?
0: தாயும் பிள்ளையும் கொண்டுடுங்க.
1: ஐயோ, இது நீங்க ஊருக்கு தெரியாத மனிதனே இருக்க முடியாதுமா?
0: அத பத்தி நீ கவலைப்படாத. சொல்ற மாதிரி சொன்னா எவனும் நம்புவோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். உங்க பிள்ளைய என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும்.
1: அப்பா, உங்களை நம்பிதான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்ச என் பையன் நல்ல விதமா பாத்துங்க.
2: அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள எங்க இல்ல, போய் தேடலாம்.
3: எப்படி தவிர்க்க விட்டுட்டு போயிட்டீங்களே? நீங்க செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துட்டுதான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு தண்டனை வந்து சேருடு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு தினங்கள் என்ன கேவலமா பேசுறதெல்லாம் உங்க காதல வேலையா? நாம பெற்ற இந்த பிள்ளைக்காகவும் ஏழ்மையில சுமத்தப்பட்ட பழி பொய்யன்னு நிரூபிக்கணும்னுதான் நான் என்ன உயிரோட இருக்கேன். என் முந்தான விலகினது உங்க ஒருத்தருக்கு மட்டும் தாங்கிறத நாம பெற்ற இந்த பிள்ளையால நிரூபிப்பேன். இது இப்ப நான் அழிக்கிற இந்த பொட்டு வேலை சத்தியம். நீங்க ஆசைப்பட்டபடி நம்ம மக ராஜதுரைக்கு பரிவட்டம் கட்டி அடுத்த அம்பலக்காரராக்குவேன். அது இப்ப நான் எடுத்து போற இந்த பூ மேல சத்தியம். தெய்வம் ஆயிட்டு உங்களுக்கு நான் நல்ல விழா கிட்ட விழாங்கிறது நிச்சயமா தெரியும். ஒண்ணும் தெரியாத ஊர் ஜனங்கு மூலமா என் மேல களங்கத்தை சுமத்தன உங்களை என் காலடியில விழ வைப்ப. அதுக்கு நீங்க எனக்கு அக்னி சாட்சியா கட்டி அதே அக்னிக்கு முன்னால இப்ப நான் இருக்கிற இந்த தாலை மேல சத்தியம். உங்களுக்கு கொள்ள வைக்க வேண்டியது நியாயமா இவன்தா. அத கெடுத்தவங்களை இவனாலேயே தண்டிச்சு இப்ப நான் செஞ்ச சபதங்களை எல்லாம் உங்க மக மூலமா நிறைவேற்றுவேன். இது உங்க மேல சத்தியம்.
4: ராமதுரை நான் மதத்தால வேறுபட்டாலும் மனசார உருதாய் வைத்து பிள்ளைய மாதிரிதாமா பழகணும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஏற்பட்டா அதை தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமைதாம்மா.
3: ரொம்ப நன்றி. என்ன ராஜதுரையை வளர்த்து பெரியவனாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.
4: குழந்தையோட நீ இங்க இருந்துடுமா, உங்களுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன்.
3: இல்ல, நான் இங்க இருந்தா என் குழந்தை உயிருக்கு ஆபத்து. என்ன தடுக்காதீங்க, நான் ஒரு நாள் நிச்சயமா திரும்பி வருவேன்.
4: ரொம்ப வேண்டியவனான என்ன பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்த பொன்னாளையின் நாச்சியாரு இந்த பையன் யாருன்னு என்ன கேட்டாங்க. இந்த பையன் என்னோட வளர்ப்பு மகன் சொன்ன. ராஜா, உன்னை நேர்மையானவனாவும் நியாயமானவனாவும் எதுக்காக வளர்த்தன் தெரியுமா? இந்த ஊர்ல எங்க தப்பு நடந்தாலும் நீ தட்டி கேட்கணும். அதனாலதான் அன்னைக்கு பஞ்சாயத்துல நாச்சியார் தப்பா தீர்ப்பு சொன்னப்போ உன்னை தட்டி கேட்க சொன்ன. பொன்னழகி நாச்சியார் தான் மகன் சின்ன துறைக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்றப்போ உங்க அம்மால நான் தான் வரவழைச்ச அதை தடுத்து நிறுத்தி அந்த உரிமை உனக்குத்தான்னு சொல்ல சொன்னேன். எப்படியோப்பா, உங்க அம்மாளுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டேன்.
3: நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க எத்தனை பிரிமை எடுத்தாலும் திரும்ப கைமாறு செய்ய முடியாது.
4: பார்வதி, அப்படியெல்லாம் பேசி உன் குடும்பத்திலிருந்து என்ன பிரிச்சிடாதம்மா. ராஜா, உங்க அம்மா மேல இருக்கிற பழியெல்லாம் தீரணும், உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் கிடைக்கணும். அது வரைக்கும் எது நடந்தாலும் நான் ஆத்திரப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன்.

0: για να εξαρτήσει μου νίκη. சொத்துக்கு போட்டி கிடையாது, பதவிக்கு போட்டி கிடையாது. அம்மா அடிக்கடி சொன்னது எல்லாம் பொய்ய போச்சு பங்காளி.
1: ராஜதுரை உங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்கன்னா அப்பவே உங்க அம்மா சரியா பாத்துருக்கோம்ல, இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள வந்து நிக்க மாட்டாங்களா? ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த கேரக்டர் ராவுத்தன் தான்.
0: அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊர்ல இருந்துகிட்டே எனக்கு எதிராக ஒரு எதிரி உருவாக்கியிருப்பான். முதல்ல அந்த ராவுத்தர் கலவனை தீர்த்துக்கிட்டு பங்காளி.
1: என்ன செய்வோம்
0: என்ன செய்வோம்?

0: இவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா இப்ப நீ ஆத்திரப்படவே கூடாது. இரு, உனக்கு உண்மையிலேயே அவர் மேல அன்பு மரியாதையும் இருந்தா அவர் கண்ட கனவை நிறைவேற்றுவே. அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சுட்டேனா, இத்தனை வருஷம் அவர் உடக்காகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாயிடும். ராஜேந்திர, உன் அப்பா சாகுற வரைக்கும் ஒரே லட்சியத்தோடுதான் இருந்தாரு. அவருடைய லட்சியம் உன் முரட்டுத்தனத்தால வீழ போறதா இருந்தா சத்தியமா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். சித்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் படிக்க.
1: மனசு கஷ்டமா இருக்கும்போது தனியா இருக்க கூடாது. பக்கத்துல யாராவது இருந்தாதா ஆறுதல் இருக்கும்.
2: பாப்பாவை என்னால மறக்க முடியல.
1: இருந்தவங்களை நினைச்சு வேதனைப்படுறதை விட அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் அவங்க மேல நாம வச்சிருக்க உண்மையான அன்புக்கு அடையாளம்.
3: என்ன
4: பங்காளி,
3: இவ்வளவு கோபப்படாம
4: வாங்க பங்காளி. நான் என்ன சொல்றேன்னா, பங்காளிக்குள்ள நம்ம பங்கு போட்டுக்கலாம், ஆனா பகையாளிக்கு நாம விட்டு கொடுத்துட கூடாது பாரு.
3: என்ன சொல்றீங்க?
4: எனக்கு வாரிசுக்கு போட்டியா வந்தவ, இப்ப உங்களுக்கு வாழ்க்கைக்கு போட்டியா வந்திருக்கான்னு சொல்லுங்க.
3: விளைஞ்ச பயிர் வீட்டுக்கு வரலாம்னு பரவாயில்ல, அது வேற ஒரு தரத்து போய் விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத செண்பகத்தை கொண்டுடுவேன், ஆனா அவனுக்கு கிடைக்க விட மாட்டேன்.
4: முட்டாள்தனமா பேசாத பங்காளி. நீ ஆசைப்பட்ட பொண்ணோட அந்த ராஜகுரம் வாழக்கூடாது, அவ்வளவுதானே? மற்றதை நான் பாத்துக்கிற விடு. டேய், அவளை புரியுங்கடா.
3: அறிவில்லை
4: மாமந்திருக்கா கதவை திறந்துடுறா

0: திறந்துடுமா கண்ணு, திறக்க மாட்டியா?
1: என்ன திட்டம் போட்டாலும் ராஜதுரை ஒண்ணும் பண்ண முடியலையே. இன்னும் கொஞ்ச நாள் அவனை இப்படி விட்டு வச்சோம். நாம ஊரை விட்டு போக வேண்டியதுதான். இப்ப என்ன பண்ணலாம் பங்காளி?
2: அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில சொல்லு. உனக்கு உங்க அம்மா வேணுமா, இல்ல இந்த சொத்து சோகம் பதவி வேணுமா?
3: நிச்சயமா இருக்க முடியாது.
1: கட்டப்பஞ்சாயத்துக்காரன் உங்க அம்மாவை கொன்னுட்டான்னு வச்சுங்க, நூத்தனங்க என்னத்தை நினைப்பாங்க? தவறு செஞ்ச தான் அம்மாவை காட்டி கொடுத்த நாச்சியார கட்ட பஞ்சாயத்துக்காரன் கொன்னுட்டான்னு நினைப்பாங்க. பங்காளி, பாரு, சுகபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு ஏழ்மையான வாழ்க்கை வாழ முடியும்னு நினைச்சா உங்க அம்மாவை கூப்பிட்டு எங்கேயாவது போயிடும். அப்படி இல்ல, இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க அம்மாவை நீ இறந்துரு. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? கங்கையில இருந்தா என்ன, வாழ வழிகாட்டாதவ தாயா இருந்தா என்ன, தாடமா இருந்தா என்ன, எல்லாம்
2: ஒண்ணுதான்.
1: குடும்பத்தை கெடுக்கறத பத்தி நீ என்கிட்ட சொல்றியா? பங்காளி, நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க உங்க இஷ்டம், நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்ந்துட்டு போங்க.
3: கொஞ்சம் இருங்க, பட்ட மரம் விழுகிறத நினைச்சு வேதனைப்படுறத விட வளர்ந்த செடியை வாடாம காப்பாத்துறதான் புத்திசாலித்தனம். நீ உசுரோட இருந்து கொடுக்க முடியாத கௌரவத்தை சேர்த்து கொடுத்துருங்கிற ஒரு பெத்த பிள்ளைக்காக தாய் இந்த தியாகம் கூட செய்யணும். எப்படி
2: அடுத்து
3: என்ன செய்யறது பங்காளி?
1: கட்ட பஞ்சாயத்துக்காரன் வச்சிருக்கிற மாடுங்க மாதிரி வேகமா ஓடுற மாடுங்க இந்த ஊர்லயே கிடையாது. அந்த மாடுங்களுக்கு சாராயத்தை ஊத்தணும்.

0: மகனை வச்சு நாச்சியார கொலை செய்ய எவ்வளவு நாள் திட்டம் போட்டிருந்த? ரொம்ப யோக்கியமா நடந்துட்டு கட்ட பஞ்சாயத்துக்காரன் கடைசியில எவ்வளவு மோசமான காரியத்தை செஞ்சுட்டான் பாத்தீங்களா?
1: உள்ள யாருமே இல்லீங்க. கதிர்வேலு சிறுதர தம்பியும் எங்க போனாங்கன்னு தெரியல.
2: அவங்களுக்கு எப்படியாவது தகவல் சொல்லி ஆகணுமே.
1: அத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி தப்பிச்சு போகாம இருக்க வீட்டுக்குள்ள வச்சு புட்டுங்க. சும்மா வேஷம் போடாத, எழுதிட்டு போங்கயா.
3: மன்னிச்சிருங்க, நீங்க நடக்கிற மாதிரி ராஜதுரை என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணல.
1: என்னமா சொல்றீங்க?
3: என் மக சின்னத்துறையும் கதிர்வேலும் தான் என்னை ராஜதுறையும் கொலை செய்ய திட்டம் போட்டு மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி ராஜதுறைக்கு மயக்கம் வரும்படி அடிச்சு தொண்டில் எங்களை எல்லாம் கட்டி பறிச்சிட்டாங்க.
1: நீங்க பித்தபிள்ளையா உங்களை கொலை பண்ண பார்த்தா?
3: எந்த பிள்ளைக்காக இவங்களுக்கும் இவங்க பெத்த பிள்ளைக்கும் துரோகம் பண்ணணும்? அதே பிள்ளையால ஆண்டவன் கண்ணை தொடக்க வச்சுட்டான்.
1: அன்னைக்கு பார்வதி அம்மா வீட்டுக்குள்ள இருந்து கண்ட வேறு நான் வந்து தப்பெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னே.
3: அது நான் செஞ்ச ஏற்பாடுதான். மூத்ததாரத்து மக ராஜதுரைக்கு வாரிசு பட்டம் கட்டுறதுக்கு அம்பளை கருமுடி பண்ணிட்டாரு. அதுக்காகத்தான் கதிர்வேலுடைய அப்பாவோட துணையோட இந்த பத்து தெய்வத்து மேல அபகண்டமா பழைய சுமத்தி நடத்து கெட்டதான உங்களை எல்லாம் நம்ப வச்சுட்டேன். என் மக அம்பளை கரதாக்கி இந்த ஊருக்கே ராஜா மாதிரி வாழணும்னு பேராசப்பட்டேன். அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா பிற்காலத்துல தடையா இருக்குமே நினைச்சு இவங்களை கொண்டுடுறதா முடிவு பண்ணினேன். நல்ல வேலை ஆண்ட புண்ணியத்துல அவங்க பழிச்சிட்டாங்க.
1: இவ்வளவு அநியாயம் பண்ண நீயா? இத்தனை நாள் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க. அந்த பயல்களையும் இந்த பொம்பளை எங்க கூட பழகிறீங்க?
4: அவங்க தவறு செய்யும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப அவங்க திரும்பி இருக்கும் போது அவங்களை அடிக்கணும் கொல்லணும்னு கோவப்படுறீங்களே.
5: பாதிக்கப்பட்ட நாங்களே அமைதியா இருக்கும் போது நீங்க ஏன் ஆத்திரப்படுறீங்க? தயவு செஞ்சு அமைதியா போயிடுங்க.
4: ஆமா, எல்லாரும் போயிடுங்க. அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிச்சு முடிவு பண்ணலாம்.
1: இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ராஜதுரைக்கு வாரிசு பட்டம் கட்டணும். அடுத்த அம்பலக்காரன் அவருதான்.
4: நிச்சயமா உங்க ஆசீர்வாதத்தோட அது நடக்கும். இப்ப அமைதியா போயிடுங்க.
3: எங்க போறீங்க? இது உங்க வீடு, உங்க சொத்து. நீங்களா பாத்து இருக்க சொன்ன நான் இருக்கேன். இல்லைன்னா நான் போயிடுறேங்க.
1: தம்பி தம்பி தம்பி,
2: யோ ஏன் இப்படி தலைதறி கூடியார?
1: தம்பி, கட்ட பஞ்சாயத்துக்காரனும் நாச்சியாரும் தப்பிச்சு வந்துட்டாங்க.
2: தப்பிச்சுட்டானா? ஆமாங்க ஐயா. நாச்சியாரம்மா தான் செஞ்ச குத்தத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டு ஊர் சடங்க மத்தியில பார்வதியம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க.
1: நீங்க அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண போட்ட திட்டத்தை எல்லாம் விவரமா எல்லாரும் முன்னாடியே எடுத்து
2: சொல்லிட்டாங்க.
6: கட்ட பஞ்சாயத்துக்கார சாவு நம்ம கையில தான் நடக்க போகுது.
2: அது எப்படி நடக்கும்?
6: செண்பகம் இந்த ஊர்ல நடக்கிற நாடகத்தில் நடிக்க வரல, அவளை கடத்திக்கிட்டு போயிடுவோம்.
2: கடத்திக்கிட்டு போய்
6: பொறுத்துல இருந்து பாருங்க. நவ்ள உங்க ஆளுநர் வந்து சேருங்க.
7: வீட்டுக்குள்ள போகல.

0: എം എൻ എന്റർപ്രൈസസ് വഴങ്ങിയ കട്ട പഞ്ചായത്ത് തിരപ്പിട ഒളിച്ചിത്രം. ഇതിൽ നടിത്തവർക്ക് കാർത്തിക്, കനക, ശ്രീവിദ്യ, ഭാരതി, രാധാരവി, ഗൌണ്ടമണി, സെന്തിൽ, വി കെ രാമസ്വാമി, രവിചന്ദ്രൻ, പൊൻവണ്ണൻ മറ്റും പലർ. കഥൈ തിരക്കഥൈ വസനം ടി കെ ബോസ്, ഇസൈ ഇളയരാജ, ഇയക്കം രഘു.
1: നേയർകളെ, ആകാശവാണി പുതുച്ചേരി 60-ാം ആണ്ടിൽ അടിയെടുത്തു വൈത്ത് വൈരവിഴാ കൊണ്ടാടുവതെ ഒട്ടി ഇസയമേപ്പാളർ മറ്റും സൗണ്ട് ട്രാക്കർ വിശാൽ ചന്ദ്രശേഖർ അവർ വിടുക്കും.
2: வணக்கம், நான் விஷால் சந்திரசேகர் பேசுறேன். 60-ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலை முதல் இரவு வரை ஒலிபரப்பும் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. இவர்களின் சேவைகள் தொடரட்டும். வாழ்க பல ஆண்டுகள்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60-ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி இசையமைப்பாளர் மற்றும் சவுண்ட் டிராக்கர் விஷால் சந்திரசேகர் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.

பொன் மாலை பொழுது. மாலை மயங்கும் இந்த இனிய நேரம் நினைவுகளை வருடி மனதிற்கு மகிழ்ச்சி தரும் பொன்னான நேரம். கடந்து போன நேரங்களை நினைவுகளாகவும் வரவிருக்கும் நேரங்களை கனவுகளாகவும் சுமந்து வரும் இந்த மாலை பொழுதில் உங்களை தேடி இணைகிறது நேரம் என்ற தலைப்புடன் இன்றைய பொன் மாலை பொழுது. விரல்கள் அசைந்தால் வளையல்கள் கதை பேசும், அந்த வளையோசையில் காதலும் கவிப்பாடும். மாலை நேர காற்றோடு கலந்து வரும் அந்த மெல்லிசை மனதிற்குள் ஒரு மௌன கவிதையை எழுதும். ஒலிக்கும் பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி பத்மஸ்ரீ விருது பெற்ற தவில் வித்வான் கொங்கம்பட்டு முருகையன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம். புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையம் ஆரம்பிச்சு 60ஆம் ஆண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். புதுச்சேரி வானொலி நிலையத்தை பார்க்கறதுக்குன்னே சில டூரிஸ்டுகள், கலைஞர்கள், மக்கள் எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட வந்து பார்த்த காட்சிகள் எனக்கு தெரியும். என்னை ஊக்குவித்ததும் வானொலி நிலையம். அந்த ஒரு பெருமையில நான் இன்னைக்கு 60ஆவது வருஷத்தினுடைய பேட்டியை தருவதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றியினை வணக்கத்தினையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி பத்மஸ்ரீ விருது பெற்ற தவில் வித்வான் கொங்கம்பட்டு முருகையன் அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியினை இதுவரை கேட்டீர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் என்ற தலைப்பில் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு பகல் விடைபெற்று இரவு வருவதற்கு முன் வானம் தன் வண்ணங்களை வாரி இறைக்கும் அந்தி நேரம், மெல்ல தழுவும் தென்றலும் மனதை வருடும் மௌனமும் நினைவுகளை தேடித்தரும் அந்த இனிய பொழுதும், அந்தி வரும் நேரத்தில் இதயத்தில் மலரும் இனிய உணர்வுகளோடு இது முந்தானை முடிச்சு பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்
3: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் வீண இசை கலைஞராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கலை மாமணி டாடா பானுமதி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
4: நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி வானொலி பற்றி சொல்லும் போது நிறைய அனுபவங்கள் இருக்கு.

0: முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறேன். August 1, 1984 நான் இந்த நிலையத்தில் ஜாயின் பண்ணேன். இசையில நான் என்னென்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சினோம் எல்லாமே புதுச்சேரி வானொலி நிலையத்தினால தான். என்னுடைய உழைப்பு நிறைய இருந்தது, உறுதுணையா புதுச்சேரி வானொலி நிலையம் இருந்தது. நான் ஜாயின் பண்ண புதுசுல சவுத் ஜோன் ஹோக்கப் கான்சர்ட்ஸ் இருந்துச்சு, ஃபுல்லா ஆந்திரா சைடு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. அது ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. நான் தனியா போயிருந்தேன்னா கூட அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்காது, பட் வானொலி நிலையத்தின் மூலமா போறதுனால மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைத்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோ நன்றி புதுச்சேரி வானொலிக்கு, எனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது. நான் ஜாயின் பண்ணும்போது பிஹைல இருந்தேன், அப்புறம் ஏ கிரேட் கிடைச்சது, அப்புறம் செலெக்ஷன் கிரேட் கிடைச்சது. எனக்கு என்னென்ன ஆசைகள் இருந்ததோ அத்தனையுமே என்னால நிறைவேற்றிக்க முடிந்தது இந்த புதுச்சேரி வானொலி நிலையத்தினால. அது தவிர திரிவேணி என்ற ஹிந்தி நிகழ்ச்சிகள், அது மிகப்பெரிய அனுபவம். அந்த ஹிந்தி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கு காரணம் புதுச்சேரி வானொலி நிலையம். எவ்வளவு சந்தோஷம் அப்படின்றது என்னால சொல்ல முடியல. இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் புதுச்சேரி வானொலி நிலையத்தின் ஓய்வு பெற்ற கலைஞர் அப்படின்ற அந்த ஒரு பெரும் பெயரோடு தான் நான் இப்போ இருக்கிறேன். சோ ஹேட்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி ஏஆர், அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஆல்வேஸ் மை கைடு. தேங்க்யூ.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் வீண இசை கலைஞராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கலை மாமணி டாடா பானுமதி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி பத்மஸ்ரீ விருது பெற்ற பில்லியனோ சுடுகளிமண் சிற்பக் கலைஞர் வி கே முனுசாமி அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம். புதுச்சேரி வானொலி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா 60ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறாங்க. 60 ஆண்டுகள்னா மிகப்பெரிய பயணம் அது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பேரிடர் காலத்திலையும் சரி, இங்கு போன்ற பன்முக கலைஞர்களுக்கும் சரி, நல்ல ஒரு ஊக்கப்படுத்தி அவங்களையும் நல்ல ஒரு நேர்காணல் கண்டு நிறைய ஒளிபரப்பு செய்து நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் பாதுகாக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. பேரிடர் காலத்திலாம் வானொலி இல்லைன்னா நம்மளாலாம் இது பண்ண முடியாது. நல்ல வாய்ப்பையும் நல்ல ஒரு விளம்பரத்தையும் தந்து ஏழை எளிய மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கிற ஒரு வானொலி நிலையம் வந்து 60ஆம் ஆண்டு காலடி எடுத்து வைக்கிறது. இந்த வானொலி நிலையம் இன்னும் பல 100 ஆண்டுகாலம் நல்ல சீரும் சிறப்போம். நம்மளுடைய வானொலி நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நேயர்களே, இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி பத்மஸ்ரீ விருது பெற்ற வில்லியனூர் சுடுகளிமண் சிற்பக் கலைஞர் வி கே முனுசாமி அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: நேரம் 5:16. இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் என்ற தலைப்பில். இது இன்றைய பொன்மாலை பொழுது. மௌனம் கூட இசையாகும் நேரம். இதயம் மட்டும் ஏதோ ஒரு ராகத்தை தேடும் நேரம். சுற்றிலும் அமைதி நிலவினாலும் உள்ளுக்குள் மட்டும் கேட்கும் அந்த இனிய ராகம், அது காதலின் ராகமோ அல்லது நினைவின் ராகமோ, அப்படி ஒரு மெல்லிசையின் நினைவாக வரும் இது புன்னகை மன்னன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி பாடகி எஸ் ஹரணி சாயி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: வைர விழா ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எவ்வளவு விதமான நிகழ்ச்சிகள், எவ்வளவு விதமான பாடல்கள், நம்மளுக்கு பிடித்த பாடல்களையும் நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே தொகுத்து வழங்கிட்டு வராங்க. அந்த அறிவிப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வானொலியில பாடல் கேட்கும் போதுதான் எனக்குள்ள தோணுச்சு, நம்ம பாட்டு ஒரு நாள் இதுல வராதா அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வானொலி தான். அந்த வானொலிக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி பாடகி எஸ் ஹரணி சாயி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டு

ஆம்நிலை இன்றைய பொன்மாலை பொழுது நேரம் என்ற தலைப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது. பகலின் பரபரப்பு ஓய்ந்து மாலை மெல்ல தன் மடியில் இரவை ஏந்தும் நேரம், வானம் வண்ணம் மாறும் அந்தி நேரத்தில் மனமும் மெல்ல மெல்ல நினைவுகளின் பாதையில் பயணிக்கும் அந்த இனிய மாலை நேரத்தின் உணர்வோடு அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து அந்தி வரும் நேரம்.

நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நடிகர் கருணாகரன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தி.

0: கேட்கலாம்.
1: ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். 60வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலை முதல் இரவு வரை ஒளிபரப்பும் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. இவர்களின் சேவைகள் தொடரட்டும். வாழ்க பல ஆண்டுகள். நன்றி.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நடிகர் கருணாகரன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். Hello.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நேரம் என்ற தலைப்பில் வலம் வந்த இன்றைய பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

वहां एक हाथी भी रहता था। वो दिन भर इधर उधर घूमता रहता था।

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.

0: கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. திரையிசை. திரையிசையின் தொடக்கமாக வரும் பாடல் தென்காசிப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து.
3: அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்கு

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60 ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம், நான் உங்கள் காமெடி நடிகர் யோகி பாபு பேசுறேன். 60 வருஷம் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். காலை முதல் இரவு வரை ஒலிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இவர்களுடைய சேவைகள் இன்னும் பல ஆண்டுகள் தொடரட்டும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60 ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: நாம் இணைந்திருக்கும் திரையிசையில் அடுத்து வரும் பாடல் பரணி இசையில். பாடலின் திரைப்படம் சுந்தர டிராவல்ஸ்.

0: நாம் கேட்டரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை.
1: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள்.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சந்திரசேகரன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
3: நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரி வானொலி நிலையத்திலே நிகழ்ச்சி அமைப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். புதுச்சேரி வானொலி நிலையம் 59 ஆண்டுகளை நிறைவு செய்து 60ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த நிலையம் மிக சிறப்பாக இதுவரையிலும் பணியாற்றி வந்துள்ளது. தற்பொழுது 60ஆம் ஆண்டு துவக்கத்திலே இந்த வானொலி நிலையம் காலடி எடுத்து வைப்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். எனது வாழ்த்துக்கள்.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சந்திரசேகரன் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியாவில் காகித அடிப்படையிலான வரி நடைமுறைகள் முற்றிலும் டிஜிட்டல் நடைமுறைகளாக மாற்றப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முழுமையான அணுகுமுறை ஒன்றை ஆயுர்வேதம் வழங்குவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தினால் நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.3 லட்சத்தை தாண்டி அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கல்வி நாட்டிற்கும் சமூகத்திற்கும் பயன்பட்டால்தான் அர்த்தமுள்ளதாக மாறும் என்றார். தற்போது அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதால் சமகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பல்துறை அணுகுமுறை அவசியம் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதையும் அவர் பாராட்டினார். விழாவின் போது 12,500 மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன. குஜராத்தில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை திறந்து வைக்கிறார். உலகின் மறுமலர்ச்சிக்கான ஆன்மீக எழுச்சி திட்டத்தையும் இளையோர் உள்ளாற்றல் வெளிப்பாடு மூலம் முன்னேறிய இந்தியா என்னும் இயக்கத்தையும் குடியரசுத் தலைவர் தொடக்கி வைக்கிறார். இந்தியாவில் காகித அடிப்படையிலான வரி நடைமுறைகள் டிஜிட்டல் நடைமுறைகளாக மாற்றப்பட்டு வருவதாகவும் வரி செலுத்துவோர் மீதான நம்பிக்கை அடிப்படையில் புதிய நடைமுறைகள் அமைவதாகவும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் வரித்துறை தலைவர்களின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் ஆர்வம் காட்டியிருப்பதாக தெரிவித்தார். வரி செலுத்துவோர் எண்ணிக்கை குறைவாக இருந்தும் வலுவான வரி கட்டமைப்புகளை உருவாக்கிய அனுபவம் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இருப்பதால் நாடுகளுக்கு இடையிலான வரி கட்டமைப்பு குறித்த பலதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பிரிக்ஸ் நாடுகளின் பார்வை கோணத்திற்கு முக்கியத்துவம் அதிகம் என்று நிதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முழுமையான அணுகுமுறை ஒன்றை ஆயுர்வேதம் வழங்குவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். 11வது ஆயுர்வேத தினமான இன்று நாக்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான விழாவில் அவர் பேசுகையில், சமச்சீர் உணவு, போதிய உறக்கம் மற்றும் முறையான பழக்கங்கள் மூலம் உடல் நலத்தை பராமரிக்கவும் ஆயுர்வேதம் கற்றுத்தருவதாக கூறினார். நோய் சிகிச்சை, உடல் நல பராமரிப்பு ஆகிய இரண்டிற்கும் ஆயுர்வேதம் சம அளவில் முக்கியத்துவம் அளிப்பதால் இலை உயிர்கால இரவு பகல் சம நாளான செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுவது மிகவும் பொருத்தமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேத தினம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்ட அறிவிக்கையின்படி ஆண்டுதோறும் செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான ஆயுர்வேதம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. இன்றைய விழாவின் போது 2030 ஆயுஷ் தொலைநோக்கு பார்வை என்பது உட்பட 6 முக்கிய அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. விழாவின் ஒரு பகுதியாக ஆயுர்வேதம் குறித்த அறிவியல் அமர்வுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 12 நாட்டின் ஆயுஷ் துறையில் முக்கிய முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளன. உலக சுகாதார அமைப்பின் சார்பில் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உலக பாரம்பரிய மருத்துவ மையம் நிறுவப்பட்டுள்ளது. அங்குள்ள ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய்கள் குறித்த உலக சுகாதார அமைப்பின் 11வது சர்வதேச வகைப்பாட்டு கட்டமைப்பில் சித்தா, ஆயுர்வேதா மற்றும் யுனானி மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ஆயுஷ் துறையின் மதிப்பு தற்போது 6.5 லட்சம் கோடி ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளதும் 2030 இத்துறை $20 பில்லியன் துறையாக மேம்படும் என எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.
0: ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 49 கிலோ மகளிர் பளுதூக்கும் பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் சாப்ட் டென்னிஸ் பிரிவில் இந்திய வீரர் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஸ்கிட் ஷூட்டிங் பிரிவில் மகேஸ்வரி, பரினாஸ் தாலிவால், ரைசா த்ரில்லான் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில

0: செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் எனும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தினால் நாட்டில் தொழில் முனைவு திறன்கள் ஊக்கம் பெற்று வருவது குறித்து தற்போது கவனிப்போம்.
2: வேலை தேடுவோரின் நாடாக இருந்த இந்தியாவை மற்றவர்களுக்கு வேலை வழங்கும் தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளர்களின் நாடாக மேம்படுத்தும் நோக்கிலான ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஆம் ஆண்டு தொடக்கப்பட்டது. அப்போது நாட்டில் மொத்தம் 400 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 2.3 லட்சத்தை தாண்டி அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் இந்நிறுவனங்களால் மொத்தம் 23 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இதன் மூலம் உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நாடாக இந்தியா உருவெடுத்து து. இம்மாபெரும் மாற்றத்தின் தாக்கங்களை பெங்களூரு, மும்பை, டெல்லி நகரங்களுக்கு வெளியிலும் காண முடிகிறது. நாட்டின் 50% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் செயல்பட்டு வருவதே இதற்கு சான்றாகும். ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்திற்கு அடித்தளமாக பள்ளிகளில் ஏற்கனவே 10,000-க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டு 1,10,000-க்கும் அதிகமான மாணவர்கள் உள்ளூர் பிரச்சினைகளுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வடிவமைக்கும் ஆய்வுகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் 50% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 1 பெண் இயக்குனர் அல்லது கூட்டாண்மையாளர் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவு என்பது பெரிய நகரங்களைச் சேர்ந்த குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே உரியது என்ற எண்ணத்தை மாற்றி அனைத்து பிரிவினரின் லட்சியத்துடன் கூடிய தேசிய இயக்கமாக மேம்படுத்துவதில் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
0: புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான 2ம் கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து இதுகுறித்த விவரப்பட்டியல் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் செய்திக்குறிப்பு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கட்சி பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களுக்கான கட்சி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான பிஜேபி பொறுப்பாளராக திரு கே சுரேந்திரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். காரைக்காலில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோட்டுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு மொத்தம் 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கினார். 280 பேருக்கு கால்நடை ரப்பர் தரை விரிப்புகளும், 83 பேருக்கு ஹைட்ரோபோனிக் தீவன அமைப்புகளும், 30 பேருக்கு பசுந்தீவனத்தை நறுக்கும் இயந்திரங்களும், 50 பேருக்கு கரவை இயந்திரங்களும் மற்றும் இதர உபகரணங்களும் வழங்கப்பட்டன. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை வாக்கில் கலிங்கப்பட்டினம் அருகே வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் குணமங்கலத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆம் ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியாவில் காகித அடிப்படையிலான வரி நடைமுறைகள் முற்றிலும் டிஜிட்டல் நடைமுறைகளாக மாற்றப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முழுமையான அணுகுமுறை ஒன்றை ஆயுர்வேதம் வழங்குவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஸ்டார்ட்

0: ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தினால் நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.3 லட்சத்தை தாண்டி அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ். சௌமியா பாடியுள்ள பாடல்.

உழைத்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு பரவும் நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ் சங்கீதா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00

20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றிரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10 மணி முதல் 10:20 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 MHz எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே மாலை 6:30 இரவு 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 - 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நமது முதன்மை அலைவரிசையில் இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தாளும் நலவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் மணத்தக்காளி கீரை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இருளில் ஒளிரும் ஆபத்து தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை, தகப்பன் சாமி சிறுகதை எழுதி வழங்குபவர் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் என்கிற எஸ் பாண்டியன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, டிமென்டியா மறதி நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. எட்டு இரண்டுக்கும் 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள், நெறிப்படுத்துகிறார் திருமறை செல்வி. 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. இரண்டு 5:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில்
ஜி ஸ்ரீராம் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 4 மணிக்கு கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா, கதை வசனம் இயக்கம் மணிவாசகம். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ராஜா என்ற தலைப்பில் திரையிசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:50

8 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல்னினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்கர்ட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. ஒன்பது ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர். இதில் என்கண்ணில் பாவை என்று நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள். அமைப்பு நாச்சியப்பன், தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை காலை 7:30 வணக்க மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை குறித்து விளக்கம் அளிக்கிறார் இதய தலையீட்டு மருத்துவ நிபுணர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் எஸ் ராஜநாராயணன் அவர்கள். இதில் 3:00 முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குபவர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 3:30 முதல் 4:00 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குபவர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. நான்கு மணிக்கு சந்தேஸ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 முதல் 5:45 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்துவான். 5:45 முதல் 6:10 வரையிலும், பின்பு 6:20 முதல் 7:30 வரையிலும் டெல்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரோடா கோப்பை கால்பந்து போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோரான ஜூனியர் சிறுவர் பிரிவு இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்டநேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே கால்பந்து போட்டியின் வர்ணனையை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூசான் ஏர் ஆப்பில் திரை செய்ய கேட்கலாம். 7:35 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:00 வரையிலும், பின்பு 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்ததே வானம். 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 7:00. திரையிசை. திரையிசையின் தொடக்கமாக தாண்டவம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் வந்தனா சீனிவாசன் பாடிய பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் 1969 சென்னை விதிப்பாளர்களுடைய முதல் வர்த்தக ஒளிபரப்பினுடைய முதல் விளம்பரம் செய்தது நான் தான். அதற்கு முன்னாடி 275 ஒளிச்சித்திரங்கள் ரேடியோ கிலோமீட்டராக நடத்திருக்கேன். அப்படிப்பட்ட நான் இன்று புதுச்சேரி வானொலியினுடைய 60வது ஆண்டு விழாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வேலை செஞ்சாலும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வானொலி. அப்படிப்பட்ட வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்றும் இது 60 75 ஆகும், 100 ஆகும், தொடர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: திரையிசையில் அங்காடி திருப்படத்திற்காக பென்னிதயாள் மற்றும் ஹம்சிகா பாடிய பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை மற்றும் நாடக நடிகர் கோவை அனுராதா அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
3: வணக்கம், நான் கலைமாமணி கோவை அனுராதா பேசுறேன். மெட்ராஸ் ஏஆர் தான் என்னோட முதல் காலடி எடுத்து வச்ச இடம். எனக்கு தாய் வீடு மாதிரி இந்த ரேடியோ ஸ்டேஷன்லாம். ஏகப்பட்ட 100 டிராமாவுக்கு மேல எழுதியிருக்கேன். பல கலைஞர்களை ஊக்குவிக்கும் நிறுவனம் ஆல் இண்டியா ரேடியோ. பாண்டிச்சேரி வானொலிக்கு 60 ஆண்டு அப்படின்னு கேட்கறப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒன்றும் 100 ஆண்டு கொண்டாடணும், என்னைக்குமே சிறந்தது. அது 60 வயசா இருந்தாலும் 1 வயசு மாதிரி தான் கணக்கு. வாழ்க வளர்க வானொலி.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி நகைச்சுவை மற்றும் நாடக நடிகர் கோவை அனுராதா அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: திரைசையில் பாடல் தொடர்கிறது.

வலிதா அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர்.

0: உள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் இளைஞர்களிடையே ஊக்குவிக்க வேண்டுமென்று கூறினார். யோகா, தியானம், அகிம்சை, இரக்க குணம் மற்றும் வசுதெய்வ குடும்பகம் உள்ளிட்ட பாரம்பரிய நெறிமுறைகளை இளைஞர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பரோடா பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பன்முக வரி விதிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வரி விதிப்பை ஒழுங்குபடுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வரி விதிப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரிக்ஸ் நாடுகளில் பெரும்பாலானவை வளர்ந்து வரும் நாடுகள் என்றும், அடித்தட்டு மக்களிடமிருந்து அதிக அளவு வரி வசூலிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு குறைவான மற்றும் நியாயமான வரி விதிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரி நிர்வாக கட்டமைப்பு இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மின்னணு தரவுகளின் அடிப்படையில் வரி வசூல் செய்யப்படுவதாகவும், வரி செலுத்துவோர் அளிக்கும் விவரங்களை முறையாக பரிசீலித்து வரி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சர்வதேச வரி விதிப்பு, வருவாய் தொடர்பான புள்ளி விவரங்கள், வரிமாற்ற செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தினரிடையே உரையாற்றிய அவர், பணியாளர்களுக்கு உகந்த பணிச்சூழலை அரசு உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவித்தார். பணியாளர்கள் சிறப்பாக தங்களின் பங்களிப்பை அரசுக்கு அளிப்பதற்கு ஏதுவாக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஒருமித்த கருத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 40க்கும் மேற்பட்ட புதிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு மூத்த அதிகாரிக்கும் தேர்தல் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், தமிழகம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் சுதந்திரமாகவும் முழுமையான வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. இம்மாநிலங்களில் தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து முடிவுகளும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே அமைந்திருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2020ஆம் ஆண்டு விண்வெளித்துறையில் தற்சார்பை எட்டுவதற்கும் நீண்டகால தொழில்நுட்ப இலக்குகளை எட்டுவதற்கான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இது குறித்த ஒரு தொகுப்பு.
1: தனியார் துறையின் பங்களிப்பை விண்வெளித்துறையில் கொண்டு வருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க முடிவு கடந்த 2020ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இன்ஸ்பேஸ் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விண்வெளித்துறையில் பயன்படுத்துவதற்கான ராக்கெட் உதிரி பாகங்கள், சிறிய வகை செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கும் தனியார் துறையின் பங்கேற்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலம் கடந்த 2018 மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திரு பவன்குமார்

0: குமார் சந்தனா, திரு நாகா பாரத் ஆகியோர் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அளித்தனர். இதன் பயனாக 2022 இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விக்ரம் எஸ் தனியார் துறை ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் பணி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் ஹைதராபாத்தில் உள்ள முதலாவது புவி சுற்றுவட்ட பாதைக்கான விக்ரம் 1 ஸ்கைரூட் ராக்கெட்டையும் தொடங்கி வைத்தார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கான மற்றொரு நிகழ்வாக இது அமைந்தது என்று கூறலாம். இதுகுறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் அதிகாரி திரு தேஜஸ்வி பகவத்துல்லா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த புதிய முயற்சிகளின் மூலம் மக்கள் நலனுக்கான இலக்குகள் எட்டப்பட்டிருப்பதாகவும், இளைஞர்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். உலக விண்வெளி சந்தையில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் கிடைத்திருப்பதாகவும் திரு தேஜஸ்வி பகவத்துல்லா கூறினார்.
1: ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல் நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்களிடையே வினாடி வினா, ஓவியப் போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தாய்சேய் நலத்திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஊட்டச்சத்து திட்டங்கள் குறித்தும் பள்ளிகள் மூலமாக தாய்மார்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான முயற்சிகளை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு பயணம் அடுத்த மாதம் 8 நிறைவடைய உள்ள நிலையில், ஆயுர்வேத முறையில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்வது குறித்தும் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளனர், 23 காயமடைந்துள்ளனர். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐநா பொதுச்சபை நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரி குறை கூறியுள்ளார். யுக்ரைனின் பல நகரங்களில் வணிக வளாகங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ஆட்டம் இழந்தது. முன்னதாக இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ஆட்டம் இழந்தது. குமார் குஷாக்ரா அபாரமாக ஆடி 113 ஆட்டம் இழந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோத்ராணி மற்றும் தான்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13 இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிகரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரி விதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி. குதிரைவாளி, நோக்கம் சத்து மிகுந்த குறுதானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல். ரகங்கள் MTU 1, அத்தியந்தல் 1, கோ 2. காலநிலை குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்

தாங்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. நிலம் தயாரித்தல் 2 முறை உழுது சமப்படுத்த வேண்டும். விதையின் அளவு 3 முதல் 4 கிலோ அளவு இருத்தல் வேண்டும். விதைப்பு பருவமழை துவங்கியவுடன் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள் விதைக்க வேண்டும். விதைகளை தூவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3 முதல் 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் அமைதல் வேண்டும். எரு மற்றும் உர மேலாண்மை நிலம் தயார் செய்யும் போதே 1 ஏக்கருக்கு 2 முதல் 4 டன் தொழுரம் இட்டு உழ வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16:12:20 என்ற ஏக்கருக்கு அடியுரமாக இட வேண்டும். நீர் மேலாண்மை பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் போது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். களை மேலாண்மை விதைத்த 25 முதல் 30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சாமை ரகங்கள் அந்தியந்தல் 1 விதையின் அளவு 1 ஏக்கருக்கு 4 கிலோ வரிசை நடவுக்கு அமைதல் வேண்டும். விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 1 ஏக்கருக்கு 5 கிலோ விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திரம் அல்லது கார்பன்டசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல் நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2 முதல் 3 முறை நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல் 1 ஏக்கருக்கு 5 டன் தொழுவுரம், 1 ஏக்கருக்கு 18 கிலோ தழைச்சத்து, 1 ஏக்கருக்கு 9 கிலோ மணிச்சத்து. இடைவெளி 25 முதல் 10 சென்டிமீட்டர் வரிசையில் நடவு அமைதல் வேண்டும். நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களை எடுத்தல் வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். தினை ரகங்கள் 6, 7 விதையின் அளவு 1 ஏக்கருக்கு வரிசையின் நடவு 4 கிலோ இருக்க வேண்டும். விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 1 ஏக்கருக்கு 5 கிலோ விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திரம் அல்லது கார்பன்டசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல் நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். அடியுரம் தொழுவுரம் 1 ஏக்கருக்கு 5 டன் என்ற விகிதத்தில் அமைதல் வேண்டும். தழைச்சத்து 1 ஏக்கருக்கு 18 கிலோ மணிச்சத்து 1 ஏக்கருக்கு 9 கிலோ இடைவெளி வரிசையில் நடவு 22x20 சென்டிமீட்டர் அளவில் அமைதல் வேண்டும். நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் அமைதல் வேண்டும். களை எடுத்தல் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுத்தல் வேண்டும். பயிர் களைதல் விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். வரகு ரகங்கள் அந்தியந்தல் 1 விதையின் அளவு 1 ஏக்கருக்கு 4 கிலோ என்ற அளவில் அமைதல் வேண்டும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திரம் அல்லது கார்பன்டசம் கொண்டு விதை நீர்த்தி செய்யவும். நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதிய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மதிய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 7:30 நேர்கள் இனி கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு பரவும் நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு பரவும் நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ் சங்கீதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு பரவும் நோய்களும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகளும் பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஏன்னா மழை சீசன் தொடங்கிடுச்சு இல்லைங்களா
3: சார்.
2: மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு நோய்கள் அதிகமாக பரவுவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன மேடம், அதை பற்றி?
3: இப்போ கால்நடைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு மட்டும்னு சொல்ல முடியாது. ஆடு, மாடு, கோழி, பன்றி, நாய் இது எல்லாருமே வந்து நம்ம கால்நடையில் சேர்த்துக்கிறோம். மாடுகளுக்கு ரொம்ப முக்கியமான நோய் பார்த்தீங்கன்னா தொண்டை அடைப்பான் நோய்னு வரும் சார். அது பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து நல்லா வீக்கம் கொடுக்கும். அதே மாதிரி முன்னாடி காலுக்கு ரொம்ப வீக்கம் கீழே வந்து தண்ணீர் தேங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நோய்கள் வந்து வரும் சார் மாடுகளுக்கு. முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்குது நம்ம சுற்றுச்சூழலில். அப்போ இந்த கிருமிகள்லாம் வந்து உற்பத்திக்கு வந்து அதிகமாக இருக்கும். சுற்றுச்சூழலோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதுனால நம்ம கால்நடைக்கும் இல்லாமல் மனிதர்களுக்கும் பாருங்கள் சளி தொந்தரவு நிறைய பிரச்சனைகள் இந்த மழைக்காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார். இதுதான் முக்கியமான காரணமே. நம்ம ஈரப்பதம்
2: கால்நடைகளை வளர்க்கும் விவசாயிகள் தரை பகுதியெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். கிராமப்புறம்ல பாத்தீங்கன்னா மண் தரையோட இன்னும் இந்த கொட்டைக்கு
3: அமைச்சிருக்காங்க.
2: ஒரு சிலர் வந்து காங்கிரீட் மாதிரி போட்டுருக்காங்க. அதனால தண்ணீர் தேங்கி நின்னா நோய் பரவுறதுக்கு
3: நிறைய வாய்ப்புகள் உண்டு சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேய்ச்சலுக்கு தான் அனுப்புவாங்க கால்நடைகளை. மழைக்காலத்துல வந்து நம்மளுக்கு கொட்டகை வந்து கண்டிப்பா தேவைப்படும். அதாவது ஒரு மூணு மாடு வச்சிருந்தாலும் ஒரு மாடு வச்சிருந்தாலும் நம்ம கொட்டகை வந்து அமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண் தரையிலே தான் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புலாம் பார்த்தீங்கன்னா புண்கள், இந்த அரிப்பு ஏற்படுறதுக்கெலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது குழம்புகளை வந்து புண்கள் வரும்போது அதை தெரியாத நம்ம விட்டுட்டோம்னா அது வந்து புழு வைக்கிற நிலைமைக்கு போயிடும் சார். அதனால வந்து கொட்டகையில் எப்பயுமே வந்து மண் தரை இல்லாமல் கான்கிரீட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும் சுத்தமாக. ஆமாம், ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொசு தொல்லை, இந்த உனி தொல்லை, நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும்.
2: இப்போ மழைக்காலத்தில் மாடுகள், எருமைகள், ஆடுகள் அப்புறம் கன்றுகளுக்கு பொதுவாக ஏற்படும் முக்கிய நோய்கள்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
3: இப்போ கன்று பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உட்காரும் அந்த தொப்புள் கொடியெலாம் வந்து கொஞ்சம் மூடாமல் இருக்கும். இப்போ இந்த ஈரப்பதத்தினால உள்ள வந்து கிருமிகள் ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சார். அதுக்கப்புறம் அந்த உள்ளே போகும்போது இந்த செப்டிசீமியான்னு சொல்லுவாங்க, அந்த ஜுரம் அடிக்கும், காய்ச்சல் அதிகமாகும், கன்று வந்து சாப்பிடவே சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து கன்றுகளுக்கு ஏற்படும் சார். அதுக்கப்புறம் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும் இந்த நாளில் மழைக்காலங்களில். அந்த மூக்கில் வடிகிறது அந்த அதுவே வந்து ரொம்ப டிக்காக வரும், சீழ் மாதிரி சில டைம்லாம் வர ஆரம்பிக்கும். அது ஆடுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் சார், இந்த மழைக்காலத்தில் பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் சார். எருமைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம் சார். வெயில் தான் அதால் தாங்க முடியாதே தவிர மழை வந்து பிரச்சனை கிடையாது எருமைகளுக்கு. ஏன்னா அதோட ஸ்கின் கோட் வந்து அந்த மாதிரியான ஒரு டைப் இருக்குது. ஆமாம், தடிமலால் இருக்கும். அது வெயில் தான் நம்மளுக்கு தாங்க முடியும், ஏன்னா பிளாக்காக இருக்குது. பிளாக்காக இருக்கும்போது அப்சர்வ் ஆகும் சன்லைட்டில் வந்து நிறைய வெயில் வந்து உறிஞ்சிக்கிற தன்மை இருக்குது. அதனால வெயில் தான் அது ஒத்துக்காதே தவிர மழைக்காலங்களில் அவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை கிடையாது சார். மாடுகளுக்கு இந்த மாதிரியான இந்த கோமாரி நோய், தொண்டை அடைப்பான் நோய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டகைகளால் பிரச்சனை வந்து இந்த குழம்பு நோய், அந்த மூன்று நோய்கள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சார்.
2: இப்போ மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு ஏற்படும் அந்த கோமாரி நோய் அவேர்னஸ் எப்படி மேடம் இருக்கு?
3: இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்துருச்சுங்களா, செப்டம்பர் லாஸ்ட் அந்த அக்டோபர் வந்து ஸ்டார்டிங் ஆகும்போதே நம்மளுக்கு இந்த கோமாரி நோய்களுக்கு வந்து வாய்ப்புகள் வரும் சார் மாடுகளுக்கு. ஏன்னா இந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடி கண்டிப்பாக தடுப்பூசி போடணும்.
2: என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் வரும் கோமாரி நோய் வந்து?
3: பார்த்தீங்கன்னா முதல்ல ஜுரம் சார், ரொம்ப வந்து காய்ச்சல் அதிகமாக இருக்கும் இந்த கோமாரி நோய் வந்து. அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த புண்கள் வர ஆரம்பிக்கும், வாயிலேருந்து நிறைய எச்சு ஊற்றும். நம்ம உள்ள நம்ம

பார்க்க முடியாது, புண்கள் இருக்கிறது நம்ம யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த எச்சு ஊத்துறது எதனால எச்சு ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் சார். இந்த எச்சு வந்து தானாவே கீழே வரைக்கும் வரும், தர வரைக்குமே தொடும். சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கோமாரி நோய் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அறிகுறி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி கம்மியாகும். இப்போ ஒரு 5 லிட்டர் பால் கறக்குதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 லிட்டர் ஆயிடும், இந்த பால் உற்பத்தியை கம்மிப்படுத்திடும். இன்னொன்று பாத்தீங்கன்னா முடியெல்லாம் வந்து சிலிப்பிட்டு இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய முடிகளாவே இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் நம்மளுக்கு கோமாரி நோய்க்கு. ஸோ அதனால அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு பாத்தீங்கன்னா தடுப்பூசி மட்டும்தான். அதுவும் இந்த

0: தான் வந்து சிலுப்பிட்டு இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய முடிகளாகவே இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் நம்மளுக்கு கோமாரி நோய்க்கு. ஸோ அதனால அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி மட்டும்தான். அதுவும் இந்த மழைக்காலத்தில் வந்து யாரும் போடுறதுக்கு பயப்படுவாங்க, எப்படி வந்து ஜுரம் அடிக்கும், அதுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ரெண்டு நாள் வந்து தடுப்பூசி போட்டாலுமே குழந்தைகளுக்கு எப்படி நம்ம தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி கால்நடைகளுக்கு அந்த தடுப்பூசி போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து ஜுரம் அடிக்கும் தான் தடுப்பூசி போடும்போது. ஸோ அந்த வந்து நம்ம தீவனத்தரும் தாது உப்பு ஏதாவது நம்ம சத்துக்கள் ஏதாவது கொடுக்கும்போது நம்ம அந்த ரெண்டு நாள் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சார்.
1: கால்நடைகளை வளர்க்கும் விவசாயிகள் கோமாரி நோய் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா?
0: ஆமாங்க சார், நான் இந்த சொன்ன அறிகுறிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே கால்நடை மருத்துவர் அணுகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லது சார். வந்த பிறகு பண்ணாமல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த தடுப்பூசி போட்டு முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ணிக்கலாம் சார்.
1: அப்புறம் அந்த ஆட்டுக்கொல்லி நோய் இது போன்ற இந்த தொற்று நோய்கள்லாம் மழை காலத்தில் எப்படியெல்லாம் பரவுது மேடம், அதெல்லாம் எப்படி தடுக்கலாம்?
0: ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கிறதுனால தான் இது பரவுது. ஆடுகளுக்கு ரொம்ப தொந்தரவு சார் மழை காலத்தில், வேற கால்நடைகளை விட ஆடுகளுக்கு வந்து பிரச்சனை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரி தொந்தரவு வரும். நம்ம ஏதாவது ஹெர்பல்லே வந்து நம்ம தூதுவளெல்லாம் நல்லா கஷாயமாக வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி இடித்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு வேலை கொடுத்துட்டு வரலாம் சார்.
1: இப்போ மழைக்காலம் வந்துடுச்சுன்னா கால்நடை வளர்க்குறவங்களும் ஒரு உஷாராக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அவங்க இந்த கொட்டைகள்லாம் எப்படி அந்த நேரத்தில் பராமரிக்கணும், இல்லை கொட்டைகள்லாம் எப்படி அமைச்சா கால்நடைகளை தாக்காமல் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: நம்ம கொட்டைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூரையில் போடுவாங்க, கூரையில் போட்டாங்கன்னா நினைஞ்சிரும். அந்த மாதிரி இந்த ஓடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தகரத்திலே போடுறாங்க, அந்த மாதிரி கொட்டகை அமைப்பது ரொம்ப நல்லாயிருக்கும் சார். அதே மாதிரி சுற்றி வந்து நம்ம இந்த வலை மாதிரி அடிக்கிறாங்கல்ல, அது இது பண்ணிட்டு நல்லா சின்ன செவுறு மாதிரியே பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு கான்கிரீட்லேயே வந்து ஒரு சரிவான ஒரு பகுதியாக மாதிரி அமைக்கணும் சார். அப்போ தான் அது சிறுநீர் கழிக்கிறது போகிறதெல்லாம் வந்து அந்த கீழே வந்துடும், இல்லைன்னா அங்கேயே தேங்கி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரியான சரிவுத்தனமான ஒரு கான்கிரீட் தரையை அமைச்சு கொட்டகை அமைக்கலாம். மழை மழனும் போடக்கூடாது, சொர சொரப்பாக இருக்கணும் சார். அந்த இது நம்ம கொட்டகை தரை வந்து சொரசொரப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: இப்போ மழைக்காலத்தில் கொசு ஈ உண்ணி இதனுடைய பெருக்கத்தால் கால்நடைகளுக்கு வேற ஏதாவது நோய்கள் இருக்கா மேடம்?
0: ஆமாங்க சார், கொசு அதிகமாக இருக்கும் இந்த நாளில், ஃபுல்லாக தடிப்பு தடிப்பாக ஆகிடும் அது கழிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொட்டகை கிட்ட வந்து நம்ம வேப்பலையோ இல்லை இந்த சாம்பிராணி போடுறது அந்த மாதிரி ஒரு இதை வந்து பண்ணிட்டு வரலாம். அதுல வந்து கொசு தொல்லை வந்து கம்மியாகும் சார்.
1: மூட்டம் போடுவாங்களா?
0: மூட்டம் போடும்போது இந்த மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் இது கண்டிப்பா செஞ்சுட்டு வரணும் சார். செய்யும் போது கொஞ்சம் இந்த கொசு தொல்லை அது மாதிரி ஈ அந்த உனி உனி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோடை காலத்துலதான் பிரச்சனை இருக்கும். மழைக்காலங்களில் கொசுவும் ஈ தொல்லை அது அதிகமா இருக்கும் சார். அதுவும் இந்த ஈலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொம்புகள்லாம் வந்து சுத்தி கடிக்க ஆரம்பிக்கும், ஈலே கொஞ்சம் பெரிய இதெல்லாம் இருக்கு சார். அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான நம்ம வேப்பில புகை மூட்டம் போடுறதுனால இதை தவிர்க்கலாம் சார்.
1: இப்போ தொடர்ந்து ஒரு மூணு நாள் மழை பெஞ்சு இருக்கு மேடம், அது மேய்ச்சலுக்கு எப்படி ஓட்டின்னு போகலாமா, இல்லை மேய்ச்சல் தீவனங்கள் கொடுக்கலாம் கொட்டைகளே?
0: கொட்டைகளே வச்சு இருக்கிறது ரொம்ப நல்லது சார் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல். மேய்ச்சலுக்கு அனுப்பும் போது இப்போ வந்து மூணு நாள் மழை பெய்யுதுன்றீங்க, காற்றுலாம் அடிக்கும் போது கரண்ட் ஒயரு இந்த மாதிரியான வேலிகளில் வந்து கரண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆக விபத்துகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். அதனால் தொடர்ந்து மழைக்காலங்களில் வந்து ஒரு காலையில் ஒரு ஒரு மணி நேரமாக அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சார். டைமிங் கோடை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் போகும், சாயந்தரம் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியே தான் தவிர்க்கலாம் இந்த மழைக்காலத்தில், ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போயிட்டு நம்ம கால்நடைகளை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப நல்லது.
1: மேய்ச்சலுக்கு போனாலும் ஒரு ஈரப்பதமாக இருக்கும்.
0: ஆமாங்க சார், புல்லெல்லாம் ஈரப்பதமாக இருக்கும், இந்த குழம்புகளில் வந்து உள்ளே ஒட்டிக்கும் சார், அந்த வெளியிலே வர்றது கஷ்டமாக இருக்கும்.
1: இப்போ மழை கலந்த அப்புறம் இல்லைன்னா சுத்தமற்ற தண்ணீரை குடிக்கிறதால கால்நடைகளுக்கு என்ன ஏதாவது பாதிப்புகள் வருமா?
0: ஆமாம் சார், செரிமான பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு, அதில் பாக்டீரியா போயிட்டு உற்பத்தி ஆகும். ஸோ நம்ம உள்ளுக்கு எடுக்கும் போது செரிமான தன்மை இது எல்லாமே கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சார். நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமானது வந்து வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சார் தண்ணியில். ஏன்னா தண்ணியில் இந்த ஈகோலை பாக்டீரியா அந்த மாதிரியான உற்பத்தி ஆகும். சில பேர் அப்படியே வச்சிருவாங்க, கிளீன் பண்ணாமல் வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரியான வயிற்றுப்போக்கு பிரச்சனை, அதுவும் கன்றுகளுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார்.
1: எந்த தண்ணி சுத்தமான தண்ணி, எந்த தண்ணி சுத்தமற்ற தண்ணி எப்படி நம்ம சொல்கிறோம்?
0: இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் குடிக்கும் போது எச்சோடு தான் குடிப்பாங்க. மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எச்சோடு தான் இதுவாகும், அது அந்த எச்சுகள்லாம் திருப்பியும் அது உள்ளே இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே வச்சிருப்பாங்க. கலங்கி அந்த சாதம் எல்லாம் இருக்கும்போது அந்த நல்ல இல்லாத தண்ணி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். காலையில் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை மாட்டுறதுன்னு நல்லது சார் தண்ணீரை. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் அரிசி அதுக்கப்புறம் சாதம் வடித்த தண்ணி எல்லாத்தையும் போடுவாங்க சார். அதுவும் இந்த மழை காலத்தில் வந்து செரிமான தன்மை கம்மியாக இருக்கும். ஆடுகளுக்கு வந்து அரிசி ஒத்துக்காது.

0: இந்த கஞ்சி தண்ணி ஒத்துக்காது. அப்ப என்ன ஆகும், இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வயிறு உப்புசன்ற பிரச்சனை வரும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க சோடா அடிச்சு கொடுப்பாங்க, என்ன கொடுத்தாலும் சரியாகாது. கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இதுல விளக்கெண்ணெய் கொஞ்சம் வந்து இந்த வயிறு உப்புசத்தை கம்மி பண்ணும். சோ ஒரு ஒரு பாட்டில் அளவுக்கு நம்ம விளக்கெண்ணெயை வந்து வாயில ஊத்திட்டு வரணும் சார். இந்த பிரச்சனை இருந்தா
1: இப்போ மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் அந்த தீவனத்தில் பூஞ்சை இல்லைனா அழுகல் ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி கண்டறியுது மேடம்? அதுபோல் தீவனங்கள் வழங்கலாமா?
0: வழங்குறது ரொம்ப தப்பு சார். தீவனம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஈரப்பதமாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா ஏதாவது ஃபங்கஸ் பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ தீவனம் வந்து மழைக்காலத்தில் அப்பப்போ வாங்குறது ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம மாடுகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற அந்த புல்கள் அப்புறம் வைக்கோல் இந்த மாதிரி வச்சுட்டு வரலாம் சார். இந்த தீவனம் வந்து நம்ம பார்த்து தான் கொடுக்கணுமே எப்பயுமே.
1: இப்போ மழை காலத்தில் தொடர்ந்து மழை பெஞ்சுன்னு இருக்குன்னா மேய்ச்சலுக்கு நம்ம ஓட்டிட்டு போக முடியாது. என்ன மாதிரி தீவனம் நம்ம வீட்டில் சேமித்து வச்சிருந்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம்?
0: கோதுமை தவிடு ரொம்ப விரும்பி சாப்பிடும் சார். கோதுமை தவிடு கொடுக்கலாம். அரிசி தவிடும் இப்போ வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அதுவுமே நல்லா கொடுக்கலாம். அப்புறம் தோரம் பொட்டு அப்படின்னுவாங்க, அது வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கோஃபர் புல் வகைகள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உலர் தீவனம்னு சொல்லிட்டு வைக்கோல், நீங்கள் என்னதான் தீவனம் கொடுத்தாலுமே இந்த உலர் தீவனம் கொடுத்தாதான் அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கு. நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்ம சாப்பிட்டு முடிக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு வந்து இந்த உலர் தீவனம் வைக்கோல் கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப நல்லது சார். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அசைப்போடும் மாடு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு தான் வந்து அதை திருப்பி உள்ளேருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு இது உதவியாக இருக்கு இந்த வைக்கோல்ன்றது. ஸோ அதை எடுத்துட்டு வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு அது கண்டிப்பாக உதவியாக இருக்கு சார்.
1: ஆடுகளுக்கு மேடம்?
0: ஆடுகளுக்கு தீவனம் இருக்கு சார். தவிடு தீவனங்கள் அதிகம், கோதுமை தவிடு அரிசி தவிடே இருக்கு, ஆடுகளுக்கு கொடுக்கலாம் சார்.
1: நோய் பாதித்த அந்த கால்நடைகளை மற்ற கால்நடைகளிலிருந்து தனிமைப்படுத்தலாமா?
0: கண்டிப்பாக படுத்தணும் சார். இப்போ நீங்கள் இந்த எச்சு ஊத்துதுன்னு சொன்னேன், இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சாலே வந்து நீங்கள் தனியாக வந்து கட்டிடணும் சார். ஏன்னா அடுத்தது வந்து அந்த எச்சால அந்த உமிழ்நீரால் அடுத்த கால்நடைகளுக்கு பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தனிமைப்படுத்தி தான் வைக்கணுமே. தனிமைப்படுத்தி அது பால் கறக்கிறதுலேருந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீவனம் வைக்கிறது எல்லாமே தனியாக பண்ணணும். ஆரோக்கியமான மாடுகளை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நோய் இருக்கிற மாட்டுக்கு வந்து நீங்கள் தீவனம் வைக்கிறதோ பால் கறக்கிறதோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணணும் சார். ஸோ இல்லைனா வந்து நோய் வந்து அடுத்த கால்நடைக்கு பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: மனிதர்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அவங்களை
0: தனிமைப்படுத்தி வச்சிருக்கோம், அதே மாதிரி தான் சார் நம்ம இதுவும்.
1: இப்போ மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுறதுல முக்கியத்துவம் தான் என்ன மேடம்? அது என்னென்ன தடுப்பூசியில் உரிய காலத்தில் போடலாம்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் மழை காலத்தில் தடுப்பூசியை தவிர்ப்பாங்க, இன்னொன்று பூச்சி மாத்திரையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பூச்சி மாத்திரை பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி கண்டிப்பாக, அதுவும் மேய்ச்சலுக்கு போகுது. ஆறு தண்ணி அந்த மாதிரியான தண்ணி குடிக்கும் போது அதில் வந்து நத்தைகள் இருக்கும், அதால் வந்து நிறைய நோய்கள் பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பூச்சி மாத்திரை 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி கண்டிப்பாக கொடுத்துடணும் சார். அதுக்கப்புறம் இந்த கோமாரி நோய் அதிகமாக இருக்கு வரும், அதாவது அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது ஸ்டார்டிங் டைம். ஸோ இந்த டைம்ல வந்து கோமாரி தடுப்பூசி போடுறது கண்டிப்பாக பண்ணணும் சார், முக்கியமான ஒரு நடைமுறை.
1: இப்போ கால்நடைகளுக்கு காய்ச்சல், உணவு உண்ணாம, சோர்வு, அப்புறம் வயிற்றுப்போக்கு இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா விவசாயிகள் உடனடியாக என்ன செய்யலாம்?
0: தாதுப்புகள்னு சொல்லிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் இந்த தாதுப்புகள் டெஃபிஷியன்சின்ற டைம்ல வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சார். ஸோ அதனால இந்த தாதுப்புகள் அது விட்டமின் B12ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த வைட்டமினை நம்ம வந்து தண்ணியில கலந்து வச்சுட்டு வரலாம் சார். இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை, இன்னொன்று பார்த்து காய்ச்சல் இந்த மாதிரியான நோய்கள் வந்து வர்றதை தவிர்க்கலாம்.
1: நோய்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கு இந்த கால்நடைகள் அந்த தங்குற அந்த கொட்டைகள்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும்?
0: அதுவும் மழைக்காலத்தில் ரொம்ப முக்கியம். இப்போ சாணம் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்களேன், ஈ உக்கார ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு கொசு தொல்லை அதிகமாக வரும். ஸோ காலையில் ஒரு வேலையும் சாயந்தரம் ஒரு வேலையும் கிளீன் கண்டிப்பாக பண்ணணும். கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு வேலை பண்ணால் போதும்.
1: மழை காலத்தில்
0: அங்கேயே இருக்கிறதுனால, ஆமாம் இருக்கிறதுனால சிறுநீர் கழிக்கும், சாணம் போடுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 வேலை வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது கொட்டகையில்.
1: ஏன்னா ஒரு சில விவசாயிகள் இல்லை கால்நடை வளர்க்குறவங்க ஒரு தடவை மழை காலத்தில் மாடு ஆடு கட்டிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு மதியமோ இல்லைன்னா ஈவினிங் தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்குள்ள என்ன நடக்குது எப்படின்னு அது கூட பார்க்க
0: மாட்டாங்க.
1: அது மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்க?
0: ஆமாம், அது மாதிரி அதுவும் மழை காலத்தில் அதை தவிர்க்கணும் சார். 2 வாட்டி வந்து நம்ம சுத்தம் செய்யறது ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து அந்த கான்கிரீட் வந்து சைடாக போடும்போது அந்த கழிவு நார்லாம் கீழே இறங்கிடும், அதில் வந்து சுத்தமாக வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது.
1: மாடுகள் போடும் சாணம் வந்து எப்படியும் ஒரு ஓரமாக கொட்டுவாங்க இல்லைங்களா, அது எவ்வளவு தூரத்துல வச்சிருக்கலாம்? ஏன்னா கால்நடைகளுக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கணும்,
0: ஆமா சார், அது ரொம்ப முக்கியமானது. அது அது ஒரு தொட்டியா அமைப்பாங்க சில பேர், மண்ணை தோண்டி அது உள்ள கொட்டிட்டு வருவாங்க, இல்லைன்னா ஒரு இது பாண்ட் மாதிரியே செஞ்சு பண்ணிட்டு வருவாங்க, அதுல கொட்டிட்டு வருவாங்க. அது எருவாகவும் நம்ம 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது சார். ரொம்ப நல்லதுன்னு பண்ணும்போது 2 கிலோமீட்டர்ஸ் இல்லைன்னா ஒரு 10 அடி 20 அடி கூட தாண்டி

0: இருக்கிறது ரொம்ப நல்லது. அது பார்த்தீங்கன்னா சாணம் வந்து எருவாகவும் பயன்படுத்துவாங்க. இன்னொன்று இப்போலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் அந்த மாதிரியும் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் மண் சாண கரைசல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரமும் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டுருக்கு சார், அது எல்லாருமே விரும்பி பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த சாணத்தால் செய்கிறது பஞ்சகாவிய விளக்கு, அது ரொம்ப வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மையாக இருக்குது.
1: இந்த மழை காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு கால்நடைகளுக்கு சமச்சீர் தீவனம், தாது உப்பு, இது போன்ற தேவையான ஊட்டச்சத்துக்களை என்னென்னலாம் கொடுக்கலாம், ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கையா?
0: ஆமாம் சார், தாது உப்பு ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு 50 கிராம்ஸ், அந்த கோதுமை தவிட அரிசி தவிட எது வைக்கிறாங்களோ அதில் வந்து இந்த தாது உப்பை வந்து 50 கிராம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு வரலாம். அது வந்து 2 நாளுக்கு ஒரு தாட்டி ஆட் பண்ணிட்டு வரலாம். இது வந்து பால் உற்பத்தியும் அதிகப்படுத்தும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் B12 அது ரொம்ப முக்கியமானது சார். நம்ம பெரிய மாடுகளுக்குலாம் வந்து 20 மில்லி அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம் சார், தீவனத்தில் பிசைஞ்சு வச்சிடலாம். இதனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: இப்போ மழைக்காலத்தில் கால்நடைகளை நோய்களிலிருந்து பாதுகாக்க கால்நடை வளர்ப்பு தினசரி கடைபிடிக்க வேண்டிய முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்தால் சொல்லுங்களேன்.
0: ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கொட்டகை அமைப்பு. மழை காலத்தில் அந்த கொட்டகையை வந்து நம்ம சரியாக அமைக்கணும். நீங்கள் தகரத்திலே வந்து நம்ம அமைக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டில் தரை வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம கொட்டகையை 2 வேளை சுத்தம் செய்யணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கொடுத்துட்டு வரணும். கால்நடைகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி பூச்சி மருந்தும். முக்கியமாக தடுப்பூசி பார்த்தீங்கன்னா கோமாரி நோய்க்கு தடுப்பூசி, இன்னொன்று தொண்டை அடைப்பான் தடுப்பூசி, அதாவது 1 வருஷத்துக்கு ஒரு தாட்டி அந்த தடுப்பூசி போடுவாங்க. இதை வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாலே நம்ம மழைக்காலத்துலேருந்து கால்நடைகளை நல்லபடியாக பராமரிக்கலாம்.
1: இப்போ மழைக்காலத்தில் ஆடு மாடுகளுக்கு மட்டும் இல்லாமல் கோழிகளுக்கு ஏதாவது நோய்கள் வந்தால் அதை எப்படி தடுக்கலாம் மேடம்?
0: இப்போ கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான நோய் பார்த்தீங்கன்னா வெள்ளை காய்ச்சல் நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைமில் தான் அது வருமே, ஆனால் அதுக்கு வந்து யாருமே தடுப்பூசி போடவே மாட்டாங்க. ஸோ தடுப்பூசி கண்டிப்பாக போடணும். அதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி இந்த தடுப்பூசி போட்டுட்டு வராங்க. ஸோ நம்ம மழைக்காலத்துக்கு ஸ்டார்டிங்க்கு முன்னாடி நம்ம போட்டால் கூட நம்ம இந்த வெள்ளை காய்ச்சல் நோயை தவிர்க்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை காய்ச்சலில் இந்த சின்ன வெங்காயம் சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும், அதுவும் சீரகமும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் இது எல்லாமே சேர்த்து இடித்து நல்லா ஒரு உருண்டையாக வந்து நம்மளுக்கு போட்டுட்டு வந்தோம். டெய்லியுமே வந்து காலை வேளையில் வெங்காயம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடும், கோழிகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு வரும்போது அதற்கு வரக்கூடிய சளி தொந்தரவும் இந்த வெள்ளை காய்ச்சல் நோயும் நம்ம தவிர்க்கலாம்.
1: மழைக்காலத்தில் ஈரப்பதம், தண்ணீர் தேக்கம், கொசு, உண்ணிகளின் பெருக்கம், சுகாதாரமற்ற குடிநீர், தரமற்ற தீவனம், இது போன்ற காரணங்களால கால்நடைகளுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா மேடம்? கால்நடைகள் தங்கு இடத்தை தூய்மையாகவும் உலர்வாகவும் வைத்திருப்பது கால்நடை வளர்ப்போர் ரொம்பவும் கவனிக்க வேண்டிய விஷயம். சுத்தமான குடிநீர், அப்புறம் தரமான தீவனம் அது கொடுக்கணும், தடுப்பூசிகளை உரிய காலத்துல செலுத்தணும், நோய் அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா பாதிக்கப்பட்ட கால்நடையை தனிமைப்படுத்தி
0: கண்டிப்பா பண்ணணும் சார்.
1: இதெல்லாம் விவசாயிகள் முறையா கடைபிடிக்கணும். மழைக்கால கால்நடை நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து நிறைய தகவல்கள் சொன்னீங்க மேடம். இந்த நிகழ்ச்சி கால்நடை வளர்ப்போர் மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி சார்.
2: இதுவரை மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு பரவும் நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ் சங்கீதா அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. அவரை புடல் பாகல் கொவ்வை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்வோம். இவையாவும் பந்தல் பயிர்கள். நடைமுறையில் எல்லாவற்றுக்கும் பந்தல் ஒன்றே. மதுரை திண்டுக்கல் பகுதிகளில் திராட்சை கொடியில் பயிராவது போலவே கள்ளுக்கால் போட்டு கட்டுக்கம்பி கட்டுவார்கள். வட மாவட்டங்களில் கனக்கம்புகள் நட்டு கட்டுக்கம்பி கட்டி குறுக்காக மெல்லிய நைலான் வலை கயிறு கட்டி படர விடுவார்கள். கம்பு அல்லது சணல் நூல் கட்டி மேலே ஏற்றிவிடுவார்கள். ஒரே பந்தலில் அவரை புடல் பாகல் செய்யும் மரபு உண்டு. ஆடிப்பட்டத்தில் நிலத்தை உழுது உரமிட்டு தயார் செய்யும் போது 3 அல்லது 4 அடி இடைவெளியில் குழிகள்

0: தயார் செய்து குழிக்கு 10 கிலோ வரை ஊட்டமேற்றிய தொழு உரமிட்டு பஞ்சகாவியத்தில் நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை குழிக்கு 4 அல்லது 5 ஊன்றி 2 வளரவிட வேண்டும். நீட்டமாக 2 அடி கால்வாய் எடுக்க வேண்டும். கடைசி வரை நீர் பாயும் அளவில் லேசாக சரிவாக அமைக்கலாம். அடுத்த 3 அடி இடைவெளி விட்டு 2 அடி கால்வாய் எடுத்து அடுத்த வரிசை தயார் செய்து குழிகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆடிப்பட்டம் அவரை போட்டால் தை மாதம் அறுவடை செய்துவிடும் முன்பு அடுத்துள்ள இடைவெளியில் குழி எடுத்து பாகல் போட்டுவிட்டு பின்னர் பாகல் அறுவடை முடியும் போது அவரை சாகுபடி செய்த குழியில் புடல் ஊன்றுவார்கள். கறி சாகுபடி செய்யும் போது தனிப்பந்தல் நல்லது. அது நீண்ட கால பயிர், பல ஆண்டுகள் பலன் தரும், செலவும் குறையும். பூக்கும் தருணத்தில் பஞ்சகாவியம், அமுத கரைசல், மூலிகை கரைசல் வழங்க வேண்டும். மேலுரமாக மண்புழு கழிவுடன் வேம்பு அல்லது கடலை பின்னாக்கு கலந்து குழிக்கு 4 அல்லது 5 கிலோ வரை வழங்கலாம். அவரை, புடல், பாகல் ஆகியவற்றின் சாகுபடி நேர்த்திகளில் அதிக வேற்றுமை இல்லை. ஆனால் கோவை அப்படியல்ல. கோவையில் காட்டுக்கோவை சமையல் செய்ய முடியாது. அதில் கறிக்கோவை மிகவும் சுவையாக இருக்கும். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களிலும் ஆந்திர மாநிலத்திலும் இது சாகுபடியாகிறது. கொவ்வை தண்டுகளில் கணுக்கள் உண்டு. ஒவ்வொரு கணுவிலிருந்தும் 3-4 துளிர்கள் வந்து உயரும். இதை சாதாரணமாக விதைத்து வளர்ப்பது இல்லை. திராட்சையைப் போல் குச்சி அல்லது 2 கணுவுள்ள துண்டில் ஒன்றை மண்ணுக்குள்ளும் ஒன்றை லேசாக வெளியிலும் சாய்த்து குழியில் ஊன்றி மேலே பந்தலுக்குள் வளரவிட வேண்டும். இதை தனிப்பந்தலாக போடுவது நன்று. இதர பந்தல் வகை பயிர்களை விட இதற்கு வயதும் கூட, மகசூலும் அதிகம். உடம்புக்கு குளிர்ச்சி தரும் நல்ல காய்கறியும் கூட.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:00. அமர்ந்திருக்கும் திரையிசையில் பாடல்களை கேட்டு ரசிப்பதற்கு முன்
5: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி இசையமைப்பாளர் மற்றும் சவுண்ட் டிராக்கர் விஷால் சந்திரசேகர் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
6: வணக்கம், நான் விஷால் சந்திரசேகர் பேசுறேன். 60வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலை முதல் இரவு வரை ஒளிபரப்பு

0: பிறப்பும் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. இவர்களின் சேவைகள் தொடரட்டும். வாழ்க பல ஆண்டுகள்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி இசையமைப்பாளர் மற்றும் சவுண்ட் டிராக்கர் விஷால் சந்திரசேகர் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: திரையிசையின் தொடக்கமாக தர்மா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா மோகன் பாடிய பாடல்

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி வீரத்தமிழச்சி திரைப்பட இயக்குநர் சுரேஷ் பாரதி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம். அகில இந்திய வானொலி மக்களுக்கான அருமையான சேவையை செய்து கொண்டிருந்தது. தற்போது அந்த வானொலி நிலையம் நிகழ்ச்சிகளாக உறவுகளுக்கான செய்திகள், நலமாய் வாழ, நகர் உலா, தகவல் தளம் போன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிட்டு வராங்க. தற்போது புதுமையான நிகழ்ச்சிகளாக முகநூல் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள், திரையிசை பாடல்கள், உழவர் உலகம், புதின பக்கங்கள், தாளத்தரங்கம், பன்னிசை மாலை என இப்படி சுவையான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. இந்த வானொலி நிலையம் இந்த ஆண்டு 23ஆம் தேதி 60ஆவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதுச்சேரி ஆகாஷவாணி வானொலி நிலையத்திற்கு என்னுடைய வைரவிழா வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி வீரத்தமிழச்சி திரைப்பட இயக்குநர் சுரேஷ் பாரதி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் இது திரையிசை. திரையிசையில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்
3: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
4: புதுச்சேரி ஆகாஷ்வாணி ரேடியோ நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம புதுச்சேரி ஆகாஷ்வாணிக்கு 60ஆவது ஆண்டு விழா வந்துருச்சு. நம்ம புதுச்சேரி ஆகாஷ்வாணி ரேடியோவுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். 60 வருடம் அப்படிங்கிறது மிக நீண்ட வருடம், மிக நீண்ட உழைப்பு, எத்தனையோ எண்ணற்ற நேயர்களை இதயம் குளிர செய்த ஆகாஷ்வாணி தொடர்ந்து மென்மேலும் அந்த பணியை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன், பிரார்த்தனை பண்றேன். அந்த கடற்கரையோரத்து நகரத்தை எப்பொழுதுமே புத்துணர்ச்சியா வச்சிருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நானும் புதுச்சேரி பக்கம் வந்தால் ஆகாஷ்வாணியே கேட்காம இருந்ததில்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
3: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: திரையிசையில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இது, கோபுர தீபம்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலைய உதவி இயக்குநர் சிவப்பிரகாசம் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வைரவிழா கொண்டாடும் இத்தருணத்தில் புதுச்சேரி வானொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புதுச்சேரி வானொலியின் 60 ஆண்டு சிறப்புமிக்க மக்கள் சேவையில் நானும் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன் என்பதில் பெருமிதம் அடைகிறேன். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை பகுதி வாழ் மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை மேம்பாட்டிற்காக புதுச்சேரி வானொலி மிகவும் சிறப்பான முறையில் தொய்வின்றி பணியாற்றி வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்ததே. குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, மகளிருக்கு, உழவர் பெருமக்களுக்கு என பலதரப்பட்ட மக்களுக்காக பல நிகழ்ச்சிகளை பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து ஒளிபரப்பு வருகிறது. இவை தவிர கர்நாடக இசை, தமிழ் இசை, நாட்டுப்புற இசை, ஆன்மீக நிகழ்ச்சிகள், நாடகம் என்று நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இலக்கிய நிகழ்ச்சியின் வாயிலாக நம் வாழ்வியல் நெறிமுறைகளையும் உங்களிடையே சென்று சேர்ப்பதில் புதுச்சேரி வானொலியின் பங்கு மகத்தானது. மிக முக்கியமாக புயல், பெருமழை,

0: போன்ற பேரிடர் காலங்களில் சிறப்பான முறையில் புதுச்சேரி வானொலி சேவை செய்து வருவது அதனுடைய சிறப்பு. இப்படி பல நிகழ்ச்சிகளின் வாயிலாக புதுச்சேரி வானொலியின் மக்களுக்கான சேவை அளப்பரியது. புதுச்சேரி வானொலி வைரவிழா கொண்டாடும் இத்தருணத்தில் நேயர்களாகிய உங்களுக்கும், நிலையத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றி வருவோருக்கும், இதற்கு முன்பு பணியாற்றியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலைய உதவி இயக்குநர் சிவப்பிரகாசம் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பின்னணி மற்றும் நாட்டுப்புற பாடகர் வெங்கடாச்சலம் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக 60ஆம் ஆண்டு விழாவில் அடியெடுத்து வைக்கிற புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பாடல் உங்களுக்காக. நீ

0: வாழ்த்துக்கள், நன்றிகள்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பின்னணி மற்றும் நாட்டுப்புற பாடகர் வெங்கடாச்சலம் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: நாம் இணைந்திருக்கும் திரையிசையில் இனி ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் வீண இசை கலைஞராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கலை மாமணி டாடா பானுமதி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி வானொலி பற்றி சொல்லும்போது நிறைய அனுபவங்கள் இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறேன். August 1, 1984 நான் இந்த நிலையத்தில் ஜாயின் பண்ணேன். இசையில நான் என்னென்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சினோம் எல்லாமே புதுச்சேரி வானொலி நிலையத்தினால தான். என்னுடைய உழைப்பு நிறைய இருந்தது, ஒரு துணையா புதுச்சேரி வானொலி நிலையம் இருந்தது. நான் ஜாயின் பண்ண புதுசுல சவுத் ஜோன் ஹோக்கப் கான்சர்ட்ஸ் இருந்துச்சு, ஃபுல்லா ஆந்திரா சைடு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. அது ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. நான் தனியா போயிருந்தேன்னா கூட அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்காது, பட் வானொலி நிலையத்தின் மூலமா போறதுனால மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைத்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோ நன்றி புதுச்சேரி வானொலிக்கு. எனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது. நான் ஜாயின் பண்ணும்போது பிஹைல இருந்தேன், அப்புறம் ஏ கிரேட் கிடைச்சது, அப்புறம் செலெக்ஷன் கிரேட் கிடைச்சது. எனக்கு என்னென்ன ஆசைகள் இருந்ததோ அத்தனையுமே என்னால நிறைவேற்றிக்க முடிந்தது இந்த புதுச்சேரி வானொலி நிலையத்தினால. அதை தவிர திரிவேணி என்ற ஹிந்தி நிகழ்ச்சிகள், அது மிகப்பெரிய அனுபவம். அந்த ஹிந்தி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கு காரணம் புதுச்சேரி வானொலி நிலையம். இவ்வளோ சந்தோஷம் அப்படின்றது என்னால சொல்ல முடியல. இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் புதுச்சேரி வானொலி நிலையத்தின் ஓய்வு பெற்ற கலைஞர் அப்படின்ற அந்த ஒரு பெரும் பெயரோடு தான் நான் இப்போ இருக்கிறேன். சோ ஹேட்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி ஏஆர், அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஆல்வேஸ் மை கைட். தேங்க்யூ.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் வீண இசை கலைஞராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கலை மாமணி டாடா பானுமதி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.

0: நேரம் 8:25. முதன்மை அலைவரிசையுடன் இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. தேவாவின் இசையில் ஒலிக்கும் பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து.
1: I love, love, love, love, love, love, love, love.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சந்திரசேகரன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரி வானொலி நிலையத்திலே நிகழ்ச்சி அமைப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். புதுச்சேரி வானொலி நிலையம் 59 ஆண்டுகளை நிறைவு செய்து 60ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த நிலையம் மிக சிறப்பாக இதுவரையிலும் பணியாற்றி வந்துள்ளது. தற்பொழுது 60ஆம் ஆண்டு துவக்கத்திலே இந்த வானொலி நிலையம் காலடி எடுத்து வைப்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். எனது வாழ்த்துக்கள்.
0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சந்திரசேகரன் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.

0: முதன்மை அலைவரிசையில் திரையிசை நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. பாடல்களை கேட்டு ரசிப்பதற்கு முன்
1: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட நடிகர் ஆடுகளம் முருகதாஸ் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
2: மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில புதுச்சேரி வானொலி வைர விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம மனித மேம்பாட்டுக்கு நிறைய கருத்துக்களும் செய்திகளும் அளித்துள்ள புதுச்சேரி வானொலி வைர விழாவுக்கு அடியெடுத்து வைக்கிறது, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட நடிகர் ஆடுகளம் முருகதாஸ் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
0: திரையிசையில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மணிவாசகன் ஆர் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச்

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மணிவாசகன் ஆர் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: புதுச்சேரி வானொலி நிலையத்தின் 59 ஆண்டுகால வரலாற்றில் சுமார் 25 ஆண்டுகள் அதனுடன் பயணித்து பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பல நிகழ்ச்சிகளை வழங்கியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கினாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் என் நினைவில் உள்ளது. அதிலும் முதல் முதலாக நான் தயாரித்த நிகழ்ச்சி குறித்து சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வாகி 1994 ஆண்டு ஜனவரி மாதம் பணியில் சேர்ந்த சில நாட்களிலேயே ஒவ்வொரு நாளும் காலையில் நடைபெறும் நிகழ்ச்சி குறித்த கலந்தாய்வு கூட்டத்தில் அப்போதைய நிலைய இயக்குநராக இருந்த மறைந்த திரு வேணுகோபால் ரெட்டி ஐயா அவர்கள், மணிவாசகன், இன்று வந்து தேசிய அறிவியல் தினம், இது குறித்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தயாரித்து இன்று ஒளிபரப்பு செய்ய வேண்டும், அதுவும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று பணித்தார். அவர் கூலி முடித்து ஒரு 2 மணி நேரத்திற்குள் தேசிய அறிவியல் தினம் குறித்த ஒரு ஒலிக்கீற்று ஜிங்கல் ஒன்றை தயாரித்து, அதுவும் அந்த ஜிங்கலின் முதலில் தொடக்கத்தில் ஒரு திரைப்பட பாடலை இணைத்து பொதுமக்கள் கேட்கும் வகையாக மதியம் 1:55 ஒளிபரப்பானது. அந்த ஒளிபரப்பை கேட்டு சக நண்பர்கள் எல்லாம் பாராட்டிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் பின்னால் வந்து என் முதுகை தட்டி தனது இடது கையால் என் கையை குலுக்கி, மிக நன்றாக இந்த நிகழ்ச்சி இருந்தது, இதை தொடர்ந்து நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று என்னை பாராட்டிவிட்டு சென்றார் அப்போதைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மற்றும் நிலைய இயக்குநர் திரு வேணுகோபால் ரெட்டி அவர்கள். அவர் சென்ற பிறகு அவர் ஏன் வலது கையால் கை கொடுக்காமல் இடது கையால் வந்து கை குலுக்கினார் என்று நான் யோசித்து போகும்போது, அவர் உணவு அருந்திக் கொண்டிருந்த நிலையில் பாதியிலே உணவு உண்பதை நிறுத்திவிட்டு வந்து என்னை வாழ்த்தி விட்டு சென்று மீண்டும் அவரது அறையில் அமர்ந்து உணவு உள்ள தொடங்கியிருக்கிறார். இவ்வாறு பல நிகழ்வுகள் நமது புதுச்சேரி வானொலியில் நான் பணியாற்றிய காலத்தில் எனக்கு நினைவில் உள்ளது. இந்த 60வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலி நிலையத்தின் மூலம் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மணிவாசகன் ஆர் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: நேரம் 8:40. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தேர்நிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நெல்லை எல் சங்கர சீனிவாசன் அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம். வங்க கடலோரம் 1967ஆம் ஆண்டு பூத்த புதுச்சேரி வானொலி என்ற மலரின் வாசம் 60ஆம் ஆண்டு தொடக்கத்திலும் வாடா மலராக மனம் வீசுவதில் வியப்பேதும் இல்லை. இந்த மலர் மஞ்சரியில் எத்தனையோ நிகழ்ச்சி மலர்கள் பூத்து குலுங்கி இன்னமும் வான் அலைகளில் வாசம் வீசி வருகின்றன. இந்நிலையத்தின் நிரந்தர அறிவிப்பாளராக 35 ஆண்டுகள் 10 மாதங்கள் என நீண்ட பணி அனுபவத்தில் எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள், நேரலை நிகழ்வுகள், பேரிடர் கால அறிவிப்பு பணிகள், நாடகங்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் பரிணமித்தன. வாழ்வு தந்த வானொலியே வாழிய பல்லாண்டு.
0: நேயர்களே, இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைரவிழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தேர்வுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நெல்லை எல் சங்கர சீனிவாசன் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: திரைசி நிகழ்ச்சியில் ஒழித்த அந்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. ஒழிக்கவிருப்பது பாஸ்மார்க் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல்.
3: Hey, yeah. Hey.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் அச்சு ராஜாமணி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம். புதுச்சேரி வானொலி 60வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது என்பதை கேட்க மிகவும் மகிழ்ச்சி. புதுச்சேரி வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து நிகழ்ச்சிகளும் அனைத்து பிரிவினருக்கும் ஏற்றத்தரமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறார்கள். இவர்களின் சேவைகள் தொடரட்டும். வாழ்க பல ஆண்டுகள்.
0: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் அச்சு ராஜாமணி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: நேரம் 8:52. திரையிசையில் பாலபாரதி இசையில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குஜராத்தில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை திறந்து வைத்தார். உலகின் மறுமலர்ச்சிக்கான ஆன்மீக எழுச்சி திட்டத்தையும் இளையோர் உள்ளாற்றல் வெளிப்பாடு மூலம் முன்னேறிய இந்தியா எனும் இயக்கத்தையும் அவர் தொடக்கி வைத்தார். எதிரி நாடுகளின் விமானப்படை கட்டமைப்பு வசதிகளை செயற்கைக்கோள் உதவியுடன் தாக்கவல்ல ஆன்டி ஏர்ஃபீல்டு ஆயுதங்களை 810 கோடி ரூபாய் செலவில் இந்திய விமானப்படைக்கு வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான 23,000 பதவி உயர்வு உத்தேசங்களை அரசு அங்கீகரித்து இருப்பதாக மத்திய பணியாளர் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் மத்திய தலைமைச் செயலகத்தின் ஊழியர் சங்க பிரதிநிதிகள் அமைச்சரை சந்தித்தபோது அவர் இவ்வாறு கூறினார். 9வது தேசிய ஊட்டச்சத்து மாத தொடக்க விழா புதுடெல்லியில் உள்ள மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா கழகத்தில் இன்று நடைபெற்றது. போதிய ஊட்டச்சத்துடன் கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த 1 மாத காலத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கட்சி பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களுக்கான கட்சி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான பிஜேபி பொறுப்பாளராக திரு கே சுரேந்திரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் இன்று ரயில் பாதையை ஒட்டி நடந்து சென்ற 4 மாணவர்கள் ராஜ்ய ராணி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்திய ஆடவர் அணியினர் வெண்கலப் பதக்கம் வென்றதைத் தொடர்ந்து இதுவரை இந்தியாவிற்கு கிடைத்துள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெய்லி ஏஞ்சல்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கங்காமணி அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: 60ல் அடியெடுத்து வைக்கும் புதுச்சேரி வானொலிக்கு அதில் பணியாற்றிய மகிழ்ச்சியுடன் சிரம் தாழ்ந்த வணக்கமும் சீர்மிகு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றியுடனே வழங்குகிறேன். புதுவைக்கு மகுடம் சூட்டியது போன்று சிகரமாக அனைத்து மக்களையும் கவர்ந்து தன் காலடியில் இருத்தும் புகழ் பெற்றது புதுச்சேரி வானொலி. இன்று 60ஐ காணும் அதன் சிறப்பை போற்றுவதில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய 35 ஆண்டுகள் புதுச்சேரி வானொலி என்னை சுவீகரித்து நிகழ்ச்சிகள் வாயிலாக நேயர்களுடன் இணைத்து அறிவிப்பது போன்று பலவற்றை என்னையும் அறிய வைத்தது எனக்கு கிடைத்த பெரும் பேறு புதுச்சேரி வானொலி. மழலையர் முதல் முதியோர் வரை அனைவருக்குமான பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், ஆகாஷவாணி விருதுகள் பல பெற்ற பெருமை கொண்டதும் நம் புதுச்சேரி வானொலி. 60ஆவது ஆண்டு தொடக்கம் இனிவரும் நாட்களிலும் பல்வேறு வகையில் பல சிறப்புகளை பெற்று அனைவரையும் மகிழ்விக்கும் நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் வழங்கும் என புதுச்சேரி வானொலி நிலையத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கங்காமணி அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.

0: புகழ் மணக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் புதுச்சேரி வானொலியின் வைர விழாவிற்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்று புதுச்சேரியை பற்றி கூறுவார்கள். எண்ணற்ற ஆன்றோர்களாலும் சான்றோர்களாலும் பெருமை பெற்றிருக்கும் புதுச்சேரியின் மற்றொரு பெருமை நமது புதுச்சேரி வானொலி நிலையம். கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, தொழில், விளையாட்டு என எல்லா துறை சார்ந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புகளுக்கும் சம வாய்ப்பு அளித்து சமுதாய முன்னேற்றத்திற்கு அமைதியான உறுதியான பங்களிப்பை அளித்து வருகிறது நமது புதுச்சேரி வானொலி நிலையம். புதுச்சேரி வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்த நாட்களை நான் மகிழ்ச்சியாக நினைவு கூறுகிறேன். சிறுவனாக இருந்தபோது சிறுவர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நான் பின்னர் அறிவிப்பாளர் பணியில் சேர்ந்து வானொலி அண்ணாவாக சிறுவர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ஒளிபரப்பு செய்தது மறக்க முடியாத நிகழ்வாகும். 1980 புதுச்சேரி வானொலியில் முதன் முதலாக சிறுவர் வானொலி நாடக விழா ஒளிபரப்பானது. 30 நிமிட நாடகமாக 7 நாட்கள் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இது புதுச்சேரி வானொலி வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். சின்னஞ்சிறு கிளிகள், வானம்பாடி போன்ற சிறுவர் நிகழ்ச்சிகளை சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே தொகுத்து வழங்கியது. இத்தகு பெருமை பெற்ற நம் புதுச்சேரி வானொலி நிலையம் மேல்மேலும் பல தலைமுறைகளை கடந்து மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அன்புடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மூத்த அறிவிப்பாளர் வி. சிதம்பரம் அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திற்காக இதோ எஸ். பி. பாலசுப்ரமணியம் மற்றும் பி. சுசீலா பாடிய பாடல்.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மூத்த அறிவிப்பாளர் வி. சிதம்பரம் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் எனது வணக்கம்.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பாடலாசிரியர் அறிவுமதி அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தியினை கேட்கலாம்.
1: நெஞ்சிற்கினிய புதுவை வானொலி, நம் பாரதி, பாரதிதாசன் என்ற தமிழ் ஆளுமைகள் தமிழையும் மூச்சையும் உலாவ விட்ட மண்ணில் கடற்கரை அலைகளின் ஒலிகளோடு தமிழ் என்ற அழகிய தமிழின் வானொலி என்ற ஒலி ஊடகத்தின் அழகில் ஏறக்குறைய 1967 தொடங்கி இன்று 60 அகவையில் நிரம்பி வழியும் நம் புதுவை வானொலி செழித்து வளர்ந்திருக்கிற இந்த வளர்ச்சியில் நானும் இந்த வானொலியில் பணிபுரிவதற்கான வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பித்த ஒரு தமிழ் உறவன் என்ற நினைவும் எனக்கு வருகிறது. இன்று 60 வைர விழா காணும் இந்த வானொலி என் தமிழையும் வளர்த்த வானொலி என்ற அந்த உறவோடு இந்த வைர விழாவிற்கு என் தமிழ், என் கவிதை என்ற இரண்டு பங்களிப்பிலும் நிறைந்திருக்கிற புதுவை வானொலிக்கு என் வைர விழா வாழ்த்துக்களை அள்ளி அள்ளி தந்து மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க புதுவை வானொலி! இன்னும் இன்னும் புதிய புதிய பொலிவுடன் தமிழை அள்ளித்தருகிற தாய்மடியாக அமையட்டும். பாரதி, பாரதிதாசன் தமிழள்ளி தூவி வாழ்த்துகிறேன்.
0: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி திரைப்பட பாடலாசிரியர் அறிவுமதி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்.
2: சங்கீதவாணி நிகழ்ச்சியில் அடுத்து சந்திரபோஸ் இசையில் ஒலிக்கவிருக்கும் பாடல் தண்டனை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நடாதூர் வித்திருமகள் அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தியினை கேட்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன நேயர்களே, நலம்தானா? புதுச்சேரி வானொலியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முதுநிலை அறிவிப்பாளராக பணியாற்றி தற்போது 2024ஆம் ஆண்டு நான் பணி ஓய்வு பெற்றேன். புதுச்சேரி வானொலி 1967ஆம் ஆண்டு இதே செப்டம்பர் 23ஆம் தேதி பழைய கடற்கரை சாலையில் ஒரு வாடகை கட்டிடத்தில் அமோகமாக இயங்கி வந்தது. அப்பொழுது முதலே நான் புதுச்சேரி வானொலியின் தீவிர ரசிகையாக, அதாவது பிள்ளை பருவத்திலேயே தீவிர ரசிகையாக இருந்தேன். அந்த மாதிரி இப்போ வந்து புதுச்சேரி வானொலியை வந்து இன்னும் சொல்ல சொல்ல பெருமை வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது, ஆலமரம் மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அவ்வளோ புதுச்சேரி வானொலிக்கு அவ்வளோ பெருமைகள், பண்புகள், அப்புறம் எல்லா நிகழ்ச்சியுமே அந்த காலத்தில் விரும்பி கேட்பாங்க. நாடகம், ஒலிச்சித்திரம், திரைப்பட பாடல்கள். திரைப்பட பாடலாம் புதுச்சேரி வானொலி தான். பழைய பாடல்லேருந்து புது பாடல் வரைக்கும் எல்லாமே இப்போ வரைக்கும் திரைப்பட பாடல் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மனதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ரேடியோக்குள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா, அது வந்து நம்ம வேலையை கெடுக்க ஒரு அற்புதமான ஒரு ஊடகம். இதில் மகத்தான சேவையை செஞ்சிட்டு வருது புதுச்சேரி வானொலியின் பகுதி நேர அறிவிப்பாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் நிலை இயக்குனர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவருடன் ஒத்த கருத்தோடு ஒருமித்த சிந்தனையோடு பணியாற்றி வரும் திரு ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், இப்படி பலரும் வந்து தங்களுடைய அயராத உழைப்பினால் இடைவிடாத

0: சலிப்பில்லாத புது புது விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய அனைத்து புதுச்சேரி வானொலி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்து, 60 மட்டும் இல்லை, இன்னும் பல பல நூற்றாண்டுகள் கடந்து புதுச்சேரி வானொலி எல்லா விதத்திலும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ள வகையில் இன்னும் ஒரு ஆலமர விருஷம் போல செயல்பட்டு எல்லாரையும் அரவணைச்சி நல்லபடியாக மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுத்து மகத்தான சேவையாற்றி இன்னும் மேலும் முன்னேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 60 ஆண்டில் அடியெடுத்து வைத்து வைர விழா கொண்டாடுவதையொட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நடாதூர் வி திருமகள் அவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியினை கேட்டீர்கள்.
2: தண்டனை திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத வானிலை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதிய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மதிய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. இந்த நிகழ்ச்சி இன்றிரவு 7:10 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யப்பட்ட ஒளிபரப்பின் ஒளிப்பதிவு.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மதிய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
7: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினம்தோறும் காலை 6:15

0: தெய்வீக ராகம். தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

நேரம் 11 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தாடும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மணத்தக்காளி கீரை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து தொடர்ச்சி வழங்குபவர் சி. சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை தகப்பன் சாமி சிறுகதை, எழுதி வழங்குபவர் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் என்கிற எஸ் பாண்டியன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ டிமெண்டியா, மறதி நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. எட்டு 2:00 தகவல் தளம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம். சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே. ஆர். சிவராம கிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள், நெறிப்படுத்துகிறார் திருமறை செல்வி. 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ. மு. சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர். ஜே. சிவகங்காவதி. 2:15 ஏன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சேனையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி. ஸ்ரீராம் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். வி. வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 4:00 கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை தேவா, கதை வசனம் இயக்கம் மணிவாசகம். 5:00 பொன்மாலை பொழுது ராஜா என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். ஐந்து 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15

0: இதுவரையிலும் பின்பு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் பருவகாலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல்னினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 9:15 ஸ்பாட்லைட் டெய்லி அஞ்சல், 9:30 நாடகமலர். இதில் என் கண்ணில் பாவை என்று நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள், அமைப்பு நாச்சியப்பன், தமிழ்வாணன் எஸ் பி வெங்கட்ராம் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Ashish P. Abraham. India today reiterated its interests and concerns with regard to sanctioning Russia and Iran Act. External Affairs Minister S. Jaishankar met U.S. Secretary of State Marco Rubio on the sidelines of the UN General Assembly session this evening and raised concerns regarding the act. Both leaders also discussed India-US bilateral relations and Gulf and Ukraine situations. US President Donald Trump signed into law the Sanctioning Russia and Iran Act last week, which authorizes him to impose tariffs of up to 100% on countries buying Russian oil and gas. In response, New Delhi said that it will take all necessary steps to protect its economic interests and ensure energy security for the nation. Jaishankar, who arrived in New York City on Sunday, is leading the Indian delegation for the 81st session of the UN General Assembly. External Affairs Minister Dr. S. Jaishankar co-chaired the L.69 Consultative Ministerial Interaction on UNSC Reform along with his St. Lucian counterpart Alva Baptist. Addressing the meeting, Dr. Jaishankar noted that the Global South is at the receiving end of the unprecedented changes that the world is undergoing, with the UN falling short of expectations. He also underlined the inability of the UN Security Council to address ongoing conflicts and threats to international peace and security, only highlight the urgency of reform. New Delhi has categorically rejected the unwarranted and factually incorrect references to India in the joint communique of the so-called Organization of Islamic Cooperation, OIC, contact group on Jammu and Kashmir. In a statement, Ministry of External Affairs said, the OIC has no locus standi to pronounce on matters that are strictly internal to India. It said the entire union territories of Jammu and Kashmir and Ladakh are integral and inalienable part of India, and no amount of repetition of politically motivated propaganda can change this reality. The Defence Ministry has signed a contract of over 810 crore rupees with Bharat Dynamics Limited for the procurement of 160 satellite smart anti-airfield weapons SAT-SAAW along with associated equipment for Indian Air Force. The contract was signed in the presence of Defence Secretary Rajesh Kumar Singh in New Delhi today. The delivery of SAT-SAW is scheduled between 2027-2028 and 2028-2029. SAT-SAW is an air-to-ground precision guided glide bomb which can be launched from platforms like Jaguar, Hawk and Su-30 MKI and has the capability to neutralize enemy airfields from a long standoff range. Indigenously designed and developed by DRDO, the system will have an indigenous content of 60% along with indigenation of subsystems like initial measurement unit, long impact delay fuse and twin stow carrier to further boost self-reliance in defense. The Election Commission has said that all the decisions, including the electoral roll,